நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம். தொடர்வது மங்கள இசை.

ஈ அல்லசையின் குறள் எண் 116. நடுவு நிலைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளின் பொருளானது, தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹிட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் காய்கறி பயிர்களில் நூற்புழு மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

55 சூழல் அறிவோம், புவியை காப்போம் தொடர்ச்சி. வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாய் இருக்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 மணி வரை நம்ம புதுவை நேரலையில் இணைக்கிறார் ஆர்ச்சேச்சு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:12 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர்ச்சி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள்.

மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்துடன் தொடர்புடைய முதுகு தண்டு சிதைவு நோய்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் எலும்பியல் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் எஸ் சஞ்சய் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சார், 6:20 திரை இசை. முதல் ஆட்ட நேர இறுதி வரை மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே லண்டனில் உள்ள த ஓவல் மைதானத்தில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். மேலும் நியூஸ் ஆனர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். திரையிசை 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 MHz-இல் இன்றைய ஒலிபரப்புகள் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறை செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:59 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்களின் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:12 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 தொலைபேசி வழி நேர்விருப்பம். தலைப்பு வினை தீட்பம், நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் சித்திரம், எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சுதா ரகுநாதன் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கரன் நாராயணன் அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை திரைக்கதை இயக்கம் கே சங்கர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது குழந்தை என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம்.

நேர்களினி செய்தி செய்திகளை கேட்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மதுராந்தக நல்லூரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மூல விநாயகர், அருள்மிகு பெரிய நாயகி சமேத, அருள்மிகு பெரியாண்டவர், அருள்மிகு பாவாடராயன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை நவகிரக ஹோமம், அக்னி சங்கிரகணம், தீர்த்த சங்கிரகரணம், யாகசாலை நிர்மாணம், கறிக்கோளம். மாலை 7 மணி முதல் 11 மணி வரை

சங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், கலகார்ஷனம், தீபாராதனை நடைபெறும். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ த்ரிவிக்ரம சுவாமி திருக்கோவிலில் ஆனி 16 தேதி இன்று காலை 6 மணிக்கு ஸ்ரீ சித்த ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், மாலை 5:30 மணிக்கு ஆராதனம், வாசசாந்தி ஹோமம், யாகசாலை அலங்காரம் நடைபெறும்.

0: நம்ம புதுவையில இருக்க அரிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியுமே? தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்,
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: ஏய், இங்க தாதா கிங் கண்ணா. இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
8: தொழில் முனைவோர்கள்,
7: நாடக கலைஞர்கள்,
8: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
7: ஹாய் ஸ்நேகிதியே,
8: FM ரெயின்போ புதுவை 102.8
7: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
8: ஹாய் ஸ்நேகிதியே.
7: ஹாய் ஸ்நேகிதியே.
9: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
10: என்னடா சொல்ற
9: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
10: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
9: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
7: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
11: முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
7: சொல்லவே சொல்லாதீங்க.
11: சொன்னா
7: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
11: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
7: FM ரெயின்போ புதுவை 102.8.
0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
12: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
13: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
14: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
12: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
14: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
12: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்ற வண்டி FM ரெயின்போவுக்கு.
15: மன்னா மன்னா,
16: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
15: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
16: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
15: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
16: என்ன வழி?
15: இத கேளுங்க அண்ணா.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 இருக்க வரலாற்றில் என்று

0: நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
1: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள், அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால், உள்ளம் திருந்த வேண்டுமானால், உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. அப்படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் நம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை தேவாலயங்களை கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம், அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம், பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காயமே கோயிலாகே கடி

இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில், ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே

இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லி சொல்லுவார். உள்ளம்

0: கள்ளே புலனைந்தும் காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15:35. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மீரா கிருஷ்ணா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 16 நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் காய்கறி பயிர்களில் நூற்புழு மேலாண்மை குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்துமுத்து, எப்பா கருத்துமுத்து, என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? கொல்லையில நின்றுட்டு அப்படியே செடியை பார்த்துட்டு இருக்காப்ல கருத்துமுத்து.
2: காத்துமுத்தா, வாப்பா வாப்பா, உன்னை தம்பா எதிர்பார்த்துனேன். இங்க பாருப்பா, தக்காளி செடியை பாருப்பா, நல்லா கொத்து கொத்தா தக்காளி காய்ச்சி நின்றுதுப்பா. நேத்து வரைக்கும் நல்லா இருந்ததுப்பா, காலையில வந்து பாக்குறப்பா தக்காளி செடி வாடி வதங்கி போயிருக்குதுப்பா.
1: கருத்துமுத்து, நீ ஒண்ணும் பயப்படாத.
2: சரி,
1: இது நூற்புழு பாதிப்பால தான் இருக்கணும்.
2: என்னது, நூற்புழுவா?
1: ஆமாப்பா, மண்ணுக்கு கீழே வேர்களை போய் பாதிக்க கூடிய அந்த நூற்புழுக்களால தான்ப்பா நல்லா இருக்கிற செடி திடீர்னு அப்படியே வாடி போய் அப்புறம் அந்த செடியே இறந்து போயிடும்ப்பா.
2: ஓ, அது எப்படி நீ பார்த்த மாதிரி சொல்ற? நூற்புழு தானு ஏன் காத்தமுத்த?
1: எப்பா, எல்லாம் அனுபவம் தான்ப்பா. நான் பல இடங்கள்ல பாத்திருக்கேன், எனக்கு சொந்த அனுபவம் உண்டு. அதனால இந்த காய்கறி பயிர்கள்ல பொதுவா நூற்புழு வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வெளியில தெரியாம மண்ணுக்குள்ளறைய தாக்குறதுனால நாம வேற என்னென்னமோ நினைச்சுக்கிறோம்.
2: ஓஹோ,
1: நீ என்ன செய்யணும், பாதிக்கப்பட்ட செடிய அப்படி புடுங்கி பாத்தீங்கன்னா அந்த செடியோடைய வேர் பகுதிகள்ல எப்படி இருக்கு, வேர் தடிச்சு போய் கிடக்குதா, சல்லி வேர்லாம் இல்லாம போயிடுச்சா, அப்புறம் ஏதாவது கீரல் கோடு இது மாதிரிலாம் அறிகுறி தெரியுதா, இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம்ப்பா.
2: சரி காத்தமுத்த, நீ சொல்ற மாதிரி நூற்புழு தாக்குதலாம் இருந்தா கூட இருக்கட்டும், இது எப்படி சரி பண்றது?
1: சரி பண்றதுக்கு முன்னாடி வராம எப்படி பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா.
2: ஆமா ஆமா ஆமா.
1: ஏன்னா வேர் முடிச்சு நூற்புழுக்கள், மொச்சை வடிவ நூற்புழுக்கள், இப்படின்னு நூற்புழுக்கள்ல பல வகை இருந்தாலும் பயிர்களை தாக்கி ரொம்ப சேதம் கொடுக்கறது இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள் தான்ப்பா.
2: அப்ப இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள் தான் என்னோட தக்காளி செடியை தாக்கி இருக்குன்னு கரெக்டா சொல்ற?
1: ஆமாப்பா. ஒண்ணு இல்ல, நான் சொன்ன மாதிரி இந்த செடி இனிமே தேராது.
2: ஓஹோ,
1: நீ என்ன செய்யணும், இதை புடுங்கிடணும்.
2: சரி,
1: புடுங்கி அந்த சேதம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, அந்த சேதம் இருக்கு அப்படின்னா நீ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதுக்கு போயிடணும்.
2: சரி சரிப்பா.
1: அதே மாதிரி பாதிக்கப்பட்ட செடியை நம்ம கொள்ளையிலேயே வைக்க கூடாது. அது பக்கத்துல களை செடி கூட பாதிக்கப்பட்டதா, அதை கூட நம்ம எடுத்துடணும்.
2: ஆமாப்பா, களையெல்லாம் கிளம்பி இருக்குது, அது கூட அப்படி வாடி போய் தான் இருக்குது.
1: அப்பா, அதையும் பாதிச்சிருக்கும்பா இந்த நூற்புழுக்கள்.
2: ஓஹோ,
1: அதனால களை செடியா இருந்தாலும் அதையும் எடுத்துடணும். சரி, இப்ப நம்ம என்னன்னு பாப்போம்.
2: சரி சரி. காத்துமுத்தா, இரு, இந்த செடியை புடிங்க, உங்கள்ட காட்டுறேன்ப்பா. இந்த பாருப்பா,
1: இதப்பா நீனே பாரு பாரு, வேறு தடிச்சு போச்சா?
2: ஆமா,
1: சல்லி வேறே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது பாரு.
2: ஆமாம்பா, ஆமாமா,
1: இருக்கிற அந்த ஆணி வேர்லயும் கீரல் இருக்கு பாரு.
2: கரெக்டுப்பா, நீ சொல்றத,
1: இது நூற்புழு தாக்குதல் தான்ப்பா.
2: கண்டிப்பா நூற்புழு தாக்குதல் தான்ப்பா இது.
1: இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செடிகளுடைய வளர்ச்சியும் குன்றி போயிடும், இலைகளும் வந்து இந்த மாதிரி வாடி போய் மஞ்சள் நிறமாயி அப்படியே செடியும் இல்லாம போயிடும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறது, செடிக்கு ஏதோ சத்து பத்துல, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படி நம்ம நினைக்கிறது. ஆனா பாதிப்புகளை கொடுக்க கூடியது இந்த நூற்புழுக்கள் தான்.
2: அப்ப காத்துமுத்தியா, இந்த நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு என்னதான் வழிப்பா, அதை சொல்லலாம்.
1: அதுக்கு முன்னாடி இன்னொன்னு
2: சொல்லிடுறேன்ப்பா.
1: இந்த நூற்புழுக்கள் பயிர்களை பாதிப்பதோடு பூஞ்சான நோய் கிருமிகளுடன் சேர்ந்து கூட்டு நோயையும் ஏற்படுத்தும்.
2: ஓஹோ,
1: ஏற்கனவே பூஞ்சானம் பயிர்களுக்கு கெடுதல் விளைவிக்க கூடியதா இருக்கும், அது இந்த நூற்புழுக்களோட சேர்ந்துகிட்டு ரெண்டு

0: நோயே, வாடல் நோயே, இப்படி பல நோய்களை உண்டு பண்ணி செடியே பட்டு போற அளவுக்கு செஞ்சிருங்கப்பா.
1: ஆடாடாடா,
0: சரி இதுக்கு என்ன செய்யலாம்? அதான் உனக்கு திருப்பி திருப்பி கேட்டே கிடக்குற.
1: ஆமா,
0: காய்கறி பயிர்கள்ல பொதுவா நடுறதுக்கு பயன்படுத்தும் அந்த நாற்றுகள் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஓஹோ,
0: ஏன்னா நம்ம பல இடங்கள்ல வாங்குறோம், அந்த மண்ணுல இந்த நூற்புழுக்கள் இருந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. நாம வந்து விதை போட்டு நம்ம நிலத்துல பண்றோம்னா நம்ம நிலத்துல வந்து நூற்புழு இல்லைங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும்.
1: சரி,
0: ஆனா நம்ம கன்றா வாங்கிட்டு வந்து நடுறோம்னா இந்த பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா?
1: சரி சரி.
0: இதை நாமளே ஒரு விதையை தயார் பண்றோம்னா அதை நம்ம என்ன செய்யலாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன்.
1: சரி, காத்தும் போது சொல்லு.
0: விதைப்பதற்கு முன்பு நாற்றங்கால் பாத்திகளை பாலித்தீன் விரிப்பினை கொண்டு 30 நாட்கள் கோடை காலத்துல அப்படியே மூடி வச்சிடணும்பா.
1: ஓஹோ.
0: பிறகு நாற்றங்கால்ல பியூரோடான் 3% குருண மருந்தினை சதுர மீட்டருக்கு 10 கிராம் வீதம் இடணும். அப்புறம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் உயிரின கலவைய சதுர மீட்டருக்கு 10 கிராம் வீதம் இடணும்.
1: ஓஹோ.
0: இப்படி மண்ணை தயார் பண்ணிக்கணும்.
1: சரி,
0: அதுக்கு பிறகு விதை நேர்த்தி செய்யணும்.
1: ஓஹோ.
0: தக்காளி விதைகள் தானே பாதிப்பு உண்டாயிருக்கு. தக்காளி விதைகளை பாஸ்போமிடான் 0.1% கரைசல்ல 1 மணி நேரம் வச்சிருந்து அப்புறம் விதைக்கணும். இந்த மாதிரி நம்ம விதைச்சோம்னா இந்த நூற்புழு தாக்குதல் இல்லாம பாத்துக்கலாம்பா. பொதுவா நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இருந்தாவே அதை நம்ம தவிர்த்துடணும்.
1: ஓஹோ.
0: நடவு விதைப்புக்கு முன்பு வயல ஆழ உழுது 30 நாள் வெயில்ல படுமாறு தரிசா வச்சிருக்கணும். நல்ல சூரிய வெளிச்சம் மண்ணுக்குள்ள போய் வர்ற மாதிரி வச்சிருந்தோம்னா இந்த நூற்புழுக்கள் அங்க தாக்கு பிடிக்க முடியாது. மண்ணுல அதுங்க வெப்பம் தாங்காம இறந்து போயிடுங்க. இதை நம்ம செய்யணும். அதுக்காக தான் நம்ம கோடை உழவு செய்யணும். கோடை உழவு செஞ்சா நிறைய லாபம் இருக்குப்பா. இந்த மாதிரி
1: சரி சரி
0: பாதிக்கப்பட்ட பயிர்கள் களைகளை இப்ப நான் சொன்ன மாதிரி உடனே அப்புறப்படுத்தணும். நூற்புழுவுக்கு எதிர்ப்பா தாங்கி வளரும் தன்மை கொண்ட ரகங்கள் இருக்கு. நம்ம எந்த காய்கறி பயிர் செஞ்சோம்னாலும் நூற்புழுக்களை தாங்கி வளரக்கூடிய ரகமா அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்து நாம செய்யணும். இன்னொன்னு என்னன்னா, ஒரே பயிரை திருப்பி திருப்பி செய்யக்கூடாது.
1: ஓஹோ.
0: ஏன்னா இந்த நூற்புழுவுக்கு வசதியா போயிடும். ஏன்னா அது ஒரு பயிரை தாக்குதுன்னா அந்த பயிரை தான் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கும்.
1: ஆமா.
0: அப்ப நம்ம மாற்று பயிர் சுழற்சியில வேற பயிர் கொண்டு போயிட்டோம்னா இந்த நூற்புழு அந்த பயிரை போய் தாக்க முடியாது.
1: ஆமா ஆமாப்பா.
0: அப்ப இதுக்கு உணவு இல்லாம இது என்ன செய்யும்? நூற்புழு இறந்து போயிடும். அது நம்ம வயல்ல இல்லாம போயிடும்.
1: சரி,
0: அதனால பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம்பா. நடவு விதைப்புக்கு பின்னாடி கார்போபியூரான் குருண மருந்து 1 ஹெக்டருக்கு 33 கிலோ.
1: ஓஹோ.
0: இது இல்ல நான் ரசாயனத்தெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நீ எடுத்திருந்தீனா வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 500 கிலோ இத மண்ணுல போட்டு அதை நல்லா உழுது மண்ணுல நல்லா கலந்து போச்சுன்னா இந்த கசப்பு தன்மைக்கு இந்த நூற்புழுக்கள்லாம் வராது.
1: ஓஹோ.
0: இப்படி எல்லாம் செஞ்சோம்னா காய்கறி பயிர்கள்ல நூற்புழு இல்லாம பாத்துக்கலாம். நாம நினைச்ச மாதிரி நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
1: காத்துமுத்து, காய்கறி பயிர்கள்ல நூற்புழு மேலாண்மை பத்தி பல விஷயங்களை சொன்ன பண்ணி கேட்டதுல எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. காத்துமுத்து, நீ சொன்ன மாதிரி இந்த வேப்ப முன்னாக்கு வாங்கிட்டு வந்து மண்ணுல கலந்து இனிமேலாவது என்னுடைய கொள்ளையில எந்த ஒரு காய்கறி பயிர்களுக்கும் நூற்புழு தாக்குதல் இல்லாம நான் பாத்துக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, ஒன்னும் பயப்படாதப்பா. நான் சொன்ன மாதிரி நீ ஃபாலோ பண்ணு.
1: சரி சரி.
0: தண்ணிய வந்து அதிகமா பாய்ச்சாத, தண்ணி பாய்ச்சறத கொஞ்சம் குறைச்சிக்க, களை இல்லாம பாத்துக்க, இந்த மாதிரி பண்ணு. நூற்புழு இல்லாம நம்ம கவனிச்சுக்கலாம்பா.
1: சரி காத்தமுத்து, நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன்பா.
0: கருத்தமுத்து.
1: சொல்லு காத்தமுத்து.
0: இந்தாப்பா என் கொள்ளையில காய்ச்ச வெண்டைக்காப்பா.
1: காத்தமுத்து, நேத்து நான் கீரை கொடுத்தேன், இன்னைக்கு வெண்டைக்காய் கொடுக்குறியா?
0: ஆமாப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: வெண்டைக்காய் நரம்புக்கெல்லாம் வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு காய்கறி பயிர்ப்பா.
1: ஆமாம்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய்.
0: மூளையோடைய இயக்கத்தை செம்மைப்படுத்துது. மூளை அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும்.
1: ஓ,
0: நல்ல ஞாபக சக்தியை உண்டாக்கும்பா. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வெண்டைக்காயில.
1: சரி காத்தமுத்த, குடுப்பா.
0: இந்தப்பா இந்தப்பா. சரி, நான் கிளம்புறேன்ப்பா.
1: சரி காத்தமுத்த, இந்த வெண்டைக்காய் எடுத்து போயிட்டேன், நல்லா பொரியல் பண்ணிய, சாம்பார் வச்சா சூப்பராக சாப்பிட்றேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, காலையிலே சோகமா இருந்த, நான் கிளம்பும் போது மகிழ்ச்சியா இருக்கிற, அதுவே எனக்கு ஒரு திருப்தியா இருக்குப்பா. சரிப்பா போயிட்டு வரேன்பா.
1: ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை காய்கறி பயிர்களில் நூற்புழு மேல்

மேலாண்மை குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லீகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில், நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற

0: சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனா். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது.

0: நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 23 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது. சூழல் அறிவோம்,
3: புவியை காப்போம். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
4: தொழிற்சாலைகளும் போக்குவரத்து அதிகரிக்க எரிஎண்ணெய், எரிவாயு, நிலக்கரி போன்ற படிவ எரிபொருட்களின் பயன்பாடு மிக அதிகமாக அதிகரித்து மறுபுறம் மரங்கள் வனங்கள் அழிக்கப்பட்டன. புவி வெப்பமடைவதன் விளைவாக மழை பொழியும் காலம் குறைவதுடன் குறுகிய காலத்தில் அதிக மழையும் பொய்யும் என ஐநா அறிக்கை குறிப்பிடுகிறது. மேலும் இதன் விளைவாக வெள்ளப்பெருக்கு, மண்ணரிப்பு போன்ற பல சிக்கல்கள் தோன்றும் என்கிறது ஐநாவின் காலநிலை மாற்ற அமைப்பு. புவி வெப்பநிலை அதிகரித்து வருவதால் கடல் மட்டம் உயர்தல், கடல் பகுதிகள் பாதிப்பு, விவசாய உற்பத்தி வீழ்ச்சி, உணவு உத்தரவாதத்துக்கு அச்சுறுத்தல், சூழலமைப்பில் மாற்றம், உடல்நல பாதிப்புகள், இப்படி பல சிக்கல்கள் அதிகரிக்கும். பூமி தன்னை சுற்றி ஒரு போர்வை அமைப்பை கொண்டிருக்கிறது. இந்த போர்வை பூமியை மூடியிருக்கிறது. ஆனால் நம் கண்களுக்கு இது தெரியாது. இது நிலமட்டத்திலிருந்து சுமார் 20-30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. இந்த போர்வை ஓசோன் எனும் வாயுக்களால் ஆனது. இதனை ஓசோன் போர்வை என அழைக்கிறார்கள். இது மிக பயனுள்ள போர்வை. இது சூரியனிடம் வரும் வெப்பத்தையும் புற ஊதா கதிர்களையும் பெருமளவில் புவியை எட்டவிடாமல் தடுத்து விடுகிறது, விண்வெளிக்கே திருப்பி விடுகிறது. நமக்கு ஓசோன் போர்வையை தாண்டி தப்பித்து வந்து கொஞ்சம் கதிர்களும் வெப்பமும் நம்மை தாக்குகின்றன. அளவு கொஞ்சம் அதிகமானால் கூட நமக்கு தோல் தொடர்பான நோய்களும் புற்றுநோயும் வரும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இந்த கதிர்களும் வெப்பமும் முழு அளவில் பூமிக்கு வந்தால் இங்குள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும். அது மட்டுமல்ல, ஓசோன் அடுக்கு பாதிக்கப்பட்டால் புவியின் தட்பவெப்ப நிலைகள் கூட பாதிக்கப்படும் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஓசோன் ஓட்டை புற ஊதா கதிர்களையும் வேறு வகை கதிர்களையும் சூரிய வெப்பத்தையும் பூமியை அடைய அனுமதித்துவிடும். புவியின் வெப்பநிலை அதிகரித்துவிடும். வட தென் துருவ பனிக்கட்டிகள் உருகி பூமியின் நிலப்பகுதியில் பெரும் பகுதி கடலில் மூழ்கி விடும் என்கிறார்கள். கழிவு புகையாக நைட்ரிக் ஆக்சைடு நமதன் ஓசோன் போர்வையை அரித்து விடுகிறது. இது ஓசோன் போர்வையின் எதிரியாகும். காடுகள், புதர்கள், பசுமை பகுதிகள், புல்வெளிகள் போன்றவை மழைநீரை பிடித்து வைத்து மண்ணுக்கு செலுத்தும் வல்லமை உண்டு. பெருமழை பொய்யும் பொழுது அம்மழையை நீர் அவ்வளவும் கடலில் சென்று சேருவதை தடுத்து கணிசமான மழை நீரை நிலத்தடி நீராக மாற்றக்கூடியன காடுகளும் புதர்களும் வெள்ளச்சேதமும் குறையும். காடுகள் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும். காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகள் இணையாக மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் எஞ்சியுள்ள பொது நிலப்பகுதிகள் முடிந்தவரை மரங்கள் உள்ள பசுமையான இடங்களாகவோ நீர் சேமிக்கும் இடங்களாகவோ மாற்றப்பட வேண்டும். பொய்யும் மழை நீர் மனிதனுக்கு பயன்படாமல் கடலுக்கு சென்று சேருவதை தடுத்து பயன்பட செய்யும் நோக்கிலேயே

0: நீர் வடிப்பகுதி மேலாண்மை திட்டம் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். நீர் வடிப்பகுதி மேலாண்மை என்பது மழையை அது பொய்யும் இடத்திலேயே பிடித்து நிறுத்துவதுதான். புவி என்பது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சொத்து அல்ல, நம் பிள்ளைகளுக்காக நாம் பத்திரமாக வைக்க வேண்டியுள்ளது. நம் புவியை நாமே பாதுகாக்கும் செயல்களில் ஈடுபடுவோம். புவியை காப்போம், பசுமையோடு வாழ்வோம், பள்ளியூர் காப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், புவியை காப்போம். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள். தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயல் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். ஏர் மார்ஷல் தருண் சௌத்ரி, லெப்டினன்ட் ஜெனரல் நீரஜ் வர்ஷினி உள்ளிட்டவர்களுக்கு அதிவிசிஷ்ட சேவா பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கிழக்கு ஆப்பிரிக்காவின் செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். நேற்று விக்டோரியா நகரில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் அவர் வழிபட்டார். இந்தியாவின் தொழிலக உற்பத்தி கடந்த மே மாதத்தில் 5.1% வருடாந்தர வளர்ச்சி கண்டுள்ளது. குறிப்பாக மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகத் துறையில் 9.9% வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் சுகாதாரத்துறைக்கான டிஜிட்டல் முன்முயற்சிகளை தொடக்கி வைத்தார். 2ம் கட்ட ஆரோக்கிய சேது மொபைல் செயலி, ஆயுஷ்மான் சாரதி உரையாடல் பொறி ஆகியன இதில் அடங்கும். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநில அரசுடன் இணைந்து DXH எனும் புதிய முன்முயற்சியை தொடக்கியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். காரைக்காலில் நேற்று நடைபெற்ற புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து இறைவனை வழிபட்டனர். புதுச்சேரி அமைச்சர் திரு GNS ராஜசேகரன், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி ஜசன்யா மற்றும் கோவில் அதிகாரிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். 4 மாட வீதிகள் வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாயிருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே. மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருக்கு நடுப்புற ஒரு தொந்தரவா ஒரு இடையில ஒரு 3வது ஆளா வந்து நிக்கிறது இந்த செல்போன் தான். இது என்ன பண்ணுது, ஆட்களை பிரிச்சிருது. இவங்க தனியாக வந்து போன் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க, கணவன் அவர் தனியாக போன் வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு. இப்படி தான் லைஃப் போயிட்டே இருக்குது. இதில் இந்த டிரான்ஸ்பரன்சி ரெண்டு பேருக்குள்ள இல்லாட்டினாலும் சில பிரச்சனைகள் வருது. நீ வந்து வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சிருக்க, நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும், ஃபோன்லேயே வந்து டிரான்ஸ்பரன்சி வேணும், நீ என் ஃபோனை எப்போனா எடுத்துப்பாரு, நான் உன் ஃபோனை எப்படி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு சார். இதுக்கு என்ன சார் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமா?
4: கண்டிப்பாங்க. டிரான்ஸ்பரன்சிங்கிறத விட இதில் என்ன குறைபாடு இருக்குன்னா, கல்யாணங்கிறது நம்பிக்கையின் பேரில் செய்கிறது தான். அது ஒரு மோதிரம் மாற்றிக்கிறதுனாலையோ கழுத்தில் தாலி கட்டிக்கிறதுனால ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம், ஆனால் வாழ்க்கைங்கிறது அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நடக்குது. நான் என் வீட்டம்மா வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவங்க வீட்டை ஒழுங்காக பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஸோ எனக்கு இப்போது தனிப்பட்ட முறையில் பார்க்குற கேசஸில் பல இடங்களில் அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீட்டுக்கார நம்புறதோ இல்லை வீட்டுக்கார வைஃபை நம்புறதுங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள கருத்து பரிமாற்றம் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சில பேருக்கு என் வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறாருங்கிறதே தெரியல, போறாரு வராரு, அவரு ஆஃபீஸ் போனால் ஜாலியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கே போய் என்ன கஷ்டப்பட்டார்,

0: என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதே தான் வீட்டம்மாக்கும். வீட்டுக்காருக்கு என்னென்னா, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் வேலையே இல்லை, சும்மா காலாட்டிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கருத்து பரிமாறல் இல்லாதனால தான் இந்த ட்ரஸ்ட் இல்லைங்கிறத மாதிரி தோணுது. ஸோ முதல் விஷயமே இந்த ட்ரஸ்ட் வரணும் வாழ்க்கையில். துணைவியார் மேலேயோ இல்லை என்னோட வீட்டுக்கார் மேலேயோ எனக்கு நம்பிக்கை வரணும்னால ரெண்டு பேரும் பேசிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உரையாடல் இருந்தாலே ஃபோனுக்கான தேவையும் குறைஞ்சிடும், இந்த ட்ரான்ஸ்பரன்சி இந்த இஷ்யூ எல்லாமே குறைஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா எனக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியும், என் வீட்டுக்கார் எதுவும் என்ன சொல்லாமல் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை வந்துட்டாலே போதும், மற்ற எதுவுமே தேவைப்படாது வாழ்க்கையில்.
1: இந்த நம்பிக்கைக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் ஒருத்தன் சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுல கூட, நான் சம்பாதிக்கிறேன், நான் எங்கள் அப்பாவுக்கு 1000 ரூபா அனுப்புனேன், அது எதுக்கு ஒரு பிரச்சனையாக்குறீங்க அப்படின்னு. இப்போ கணவன் மனைவி சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது, இது வந்து நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் என்ன சொல்ல வரும்?
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நல்ல கருத்துங்க ஐயா. இப்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க குடும்பம் என்ன அப்படின்னு கேட்டால், அப்பா அம்மா குழந்தைங்க, இதில் மற்றவங்க எல்லாமே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இதில் மற்ற எல்லாரையும் திணிச்சோம்னாலே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வீட்டுக்காரமாவும் வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்கினான்னா யூஸ்வலாக அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டை போடலாம், அதுக்கப்புறம் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இதில் வேறு யாராவது இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள், வீட்டுக்காரர் போய் மாமியார்கிட்ட ஏதாவது சொல்லிட்டார்னா இப்போ சமாதானப்படுத்தப்படுறது வீட்டுக்கார அம்மா மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சேர்த்து சமாதானப்படுத்தி ஆகணும். ஸோ இது ஒரு எக்ஸ்டெண்டட் பிரச்சனையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரும்பாலும் நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது கணவன் மனைவி பேசிக்கிட்டாலே பல இடங்களில் முடிஞ்சு போயிடும். அது இல்லாமல் நம்ம மற்ற எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுறோம், இதில் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபைட்டாக கொண்டு போகிறோன்னா தான் அதை ரிசால்வ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனைக்குள்ள விஷயமாயிடும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம என்ன சொல்கிறோம்னாலே, இளம் தம்பதியர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் ஒரு பகுதி ஆட்டினாலும் வாழறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுலையும் அவங்க ரெண்டு பேரும் அன்னுன்யமாக வாழ்ந்துக்கிறதுலையும் புரிதலும் தன்னம்பிக்கையும் தான் அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக கொண்டு போகுது. மற்றதெல்லாம் தே கேன் ஹெல்ப். நம்ம சுற்றுமுற்றம் எல்லாம் இருக்கிற உறவினர்கள்லேருந்து டெக்னாலஜிலேருந்து எல்லாமே நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் நல்லா அன்னுன்யமாக இருக்கிறதும் நம்பிக்கையை வளர்த்துக்கிறதும் ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க, அதுதான் அவங்க நீண்ட நாள் பிரச்சனை இல்லாமல் வாழறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும்.
1: இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ரீல்ஸு இதெல்லாம் ஒரு ஆர்வம், அதனால் வந்து அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது, அதுக்குன்னு மெனக்கட்டு வெளியிடங்களுக்கு போயிட்டு அங்கே ரீல்ஸ் பண்ணுறது, இதை வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு. அது சைக்கலாஜிக்கலாக என்னென்னா, எல்லாருமே நம்ம வந்து உலகத்தில் நம்ம ஒரு புகழ் பெற்றவங்களாக இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆர்வத்தினால இது மாதிரி பண்ணுறாங்க. பார்ட்னராக இருக்கவங்களுக்கு எனக்கு அது பிடிக்கல, நீ என்ன ஏன் மாதிரிலாம் பண்ணுற, இது வந்து தேவையில்லாத கெட்ட பேராகும், என்னுடைய ரிலேட்டிவ்லாம் என்ன நினைப்பாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, இது வந்து ஒரு ஈகோ ஆகிடுது, ஒரு பிரச்சனை ஆகிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க லைஃபையே பாதிக்கிற மாதிரிலாம் வந்துடுது.
0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரீல்ஸ் இந்த சோஷியல் மீடியாவோட ப்ரெஷருங்கிறத விட இது அவங்களோட ஒரு குணமாகவே இருக்கலாம். ஏன்னா இப்போ அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அதே ரீல்ஸ் தான் எல்லாருக்கும். எல்லாருமே ரீல்ஸ் அப்சஸ்டாக பண்ணுறது, எந்த நேரமும் நான் வீட்டில் உட்காந்துன்னு இதே வேலையாக பண்ணுவேங்கிறது, இதுக்காக செலவு பண்ணிட்டு வெளில போய் பண்ணுவேங்கிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலேயோ ரீல்ஸ் இந்த சோஷியல் மீடியானால தான் இந்த பிரச்சனைங்கிறத விட அது அவங்க குணத்தின் வெளிப்பாடாகவே இருக்கலாம். நம்ம பல இடங்களில் சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடியும், இந்த மாதிரியானதெல்லாம் ஒரு குணநோயோ இல்லை மனநோயின் வெளிப்பாடாகவே இருக்கலாம். அது அவங்கள போய் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் குறைஞ்சாலே பதட்டம் அதிகமாகிடும், நம்மளை யாரும் கவனிக்கலையோ நினச்சாலே ஒரு வெறுமை வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெறுமையை போக்குறதுக்காகவே நான் ரீல்ஸ் போட்டுனே இருப்பேன். நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம், அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் வெறும் ரீல்ஸ் போட்டேன், அதனாலே வீட்டில் பிரச்சனை வந்து கொஞ்சம் ஷிவாயிடுச்சு,
1: தவறான முடிவுகள்லாம்
0: எடுத்துட்டாங்க அப்படிங்கிறலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெட்டர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பல நேரம் இந்த மனநோய்கள் இல்லை மன குணநோய்கள்னாலே அவங்க ஏதோ பெரிய பிரச்சனை வந்தால் தான் பார்க்கணும் போல இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்கள் இந்த குணநோய்களும் மனநோய்களும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது, இப்போ சின்ன பிள்ளைங்க நீங்கள் சொன்ன மாதிரி படிப்பு தான் முக்கியங்கிறத விட நான் நைட்டெல்லாம் ரீல்ஸ் பார்க்குறது தான் முக்கியம், நைட்டெல்லாம் ஆன்லைன் கேம் ஆடுறது தான் முக்கியம் அப்படின்னாலே அதுவே ஒரு விதமான நோய் தான். ஸோ இதுக்கு நான் அவனை போய் அடிப்பேன், திட்டுவேன், ஹாஸ்டலில் போடுவேன் அப்படிங்கிறத விட அவனுக்கு என்ன பிரச்சனை? யூஸ்வலாக இது பதட்டத்தினாலேயோ இல்லை மன அழுத்தத்தினாலேயோ இல்லை மன சோர்வு நோயினாலேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ஏதாவது நமக்கு சொல்லி கேட்க முடியல, இல்லை அவங்களாலே அதை கட்டுப்படுத்திக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அதுக்கு உதவியை நாடுறது நல்லது. பக்கத்தில் எந்த சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தாலும் போய் பார்த்துட்டு அதுக்கு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது ஒரு மனநோயின் வெளிப்பாடாக இருந்துச்சுன்னா

0: அது சீக்கிரமே சரி பண்ணிக்கலாம்.
1: இப்போ சில பேரண்ட்ஸ் சார், அது குறிப்பாக வந்து அம்மாவாக இருக்கிறவங்க பொண்ணுகிட்ட வந்து சொல்லும் போது, நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடு, அதெல்லாம் தாங்கிட்டுலாம் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அட்வைஸு, ஏன்னா என்ன தான் அட்வைஸ் பண்ணணுங்கிறதே இல்லாமல் இவங்க எதனால் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. இதெல்லாம் கூட நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சமீப காலமாக இது மாதிரி சில இதை பார்க்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு பயத்தின் வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். இப்போது எனக்கு பரீட்சை வரலன்னா நான் பரீட்சை எழுதாமல் வந்துடுவேங்கிறது சரியான விஷயமா இருக்காது இல்லையா? நான் எதுனாலும் பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு பார்க்கணும், அதை எப்படி தீர்வு காணணும்னு பார்க்கறது தான் முக்கியம். நான் அதை விட்டுட்டு ஓடி வந்துடுவேன் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஆனால் இப்போ சமீப காலமாக இதை பேரண்ட் சைட்லேயும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா விட்டுட்டு வந்துடுனா எத்தனைதுலேருந்து ஓடி வந்துட முடியும்? வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஆள் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகளை சமாளிக்கிறதோ இல்லை அதுக்கு தீர்வு காண்றதோ தான் முக்கியம். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், வீட்டுக்கார் குடிக்கிறாரு, ஃபோன் பார்க்குறாரு, இது மாதிரினா இதுக்காகவே சண்டை போட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குடிங்கிறது ஒரு நோய், அது வந்து மரபியல் ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. இதுக்காக சண்டை போட்டு வந்துடுறேன் இல்லை விட்டுட்டு வந்துடுறேங்கிறது அந்த நோயை சரி பண்ணிட போகிறதுங்கிறதுல, அந்த குடும்பம் நல்லா இருந்துட போகுதுங்கிறதோ, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா கிடச்சிருவாருங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு காண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது தான் முக்கியம். நான் போய் அதை விட்டுட்டு வந்துடுவேங்கிறத விட அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், இல்லை இப்போ அவர் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கார், எனக்கு எல்லா நேரமும் டென்ஷனாக இருக்குது, சண்டை போட்டுனே இருக்காருன்னா அது ஒரு மனப்பதட்ட நோயின் வெளிப்பாடாகவுமே இருக்கலாம். அதுக்கு டாக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடக்கூடிய நோய் அது. ஆனால் பல நேரங்களில் அதை சண்டை போகிறதுல தான் இருக்கோமே கண்டி, அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ இதுக்கு பெற்றோர்களும் பிரச்சனைகளை விட்டுட்டு ஓடி வந்துடு அப்படிங்கிறத விட இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்கனாக்கா இது ரெண்டு விதத்துலையுமே நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் பொண்ணை கட்டி கொடுத்தோம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும், தம்பதியரும் நல்லா வாழ போகிறாங்க இல்லையா? ஸோ விட்டுட்டு வர்றதை விட இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது.
1: இப்போ இன்னும் சில ஃபேமிலியில் எப்படின்னா, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நல்லதோ கெட்டதோ நீனே பார்த்துக்க வேண்டியதுதான், இங்கே வந்து நிற்கக்கூடாது, இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க.
0: உண்மைதானங்க ஐயா, நீங்கள் சொல்கிற நான் நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறேன். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லைங்கய்யா. சின்ன பிரச்சனை விட்டுட்டு வந்துடுங்கிறதும் தவறு தான், எந்த பிரச்சனையும் நீ அந்த பிரச்சனை கூட வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதும் தவறு தான் இல்லையா? ஸோ இதுக்கு மாட்ரேஷன் தான் முக்கியம், அதுதான் சொல்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காண்றது தான் முக்கியம். அதை நான் விட்டுட்டு ஓடி வந்துடுவோங்கிறதும் தவறு தான், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அது கூட வாழ்ந்துக்கிட்டே இருப்பேங்கிறதும் தவறான விஷயந்தான். ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு ஒன்று பேசி தீர்வு காணலாம். அதுவும் முடியலன்னா அதுக்கான உதவி நாடுறதுக்கு இப்போ எனக்கு முடியலன்னா சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறேன், இல்லை அதுக்கு முடியலன்னா சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குறேன். ஸோ இதுக்கு தீர்வுகள் காண்றது தான் முக்கியம். எந்த பிரச்சனைக்கும் விட்டுட்டு வந்துடுறதோ இல்லை அமைதியாக இருக்கிறதோ இது ரெண்டுமே தீர்வாகாது.
1: நிறைவான கருத்தை, மன வாழ்க்கை இன்பமாய் அமைய அப்படிங்கும்போது இளம் தம்பதியினருக்கு உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் மீடியா, இது எல்லாமே நமக்கு ஒரு விதத்தில் நல்லது பண்ணுறதா தான் இருக்குது. சில இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைச்சிடுது, சில பொருட்கள்லாம் நமக்கு ஆக்சசபிளாக இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே கப்புள் இன்ட்ராக்ஷனுக்குள்ளே வர்றதில் தவிர்க்கிறது நல்லது. ரெண்டு பேரும் ஒரு தம்பதியர்ங்கிறது மனம் விட்டு பேசுறதும் புரிதலும் நம்பிக்கையும் தான் அந்த தம்பதியினரை சந்தோஷமாக வாழ வைக்க போகுது. ஸோ இந்த உபகரணங்கள், இந்த இதெல்லாம் அதுக்கு உறுதுணையாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கம்யூனிகேஷனை குறைச்சிடுது, நான் வீட்டுக்காரர்கூட பேசுறதையோ இல்லை வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுறதையோ குறைச்சிடுது, இல்லை எங்களுக்குள்ள அது புரிதலில் பிரச்சனைகள் வருது, எங்கள் நம்பிக்கைகளில் பிரச்சனைகள் வருதுன்னா பெட்டர் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். தம்பதியர் நல்லா வாழறதுக்கு திரும்பவும் சொல்கிறது, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் கருத்து பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது.
1: இளம் தம்பதியினர் மகிழ்ச்சியாய் வாழ்கிறதுக்கு பல்வேறு ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றிங்க, வணக்கம்.
2: இதுவரை மன வாழ்க்கை இன்பமாக இருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: என்றும் நீங்கள்
1: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷேஷ் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷேஷ் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகேயுள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர்

0: பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
2: நேரம் 7:25:41. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
4: வணக்கம். இன்று குழந்தைகள் யோகா பண்றதுனால உள்ள நன்மைகளை பார்க்க போறோம். இன்றைய சூழ்நிலையில பள்ளி செல்லும் இள வயது குழந்தைகளுக்கு உடற்பயிற்சியுடன் யோகா பயிற்சியும் நிறைய பள்ளியில சொல்லி தராங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுகின்றார்கள். குழந்தைகளுக்கு உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்கள் கல்வி செயல்திறனை மேம்படுத்துவதற்காகவும் அதாவது அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இதை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இந்த யோகா பயிற்சியை குழந்தைகளுக்கு சொல்லி தராங்க. மிக சிறிய குழந்தைகளுக்கு இது தேவையில்லை. ஆனா பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு இது செய்யறதுனால அவங்களோட உடல் மன ஆரோக்கியம் மேம்படுதுங்கிறது நிறைய ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்திருக்கு. இப்படி உடலும் மனமும் செயல்பாடு அதிகரிக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு யோக பயிற்சி செய்யறதுனால முக்கியமா என்ன யோக பயிற்சி செய்யணும்னு பார்த்தா சூரிய நமஸ்கார் பிராக்டிஸ். சூரிய நமஸ்கார்ங்கிறது சன் சல்யூட்டேஷன். இது என்னன்னா ஒரு 12 ஸ்டெப் உள்ள ஒரு யோக பயிற்சி. இதனால பிரத் பாடி குவாடினேஷன் கிடைக்குது. உடலையும் மூச்சையும் ஒருநிலைப்படுத்தி இவங்க செய்யறாங்க. ரெண்டாவது இல்ல ஒரு சில யோகாசன பயிற்சிகள் பாலாசனா பதகோணாசனா வக்கராசனா இதெல்லாம் அவங்க செய்யறப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. அதோட இல்லாம ஒரு சில மூச்சு பயிற்சியும் அதாவது ஸ்லோ டீப் பிரீதிங் பண்ணா போதும். இதையெல்லாம் தொடர்ந்து குழந்தைகள் செய்து வந்தால் அவர்களோட உடல் ஆரோக்கியம் உடல் வளர்ச்சி மேம்படுது. மன அழுத்தத்தை குறைத்து மன நலத்தை முக்கியமா மேம்படுத்தப்படுது. அவருக்கு நெஞ்சு படபடப்பு ஆங்ஸைட்டி டிசார்டர் டிப்ரெஷன் மன சோர்வு இதெல்லாம் பெருமளவு குறைக்கப்படுகிறது. அதனால அவங்க சோசியல் இன்டராக்ஷனும் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரோடையும் பழகிறது பேசறது நடந்துக்கிறது பிஹேவியர் எல்லாமே ஒரு நல்ல விதத்துல இருக்கு. அதோட இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் இதனால கிடைக்குது. இந்த யோகாசனம் செய்யும் போது அவர்கள் பெரியவர்கள் இல்ல ஆசிரியர்களோட மேற்பார்வையில் செய்வது நல்லது. ஆனா சில உடல் உபாதைகள் சில உடல் பிரச்சனைகள் இருக்கவங்க அவாய்ட் பண்ணணும். முக்கியமா அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் இருக்கு அதாவது எபிலெப்சிக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்க இல்ல அது இருக்கு இல்ல குடல் இறக்கம் ஹெர்னியா இப்பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த யோக பயிற்சியை தவித்துக்கிறது ரொம்ப நல்லது. யோகா ஒரு பாதுகாப்பான விஷயம்தான். குழந்தைகள் யோகா செய்யும் போது பெரியவர்கள் மேற்பார்வையில் செய்வது உத்தமம். முக்கியமா இந்த ஆசன பயிற்சி செய்யறது நல்லது. இது மாதிரி செய்யறப்போ அவங்களோட செயல்திறன் அவங்களோட உடல் உள்ள ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. எனவே குழந்தைகளுக்கு யோகா செய்ய நாம பெற்றோர்கள் அனுமதித்து அவர்களுக்கு அதற்கான வழியை செய்ய வேண்டும். இதனால் ஸ்கூல்லையும் இதை பத்தி முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனை நாமளும் வரவேற்க வேண்டும். நன்றி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வணக்க மக்களே, நிகழ்ச்சியில வழக்கம் போல உங்களுக்கான இன்னைக்கு எஃபி கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம தலைக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த விண்வெளியில நிறைய சிறு கோள்கள் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த கோள்கள் பூமிக்கு எவ்வளவு அருகில் இருக்கு, ஏதாவது பூமிக்கு ஆபத்து வருமா, இப்படி பல கேள்விகள் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை பத்தியே முழுக்க முழுக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு நாளும் அதை பத்தின நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆய்வு செய்யற துறையோட பெயர் என்ன அப்படின்றதா இன்னையோட கேள்வி. விண்வெளியில பயணிக்கும் சிறு கோள்களால பூமிக்கு ஆபத்து உள்ளதா என்பதை ஆய்வு செய்யும் துறையோட நேம் என்ன? விண்வெளியில பயணிக்கும் சிறு கோள்களால பூமிக்கு ஆபத்து உள்ளதா என்பதை ஆய்வு செய்யும் துறை எது? நீங்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி முகநூல் பக்கத்துல வணக்க மக்களே போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட நிறைவுல என்ன கரெக்டான ஆன்சர், யார் யாரெல்லாம் ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நிகழ்ச்சியோட நிறைவா தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, குட் பை அக்லி படத்துல இருந்து.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்ததா ஒரு வேலை வாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல காலி பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் அது. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், பைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், HR உள்ளிட்ட பிரிவுகள்ல ட்ரேட் 124, டிப்ளமோல 18, கிராஜுவேட்ல 16 என மொத்தம் 158 இடங்கள் வந்து வேகன்சி இருக்கு. இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ITI இல்லைனா டிப்ளமோ இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 18 to 28 வரை வரை இருக்கணும். அண்ட் தேர்ச்சி முறை அண்ட் சான்றிதழ் சரிபார்ப்பு இது எல்லாமே இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க நிறைய டைம் இருக்கு அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இன்னியோட லாஸ்ட் டேட், ஸோ குயிக்கா போய் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான இணையதள முகவரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா NPCIL.NIC.in. மறுபடியும் சொல்றேன், NPCIL.NIC.in. சோ இன்னைக்குதான் லாஸ்ட் டேட், சோ மறக்காம போய் அப்ளை பண்ணிடுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: 7:09 மக்களே, போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவில் நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணிருந்தீங்களா, உங்களோட பேரும் வந்து இதுல நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
1: பொருளாதார உதவி இயக்குநர்ல 50ம், ஆபரேஷன் ஆபீசர்ல 19ம், ஏர் சேஃப்டி ஆபீசர்ல 15ம், உதவி சட்ட ஆலோசகர்ல 12ம், தனி செயலர்ல 12ம், உதவி பதிவாளர்ல 11ம், ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர்ல 9 உட்பட மொத்தம் 538 இடங்கள் காலியா இருக்கு. இதுக்கு கல்வி தகுதி என்ன கேட்டீங்கன்னா, பிஇ இல்லனா பிடெக், எம்எஸ்சி, எம்ஏ, பிஎல் வந்து முடிச்சிருக்கணும். வயது வரம்பு இதுக்கு என்ன இருக்கணும்னா 3/7/2026 உள்ளபடி 18 முதல் 50 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வும் இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமா வந்து விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பிக்கணும்னா கடைசி தேதி வரும் ஜூலை 3 தான். இதுல விண்ணப்ப கட்டணமா பெண்கள் ₹25, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு UPSC.gov.in என்ற வெப்சைட்ல முழு விவரங்களும் இருக்கு. ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வணக்க மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேட்ட எஃபி கேள்வி என்ன அப்படின்னா, விண்வெளியில பயணிக்கும் சிறு கோள்களால பூமிக்கு ஆபத்து உள்ளதா என்பதை ஆய்வு செய்யும் துறை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன் இந்த கொஸ்டின் இன்னைக்கு நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்வதேச சிறு கோள் தினம். அதாவது இன்னைக்கு விண்கற்களால பூமிக்கு ஏதாவது ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விண்கல் தாக்குதல இருந்து பூமியை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை ஆராயவும் ஆண்டுதோறும், அதாவது இன்னைக்கு ஜூன் 30 தேதி சர்வதேச சிறு கோள்கள் தினம் கொண்டாடப்படுது. சோ அந்த வகையில இதை பத்தி ஆராயிர துறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், கோள் பாதுகாப்பு துறை அப்படிதான். ஓகே, இது வந்து பிளானடரி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கரெக்டான ஆன்சர் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. சோ யார் யாரெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 கிணறுல இருந்து அபுதாஹீர், செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா, பிரபு பாண்டிச்சேரி, சென்னை அந்தோனிராஜ், அரியலூர்ல இருந்து வீரதுரை, குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், மதுரை சோ சண்முக சுந்தரம், அன்புராணி சென்னையிலிருந்து, பெரிய வளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், வேலுமணி தனலட்சுமி, பெங்களூர்லேருந்து லூயிஸ் செல்வராஜ், ஹரிஹரன் ஓட்டிலிருந்து, சுரேஷ் ராமகிருஷ்ணன் கொள்மங்கொண்டான், செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமித் ராஜா, மகேஸ்வரன் உமா, பாபு முள்ளக்காடுலேருந்து, எல்லாருக்குமே வந்து நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் ஆந்திர பிரதேசத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இன்று விஜயநகரத்தில் மத்திய பழங்குடி பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். 3 நாள் செஷல்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் திரும்பிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இப்பயணத்தினால் 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதில் முக்கிய பலன்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அடுத்த 50 ஆண்டுகளில் புதுமையாக்கம் மற்றும் வளம் குன்றா வளர்ச்சி அடிப்படையில் இருதரப்பு உறவுகள் அமையும் என்றும் சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் 2 நாள் மாஹி பயணத்தின் முதல் நாளான நேற்று மாஹியில் அரசு மருத்துவமனை கட்டிடம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முக்கிய திட்டங்களின் அமலாக்க நிலவரங்கள் குறித்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். மாஹியில் ஆஷா பணியாளர்கள் மற்றும் தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து ஊதிய உயர்வு முடிவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் மிசோரம் ஆளுநரும் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான லெப்டினன்ட் ஜெனரல் MM லெகேரா மறைவு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி துயரம் வெளியிட்டுள்ளார். 2004 சுனாமி தாக்குதலின் போது புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் தாமதமின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் லெகேரா ஆற்றிய பணிகள் மகத்தானவை என்றும் அவரது மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மத்திய மாநில அரசுடன் இணைந்து XH என்னும் புதிய முன்முயற்சியை தொடக்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நேற்று இரவு நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் பிரேசில் ஜப்பானை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. நேரம் 8:03:24 நொடிகள். நான் ஆர்ஜே ரத்னம். தினம் தினம் ஒரு ஆர்ஜே நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம புதுச்சேரியில பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க லைவா. அதே வகையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோ தான் வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக வெளியில போயிருக்காங்க. சோ அவங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜோ தான் வந்து வெளியில போயிருக்காங்க இன்னைக்கு லைவா ஷோ பண்றதுக்கு. சோ எந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டா என்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க கிட்ட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான உற்சாகமான காலை வணக்கம். நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரி

0: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஒரு சூப்பரான ஸ்பாட்ல வந்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்லாம் இந்த ஸ்பாட்டை வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரு சில விஷயத்துக்காக நிறைய பேர் இந்த இடத்துல டிராவல் பண்ணிருப்பாங்க. எந்த ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதகடிப்பட்டு அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நின்று பேசிட்டு இருக்கேன். காலையிலே எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கும் ஒர்க் போறவங்க ஒர்க்குக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. ஸோ பஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இந்த ஊரை பத்தின, அதாவது மதகடிப்பட்டு அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஊரை பத்தின நினைவுகளை நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேம்மா.
0: உங்க பேர் என்னம்மா?
1: சகாய் மேரியும்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. நீங்க இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மா?
1: நான் ஒரு 20 வருஷமா இருக்கிறேன்.
0: ஓகேம்மா. அப்படின்னா நேட்டிவே இங்கேயாம்மா இல்ல கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கீங்களாம்மா?
1: கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கேன்.
0: ஓகேம்மா. அப்படின்னா வந்து நீங்க அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் எப்படிமா இருக்கு?
1: அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுதான்.
0: உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா? இது ஏன்னா நீங்க வளர்ந்தது எல்லாம் ஒரு ஊர்ல இருந்திருப்பீங்க, இப்ப வந்து ஷிஃப்ட் ஆகி புதுசா நம்ம மேரேஜ் ஆகி இந்த ஊருக்கு வந்திருப்பீங்க. சோ இது எப்படி இருக்குமா?
1: இது நல்லா இருக்குதா? ஏன்னா அதுவும் வளர்ந்த ஊரு, அந்த ஊரும் பிடிச்சிருக்கும், இந்த ஊரும் பிடிக்குது எனக்கு. ஏன்னா நைட்டுன்றதால அது கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாது இல்ல. அந்த ஊரும் பிடிச்சிருக்கும், இந்த ஊரும் ரொம்ப பிடிச்சிருக்குது இங்க வளர்ந்த.
0: வந்திருப்பீங்க உங்ககிட்ட பேசுற விஷயம் அப்புறம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விஷயம் அதெல்லாம் எப்படிமா இருக்கு?
1: பேசுற விஷயம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் போவோ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இங்க உள்ள மக்கள் எல்லாம், அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க.
0: வரும்போது ஸ்டார்டிங்கா கொஞ்சம் இதுவா இருந்தாங்க, அப்படியே போக போக பழக்கம் ஏற்பட்டுருக்கு. வீட்டுல இருக்கும் போது என்னமா பண்ணிட்டு இருப்பீங்க? பசங்களா இருக்காங்க?
1: பசங்களா இருக்காங்க.
0: எத்தனை பசங்க?
1: மூணு பேர்.
0: மூணு பேரும் ஒர்க்கிங் அம்மா இல்ல ஸ்கூல் காலேஜ் ஏதாவது?
1: ஒரு பிள்ளைய மேரேஜ் பண்ணிட்டேன்.
0: ஓகேவா, சூப்பர்மா. இப்ப நீங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க எல்லாம் ஒர்க்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க வீட்டுல என்னமா ரொம்ப பண்ணுவீங்க? பண்ற விஷயம்
1: பண்ற விஷயம்னாக்கா எல்லாமே வேலையாதான் இருக்குது. வீட்டுல ஓய்வே கிடையாது. சமைக்கணும், காலையில எழுந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அவங்க வேலைக்கு போறவங்களுக்கு, அப்புறம் மதியானம் சாப்பாடு செய்யணும், நைட்ல டிஃபன் செய்யணும். அப்படியே ஃப்ரீயா இருக்கும்போது அப்புறம் எஃப்எம் கேட்பேன் ஃப்ரீயா இருக்கும்போது.
0: சூப்பர்மா. எங்க எஃப்எம் கேட்டிருக்கீங்களாம்மா?
1: கேட்டிருக்கேன்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. ஓகேமா. இப்ப வந்து நீங்க இப்ப அந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இப்ப இந்த ஊர்ல இருக்க ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படிமா இருக்கு? இப்ப வந்து ரோட் எல்லாம் வேற போட்டிருக்காங்க, இப்ப நம்ம பைபாஸ் போட்டிருக்காங்க. சோ இங்க இருந்து இப்ப ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரலா இருக்கோம், இங்க பாண்டிக்கும் சென்ட்ரலா இருக்கோம், விழுப்புரத்துக்கு சென்ட்ரலா இருக்கும் அப்படின்னும் போது நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா எப்படிமா? இங்க போயிருக்கீங்களா இங்கேயாமா?
1: பக்கமே வந்து பாண்டிதான். பாண்டிக்கு பீச்சுக்கு போறதுக்கு எல்லாம் போறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அது இங்க வந்து மார்க்கெட்ல நல்லாதான் இருக்குது, பக்கம் பக்கமா இருக்குது, போயிட்டு வந்துடுறோம் நாங்கள் சீக்கிரம்.
0: சூப்பர் மா, சூப்பர். ஸோ அப்புறம் உங்களுக்கு வந்து இப்ப இங்க இருந்து நீங்க போகணும்னா அப்புறம் பாண்டிக்கு போய் எல்லாம் வாங்கணும்னா, ஏதாவது பொருள் வாங்கணும்னா, இல்லை சுற்றி பார்க்கணும்னா அங்க போயிட்டு வந்துடுறோம்.
1: ஆமாங்க.
0: ஓகேமா, ஓகேமா. இப்ப நீங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னமா? சமைக்க ரொம்ப பிடிக்குமாமா?
1: ஆமா, சமையல் தான் எனக்கு பெஸ்ட்.
0: ஓகேமா. நீங்க ஃபர்ஸ்ட் சமைச்சது ஏதாவது இல்ல நீங்க உங்க கிட்ஸுக்கு சமைச்சு கொடுத்தது ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கா மேம்? இல்ல அவங்க ஏதாவது நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு திரும்ப திரும்ப செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா மேம்?
1: திரும்ப திரும்ப செஞ்சாங்கன்னா தமிழ் தான், சிக்கன் மட்டன் அப்படின்னு சமைக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது, சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சூப்பர் மேம், சூப்பர். அப்போ வந்து சமைக்கவங்க ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே குக்கிங்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? இந்த ஸ்வீட்டு இல்ல இந்த பேக்கிங் அந்த மாதிரி பண்றது?
1: பேக்கிங் எல்லாம் பண்ணுவேன், கேக் பண்ணுவேன், அடுத்தது மிக்சர் பண்ணுவேன், இதெல்லாம் கார வகைங்களா அது ஸ்வீட் வகைன்னு செய்வேன்.
0: அப்படின்னா ஆள் இருந்தாலா மேம்?
1: ஆமா, ஆள் இருந்தால் தான் மைசூர் பாக் செய்வேன், எல்லாமே செய்வேன்.
0: சூப்பர் மேம், சூப்பர். இப்ப நீங்க செஞ்சு இப்ப நம்ம இந்த மதகடிப்பட்டுல இருக்கோம், இப்ப நம்ம ஏரியால இப்ப நீங்க செஞ்சு இப்ப பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுக்கும் போது அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கம்மா?
1: ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, ஏன் அப்படின்னா நீங்க வரும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நீங்க வரும்போது கொஞ்சம் சரி அப்போக போக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு, இப்ப அப்பையில இருந்து இப்ப இருக்கணும் போது எப்படிமா மாறி இருக்காங்க?

0: இப்பவே மாறிட்டாங்க.
1: சூப்பர்மா, சூப்பர்மா. ஓகேமா, நீங்க எப்பவுமே பேசிருக்கீங்களா மேம்? இப்ப நீங்க அசம்ல பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குமா இப்ப நீங்க கூட பேசிட்டு இருக்கிறது?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எஃப்எம்ல இருந்து நம்மள வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்களே, பேசுறமேன்னு சொல்லிட்டு சம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: ஏன்னா நீங்க இவ்வளவு எஃப்எம்ல வேற யாராவது குரல் கேட்டிருப்பீங்க.
0: ஆமா, வேற யாராவது குரல் கேட்டு பாட்டு கேட்டுருக்க, நானா டைரக்டா பேசுறது கிடையாது, சில டைம் பேசுறேன்.
1: எப்படி இருக்குமா மேம்?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க.
1: ஓகே மேம், ஓகே மேம். பாத்தீங்களா, அவங்க அந்த ஊரை பத்தி ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து இந்த ஊர் இல்ல, இன்னொரு ஊர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தவங்கதான். அப்படி இருந்தாலுமே ஒரு 20 வருஷம் அவங்க இந்த ஊர்ல இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சமைச்சதை வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணா அவங்க அதை எப்படிதான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஊரை பத்தி அவங்க சூப்பரா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் நம்ம அடுத்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேசலாம். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 FM உங்கள் மனதோடு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: three others. US and Iran to hold talks in Qatar's capital Doha today to resolve the dispute over Strait of Hormuz. And in football, Brazil enter round of 16. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. நேரம் 8:31:15 லயிற்சுக்கு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு
2: உங்களின்
4: எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சி. நேரம் 8:32:37 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜி ஜோதா வந்து புதுச்சேரி மதகடிப்பட்டில் வந்து லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஆமாங்க, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் பாண்டியில உள்ள மதுகடிப்பட்டு அப்படின்ற ஒரு ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த ஊரை பத்தில நிறைய தகவல்களை சொல்றதுக்காக நமக்குள்ள ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம்.
6: வணக்கம்,
5: எப்படி இருக்கீங்க மேம்?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேம். உங்க நேயர் என்ன மேம்?
6: பேர் லாவண்யா.
5: சூப்பர் மேம், சூப்பர் மேம். இது எந்த எத்தனை வருஷமா இருக்கீங்க மேம்?
6: நான் பிறந்ததுல இருந்து இதான் மேம் நைட் நேட்டிவ்.
5: ஓகே மேம், சூப்பர் மேம். அப்படின்னா வந்து இந்த ஊர் வந்து உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கோம்ல மேம் சின்ன வயசுல இருந்து. ஓகே மேம், இப்ப ஸ்கூலிங் எல்லாம் எப்படி மேம் போச்சு உங்களுக்கு? இப்ப இந்த
6: ஏரியாச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
5: ஓகே மேம், இப்ப நீங்க ஸ்கூலிங் படிக்கும் போது நீங்க வந்து இந்த அராத்தான கிட்டா இல்ல குவைட்டா இல்ல படிக்கிறது வீட்டுக்கு போறது படிப்பு வீடு அப்படின்ற மாதிரியான கிட்டா மேம்?
6: நான் வந்து படிக்கிறது வீட்டுக்கு போறது, எப்பயா டைம் கிடைச்சதுன்னா ஜாலியா என்ஜாய் பண்றது, அவ்வளவுதான்.
5: ஓகே மேம், ஓகே மேம். இப்ப காலேஜ் தான் மேம், இங்க இருந்தீங்களா இல்ல வெளியே போய் படிச்சீங்களா மேம்?
6: சென்னையில படிச்சேன்.
5: ஓகே மேம், ஓகே மேம். இப்ப நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்களா மேம் இல்ல ஒர்க்கிங்கா மேம்?
6: இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், டைட்டீஷியனா இருக்கிறேன்.
5: ஓ சூப்பர் மேம். ஓகே மேம், எப்படி மேம் இருக்கு? இப்ப நிறைய பேர் வந்து வேற வேற ரூட் தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன், இந்த ரூட் சூஸ் பண்ணிருக்கீங்க எப்படி மேம்? யாரு கொடுத்தாங்க இந்த ஐடியா?
6: எனக்கே வந்து ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு பாடியில. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது மெடிசன்ஸை விட ஃபுட்டு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நானே எனக்காக சூஸ் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் இப்ப நான் மற்றவங்களுக்குமே டைட்டிஷியன் அந்த சொல்லிட்டு இருக்கிறேன்.
5: பெரியவங்களே
6: சொல்லிருப்பாங்க வீட்டுல, எதனா ஒண்ணுன்னா இந்த கீரையை சாப்பிடு, ஏதாவது ஒண்ணுன்னா டீ குடி, இஞ்சி டீ.

0: குடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதையே நம்ம வந்து இப்போ மறந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அதை திரும்பியும் சொல்றதுக்காக தான் நாங்கள் கோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் பண்ணது அதெல்லாம் தான் நம்ம திரும்பி லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் இதெல்லாம் மாற்றினாவே நம்மளோட உடம்பு வந்து நல்லா இருக்கும்.
1: சூப்பர் மேம். அப்புறம் எல்லாமே ஃபுட்டு தானா மேம்?
0: எஸ் மேம், கண்டிப்பாக நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து இப்போ நம்ம நம்ம உடம்ப நல்லா பார்த்துட்டோம்னா வயசான காலத்தில் உடம்பு நம்மளை நல்லா பார்த்துக்கும். இல்லைன்னா நம்ம மெடிசன்ஸ்க்கு வெளியில் டாக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி தான் நம்மளோட அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால் ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம், எந்த அளவோடு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் மேம்.
1: ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபுட்டை பற்றி ஃபுல்லாக படிக்கிறீங்கன்ற மாதிரி, ஸோ அது என்ன இப்படிலாம் சாப்பிட்ணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஓகே மேம், இப்போ இந்த ஊர் வந்து நிறைய திருவிழாக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல மேம், இப்போ திருவிழாக்கள் செலிப்ரேட் பண்ணும்போது இப்போ அங்கே வந்து சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வைக்கிறது பார்ட்டிசிபேட்லாம் பண்ணுவீங்களா மேம்?
0: இல்லை மேம், சின்ன வயசில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து

0: நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து இப்ப நம்ம நம்ம உடம்ப நல்லா பாத்துட்டோம்னா வயசான காலத்துல உடம்பு நம்மள நல்லா பாத்துக்கும். இல்லைன்னா நம்ம மெடிசன்ஸ்க்கு வெளியில டாக்டர்ஸ்க்கு அந்த மாதிரிதான் நம்மளோட அமௌண்ட் எல்லாம் செலவு பண்றதா இருக்கும். அதனால ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எப்படி சாப்பிடுறோம், எந்த அளவோடு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம்.
1: ஓகே மேம், சூப்பர் சொன்னீங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப நீங்க ஃபுட்டை பத்தி ஃபுல்லா படிக்கிறீங்கன்ற மாதிரி, ஸோ அது என்ன இப்படிலாம் சாப்பிடணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஓகே மேம், இப்ப இந்த ஊர் வந்து நிறைய திருவிழாக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல மேம், இப்ப திருவிழாக்கள் செலிப்ரேட் பண்ணும்போது இப்ப அங்க வந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வைக்கிறது பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ணுவீங்களா மேம்?
0: இல்ல மேம், சின்ன வயசுல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஆடியன்ஸ், இப்ப வர சின்ன பசங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, ஸோ அதை பாக்குறதா ஆடியன்ஸா தான் இருக்கிறப்ப.
1: ஓகே மேம், இப்ப நீங்க சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒரு கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, நீங்க ஸ்கூல் படிக்கும் போது கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அதெல்லாம் மேம் எப்படி விளையாடிட்டீங்களா, எப்படி இருந்துச்சு அப்ப இருந்த கேம்ஸ் எல்லாம்?
0: அப்ப இருந்த கேம்ஸ் நல்லா இருந்துச்சு மேம். இப்பதான் நிறைய டிஜிட்டலா தான் விளையாடிட்டு இருக்காங்க, சோ அதுவுமே குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. சோ எப்பயுமே கிரவுண்ட்ல போய் நம்ம வேர்வை சிந்து விளையாடுறதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சோ அது பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி, சோ அதுதான் நல்லது. நம்ம எல்லாம் அப்படிதான் வளர்ந்துருக்குறோம். பட் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வீட்டை விட்டே வெளியில வரமாட்டேன்றாங்க. சோ அதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பார்த்து விளையாட எல்லாம் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க.
1: ஓகே மேம், இப்ப நீங்க இந்த ஊர்ல பிறந்ததுல இருந்து இருக்குன்னு சொன்னீங்கல்ல மேம், இப்ப காலேஜுக்கோ ஒர்க்குக்குன்னும் போது நீங்க சென்னைக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இங்க இருக்கிறதுக்கு இப்ப இந்த ஊரும் நீங்க சென்னைக்கு போய் கொஞ்ச நாள் படிச்சிருப்பீங்கல்ல மேம், அப்பயும் உங்களுக்கு எப்படி மேம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு?
0: சென்னை வந்து எப்பவுமே பரபரப்பா இருக்கும் மேம், எப்பயுமே ஓடிட்டே இருக்கணும், எப்பயுமே ஃப்ரீயா இருக்க முடியாது. பட் நம்ம வீட்டுக்குன்னு வந்துட்டா எப்படி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அப்ப ஆடான் இருக்கும். சோ அதே மாதிரி நம்ம ஊர்னா நம்ம ஊர் தான். சோ அதான்
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்ப நீங்க அங்க போய் இருக்கீங்கல்ல மேம், இப்ப இருந்துட்டு இருக்கும் போது வீட்டுக்கு போகணும், நம்ம ஊருக்கு போகணும், நம்ம ஏரியாவில விளையாடணும், நம்ம ஏரியா பசங்க எல்லாம் பாக்கணும் அப்படி எல்லாம் தோணுமா?
0: எஸ் மேம், கண்டிப்பா அத்தோணாம யாருக்குமே இருக்காது. சோ நம்ம என்னதான் போய் ஜாலியா இருந்தாலும் ஊர் சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள நமக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் அதே மாதிரி தான்.
1: ஓகே மேம், ஓகே மேம். இப்ப உங்க ஏரியா மக்கள் எல்லாம் எப்படி மேம், இப்ப நீங்க வந்து இந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்ட்டு இப்ப சின்ன வயசுல இருந்து உங்களை பாத்துட்டு இருக்காங்க, சோ இப்ப அந்த ஏரியா மக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட பேசுற விதம் எப்படி இருக்கு, பழகுற விதம் எப்படி இருக்கு, இந்த ஏரியா மக்கள் எப்படி?
0: எல்லாருமே சூப்பர் மேம். எப்பவுமே நான் ஊருக்கு போயிட்டு வரும்போதே இங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பஸ் விட்டு இறங்கின உடனே இப்பதான் வரியாமா நல்லா இருக்கியாமான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே கண்டினியூ அவங்க வீடு போற வரைக்கும், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட யாராவது கேள்விப்பட்டா கூட வந்து வந்து பாத்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல மக்கள் தான் இருக்கிறாங்க.
1: அது நல்லா இருக்கும்ல மேம், இப்ப நம்ம பஸ் ஸ்டாப்ல நம்ம வீட்டுல ரிலேட்டிவ் வீட்டுல இருக்கிறவங்க வந்து கூப்பிட்டு போறதை தாண்டி நம்ம ஏரியா மக்கள் எல்லாம் நீ வந்துட்டியா அப்படின்ட்டு கூப்பிட்டு போறது அது பார்க்கும் போதே கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: எல்லாரும் நல்லா பேசும் போதே நமக்கு ஓகே, நம்ம வந்துட்டோம், நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா பேசுறாங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபிள், ஒரு நல்ல ஹாப்பியா இருக்கும் மேம்.
1: ஓகே மேம், ஓகே மேம். இப்ப நீங்க வந்து மதகடிப்பட்டில இருக்கீங்கல்ல மேம், இப்ப உங்களுக்கு ஏதாவது சில் பண்ணணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னா எங்க போறீங்க?
0: மதகடிப்பட்டில மதகடிப்பட்டில பாண்டிச்சேரி தான் போறதா இருக்கும். சோ எந்தனா ஒரு பீச் சூஸ் பண்ணி அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி நல்லா எதனா சாப்பிட்டு, வெளியில சாப்பிடறதுனா அன்ஹெல்தியா கிடையாது, ஹெல்த்தியா சாப்பிட்டு வரும்.
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம். நிறைய உங்க ஊரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் ஏதாவது உங்க ஊரை பத்தி டிஃப்ரெண்டா நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது இருக்கா மேம்? நீங்க சின்ன வயசுல பாத்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ஊர் எப்படி மேம் இருக்கு?
0: சின்ன வயசுல பாக்கும்போது ஓகே, இந்த பைபாஸ் எல்லாம் இப்பதானே போட்டுருக்காங்க, இன்னும் அந்த பக்கம் போட்டிருக்காங்க. சோ இது வந்து நல்ல டெவலப் ஆயிருக்கு இது ஏரியா. சோ எல்லா வசதியுமே அக்சசபிளா தான் இருக்கு, பக்கத்துல இருக்குது. அதெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் இருந்துருக்கு. சின்ன வயசுல கொஞ்சம் தூரமா டிராவல் பண்ணி எங்கேயாவது இருக்கும், ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது இருக்கும், ஸ்கூல் எங்கேயாவது இருக்கும். பட் இப்ப எல்லாமே பக்கத்துல இருந்துச்சு.
1: அப்புறம் உங்களுக்கு வந்து உங்க ஊர் வந்து கம்ஃபர்டபுளா எல்லாமே உங்க ஊர்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கு?
0: கண்டிப்பா மேம், எல்லாமே கிடைக்குது.
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம். பாத்தீங்களா, அவங்க அவங்க ஊரை பத்தி எவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சென்னையில போய் படிச்சாலும் ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு அவங்க ஊருக்கு வரணும், எப்ப வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே மேம், எப்படி பேசுனது எப்படி இருக்கு மேம்?
0: நல்லா இருக்கு மேம், பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்.
1: ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து எஃப்எம் கேட்டிருப்பாங்க, இப்ப உங்க வாய்ஸ் வந்து நீங்கள வந்து இப்ப உங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, சோ அது எப்படி இருக்கு?
0: ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா இருக்கு, எனக்கும் ஆச்சு ஆகணும்னு ஆசை இருக்கு. பட் நான் ட்ரை பண்ணது இல்ல, இப்ப பாக்கலாம்.
1: ட்ரை பண்ணுங்க மேம், ட்ரை பண்ணுங்க மேம், வாய்ஸ் நல்லா இருக்குல்ல மேம், ட்ரை பண்ணலாம்.
0: ஓகே மேம், ட்ரை பண்றேன், பாக்கலாம்.
1: ஓகே மேம், ஓகே மேம். பாத்தீங்களா, அவங்க அவங்க ஊரை பத்தி எவ்வளவு சூப்பரா சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி எல்லாம் இருக்கணும், என்ன மாதிரி எல்லாம் ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க.
2: சோ அடுத்ததான் நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு சொல்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து கேளுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:45:36 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே ஜோ மதகடிப்பட்டில இருந்து லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: நான் இப்ப மதகுடிப்பட்டில இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நெய்யர் இருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேன்.
3: ஓகே சார், ஓகே சார். என்ன பண்றீங்க சார்?
4: காய்கறி
3: எல்லாமே
4: பலசரக்கு கடை தான் நம்ம வச்சிருக்கிறது, எல்லாமே கிடைக்கும்.
3: ஓகே சார், ஓகே சார். எப்படி இருக்கு சார் இந்த ஊர் மக்கள்? நீங்க சின்ன வயசுல இருந்தே இங்கயா சார், இல்ல வேற ஊர்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிருக்கீங்களா நேட்டிவா?
4: இல்ல, அப்பா வந்து வேற ஊர்ல இருந்து வந்தவங்க. நமக்கு எல்லாமே செக்கதான், இந்த தூத்துக்குடி பக்கம்.
3: ஓகே சார், ஓகே சார். எப்படி இருக்கு சார் இப்ப இங்க இந்த ஊர்ல வியாபாரம் பண்றது?
4: அங்க விவசாயம் நம்பி இந்த பக்கம் வந்து இங்க கடை வச்சிருக்கோம். நல்லா இருக்கு, பிள்ளைகள்லாம் படிச்சு சென்னையில வேலை செய்யுது. நாம இந்த கடை வச்சிருக்கோம்.
3: ஓகே சார், இப்ப இந்த ஊர் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு வருவாங்கல்ல சார், எப்படி சார் இருக்காங்க அவங்க மக்கள்லாம்?
4: ஐயோ, இல்ல பழக்கம் நல்லா இருக்காங்க. இந்த கடைக்கு போனா கம்மியா கிடைக்கும் அப்படின்னு வருவாங்க. நம்ம கடையை அவங்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க, வெளில போய் சொல்லுவாங்க இந்த கடைக்கு போனா கம்மியா கிடைக்கும். ஏன்னா கடை பேர் சொல்லக்கூடாதுன்ட்டீங்க.
3: பழகிறதுக்கு எப்படி சார்? இப்ப நீங்க வியாபார ரீதியா ஒரு இது இருக்கும், ஆனா பழகிற விஷயம் ஒண்ணு இருக்கும்ல சார்?
4: பழக எல்லாம் இனிமையா தான் இருக்காங்க. சண்டை போடுறவங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பழகை நல்ல இனிமையா நபர்கள் தான் எல்லாம்.
3: ஓகே சார், ஓகே சார். இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ஸ்லாம் எப்படி சார்? நீங்க ஸ்கூல் படிக்கும் போது எப்படி சார்? ஸ்கூல்ஸ் இங்கேவா சார்?
4: ஆமாமா, இல்லை இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. என்னோட டிகிரி மட்டும்தான் இங்க படித்தேன். டிகிரி முடிச்ச அப்பா கடை வச்சிருந்தாங்க, அப்பா கடையை அப்படியே பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு யாரு பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிருக்கு சென்னையில வேலை செய்யலாம்.
3: ஓகே சார், அப்புறம் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க சார், முடிச்சுட்டு கடை வச்சிருக்கீங்க, யாரும் எதுவும் சொல்லலையா சார்?
4: இல்ல, அப்பாவுக்கு வந்து நான் கடை அவங்க கடையை நானே பாத்துட கூடாதுன்னு இது இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு அவங்க பார்த்து சரி நமக்கு இந்த கடையே போதுமே அப்படின்ட்டு அவங்க ஒரு செட்டரா வச்சிருந்தாங்க, இன்னைக்கு நாம ரெண்டு செட்டரா போட்டு பெருசா பண்ணிட்டு இருக்கோம்.
3: ஓகே சார், சூப்பர் சார். அப்புறம் அப்பா கடையை நீங்க எடுத்து நடத்தினாலும் நீங்க அவங்க இதுல கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க ஹாப்பி தானே சார்?
4: கண்டிப்பா. அது இந்த கடை அப்படியே இருந்தா தானே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நெடும் மண்ணிலோ அப்படின்னு இருக்கும். இப்ப ரெண்டு கடையாங்கிறதுனால நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான்.
3: சூப்பர் சார், சூப்பர் சார். இப்ப நீங்க வந்து இந்த ஏரியா மக்கள்ல எப்படி சார் இருக்காங்க உங்க கூட? இப்ப நீங்க வந்து எல்லா நாளும் கடை திறக்கீங்களா சார், இல்ல லீவ் எல்லாம் விடுவீங்களா?
4: கடை காலத்துக்கு ஏது மாதிரி லீவு? பொங்கலே நாம சாயந்தரம் தான் வைப்போம், அந்த மாதிரிதான்.
3: அப்படியா சார்?
4: பேச்சுக்கு சொன்னமா, நமக்கு வந்து எல்லாம் தீபாவளி கொண்டாடி முடிச்சாதான் நமக்கு தீபாவளி. எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பொங்கல் வைக்கணும்னு நினைக்க முடியாது. அந்த மாதிரிதான் கடைக்காரர்களோட இதெல்லாம் இருக்கும்.
3: இருந்தாலும் அந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும்ல சார்?
4: இல்லை, இதுக்கு நாங்க பழகின்றதுனால எங்களுக்கு எதுவும் பெருசா தெரியலம்மா.
3: ஓடிட்டு
4: இருக்கோம்.

0: அதுல கூட நான் இன்னைக்கு எப்பயாவது வைக்கும் போது கேப்பேன், ரெண்டமா எலக்ஷன் மாத்தி வைக்கும் போது ஒரு இந்த இப்ப எனக்கு சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது அந்த ஊருக்கே தென்மேற்கு பருவ காற்றுன்னு ஓடும் போது நான் வந்து கிராமத்துக்கே போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாழ்த்தம் கருத்தம் உங்க எத்தம்ல அவங்க போகணும், நான் கிராமத்துக்கே போன மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் பேசுவாங்க.
1: அப்படியா சார், கேட்டிருக்கீங்களா சார்?
0: ஆமா, அதாவது நம்ம எல்லாமே கேட்கறதுனால திடீர்னு வைக்கும் போது அது கொஞ்ச நேரம் போனாலும் அந்த சூழலுக்கே எடுத்துட்டு போயிருதுல்ல, நம்ம இறந்ததெல்லாம் கிட்ட கொடுக்குதுல்ல.
1: ஓகே சார், ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க சார். தொடர்ந்து கேளுங்க சார். எங்க
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே சார், ஓகே சார். பாத்தீங்களா, நம்ம நீங்கள் எல்லாருமே சூப்பரா அந்த ஊரை பத்தின நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒருத்தவங்கன்னா இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் படிக்காங்க, காலேஜ் போய் படிக்கும் போது ரிட்டர்ன் வரும்போது எனக்கு எல்லாரும் வந்து என்ன அன்பா கூப்பிடுவாங்க. இப்ப சார் வந்து என்னன்னா இங்க கடை வச்சிருக்காங்க, சோ எனக்கு டிகிரி முடிச்சு நான் கடை வச்சிருந்தாலும் நான் கடையை நான் பெருசா நடத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ அவங்க ரொம்ப ப்ரௌடா இது பண்றாங்க. சோ இந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே அவ்வளவு இனிமையா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதோட நான் டாடா பை பை சொல்லி கிளம்பிருக்கேன். சோ நீங்க தொடர்ந்து கேளுங்க. மங்கள் தங்கதோடு
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:50.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கா சைபால் இதயில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அந்த காலத்தில் எத்தனையோ முனிவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதில் கணாதர் அப்படின்னு ஒரு ரிஷி, அப்பப்போ அவர்கிட்ட பல பேர் வர்றது உண்டு, உபதேசம் வாங்கிட்டு போகிறது உண்டு. ஒரு நாள் அது மாதிரி ஒரு 4 பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். முனிவர் வந்து அவங்கள நிமிந்து பார்த்தார், நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் முனிவர் சொன்ன நேரத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்த 4 பேரும் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. இந்த 4 பேரும் காலையில் வந்தவங்க இதுவரைக்கும் சாப்பிடவே இல்லை, பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுட்டுது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க. முனிவர் வந்து அவங்க புறப்படுறத பார்த்துட்டார். உடனே தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும், இங்கே ஆசிரமத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே, அதனால் நீங்கள் உடனே ஆசிரமத்துக்கு போங்க, நான் பின்னாடி வரேன்னார். இதை கேட்ட உடனே அந்த 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க கை கால்களை கழுவிட்டு உள்ளே நுழைய போனாங்க. அந்த சமயம் பார்த்து அங்கே இருந்த ஒரு 4 முரட்டு ஆசாமிகள் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியமம் உண்டு, என்ன தெரியுமா? இதை இருக்கு பாருங்கள், இந்த மூங்கில் சிம்புகளை உங்கள் முழங்கையில் வச்சு கட்டிவிடுவோம், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதோடு நிற்கலை, கத்தியை வேறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாம்னு சொல்ல முடியும், பயந்துட்டு கையை நீட்டுறாங்க. அவங்க மூங்கில் சிம்பை வச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க எல்லோரும் நீட்டின கையை மடக்க முடியல. மூங்கில் சிம்பை வச்சு கட்டினா அப்புறம் இப்படி மடக்க முடியும், அதனால் மடக்காமல் அப்படியே கையோடு அந்த கையோடு அப்படியே உள்ளே போனாங்க. 4 இலை எதிரும் புதிரமாக போட்டிருக்குது, அதில் பலகாரம்லாம் வச்சுருக்குறாங்க, லட்டுலாம் இருக்குது. இலைக்கு முன்னாடி உட்காந்தாங்க. எப்படி சாப்பிட முடியும், அதுதான் கையில் வந்து சிம்பு வச்சு கட்டியிருக்கிறாங்களே, முழங்கையை மடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் முனிவர் உள்ளே வந்தாராம். என்ன இது, ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்குறீங்க, கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னாராம். இவங்களுக்கு எரிச்சல் இருக்காது அப்படின்ன, முழங்கையே மடக்க முடியல, எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாராம். அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற லட்டு உங்கள் வாய்க்கு தானே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, அந்த லட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற வாய்க்கும் போகலாமே, அதே மாதிரி எதிரில் இருக்கிறவங்க கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே அப்படின்னாராம். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்து தான், முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தால் கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன், நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம், அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படுறதில்ல, ஏன்னா நான் சாதாரணமாக முழங்கையை மடக்க வேண்டிய சந்தர்ப்பமே வர்றதில்லைன்னார். அது எப்படின்னு கேட்டோம். நான் எப்பவுமே அடுத்தவங்க பையில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னார் அவர்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை மற்றும் விநியோகம் தொடர்பான தற்காலிக கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.

இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் நீக்கப்படும் என்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. புதுச்சேரி முன்னாள் மிசோரம் ஆளுநரும் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான லெப்டினன்ட் ஜெனரல் எம் எம் லெஹரா மறைவு குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் துயரம் வெளியிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தில் பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி பொறுப்பு வகித்தவர். 2004 சுனாமியின் போது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளை அர்ப்பணிப்புடன் முன்னெடுத்தவர். நாட்டு மக்களின் நலனுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். நேர்மையான நிர்வாகம், எளிமை, ஒழுக்கம், நாட்டுப்பற்று ஆகியவற்றால் அனைவரின் மதிப்பையும் பெற்றவர். அவரது மறைவு இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மக்களுக்கும் பேர் இழப்பு என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் துயரம் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றத்தை விரிவுபடுத்துவதற்காக டிஎக்ஸ் எட்ஜ் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தொழில் தொடங்க வருகிற புதிய தொழில் முனைவோர்களுக்கு அரசு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கும் என்றும் அதிகாரிகள் இதில் தாமதம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பிரதமரின் ஆவாஸ் வீடு கட்டும் திட்ட பயனாளிகளுக்கு முதல் தவணையாக 100,000 காசோலையை புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் என்கிற ரமேஷ் வழங்கினார். அப்போது குடிசை மாற்று வாரிய தலைமைச் செயற் பொறியாளர் திரு ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் திரு சுதர்சனம் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். ஏமலம் தொகுதிக்கு உட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருமாம்பாக்கத்தில் 3 இடங்களிலும், பன்னித்திட்டு சுனாமி நகரில் 1 இடத்திலும் புதிய டிரான்ஸ்பார்மரை சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன்தாஸ் இயக்கி துவக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்களோட விருப்பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், உங்களோட ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை தெளிவா டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் கேட்க போறீங்க வல்லவன் படத்துல இருந்து. இந்த பாடல யார் வந்து அவங்களோட விருப்ப பாடலா சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்பநத்தத்துல இருந்து ராமு, காஞ்சிபுரத்துல இருந்து கோகிலா பிரசன்னா, பெங்களூர்ல இருந்து ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், இவங்களோட விருப்பமான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: தேங்க்ஸ் பா.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், திருச்சி குமரன் நகர் லட்சுமி, குள்ளஞ்சாவடி பாலமுருகன், பட்டாளம் ரமேஷ், தாராசுரம் கைலாஸ்நாதன், இவங்க எல்லாருக்கும் என்ன பாடல் வேணும் அப்படின்னா பூமகள் ஊர்வலம். இந்த படத்துல இந்த பாடல கேட்டிருக்காங்க.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழி நேர் விருப்பம். டைம் கரெக்டா 9:15:44 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா காதல் மன்னன். இந்த படத்துல இருந்து விருப்ப பாடல கேட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், துரைராஜ், பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி தான் FM ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா சிங்கம் படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க சிவசுப்ரமணியம் புதூர்ல இருந்து.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா பூவே உனக்காக. இந்த படத்துல இருந்து பாடல விருப்ப பாடல வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க அந்தோணி ராஜ் சென்னையில இருந்து.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா பரத்.

102.8ல கேட்டு இருக்கீங்க இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்ததா பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டத்திலிருந்து செல்வம் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் மம்முட்டியான் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா காரைக்குடி கனகவள்ளி, நாச்சியாபுரம் நாகவள்ளி, நன்னிலம் நாராயணன் இவங்களுடைய விருப்ப பாடல் அண்ணாத்தே படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா ராயன் படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ஓட்டில இருந்து சுரேஷ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இணையவழி நேர்விற்பு நிகழ்ச்சி தான் இப்ப ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் படிக்காதவன் படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

தமிழ் நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க, சில பேருக்கு வந்து பாடல் வழங்க முடியல, சோ டைம் வந்து இல்லைன்றதுனால. சோ யார் யாருக்கெல்லாம் பாடல் வழங்க முடியல அப்படின்னா, தங்கபாண்டி, எடப்பாடி பூலாம்பட்டியில இருந்து தங்கவேல், சுவாமிநாதன் சித்ரா திருச்சியிலிருந்து, நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி, மதுரை சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி, கடலூர்ல இருந்து சந்திரமோகன், ராதா பிரியா தேனி மாவட்டம், தூத்துக்குடி சீதாலட்சுமி, பாலசுப்ரமணியன், பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, தாராசுரம் கைலாசன், மதுரை குமரன், பன்ருட்டியிலிருந்து ஐயனார் மீரா, அஷ்மிதா.

அஷ்மித்ரன், கமலவல்லி, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், செஞ்சி கலைவாணி கனிஷ்மா, கடலூர் கூத்தப்பாக்கம் சோனாட்சி சிவகுமார், கண்டாச்சிமங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், ராமகிருஷ்ணன், கொள்மங்கொண்டான், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹன்சிகா, ஹரிணி, திருவள்ளூர்லேருந்து சுமதி, மாதாவரம் பால்பனையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, திருமிழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, ஹஸ்விதா, தேகித் அரசன், நிலானி, திருப்பதியிலிருந்து ஷாமிலா பிரகாஷ், அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், கேரளா இடுக்கி மாவட்டத்திலிருந்து குமார், காரைக்கால் மேலவுடுதுறை விஜயராகவன், பாண்டி நிரஞ்சன், கோவை லூயிஸ் செல்வராஜ், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, மாவடையான் கோவில் ரகுபதி, தங்க பொண்ணு காவ்யா, மனோஜ். சோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை கேட்டிருக்காங்க பிரபு பாண்டியிலிருந்து. அவங்களுக்காக தர்பார் படத்திலிருந்து பாடல் வருது, கேளுங்க.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். இந்திய திரைப்பட துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இரண்டு முக்கிய முடிவுகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்திய திரைப்பட துறைக்கு முன்னால் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்களை ஆராய்வதற்காக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆய்வுக் குழுவும் அமைக்கப்பட்டு விதிமுறைகளை ஏற்று செயல்படுத்துமாறு கோரி அனைத்து மாநில அரசுகளுக்கும் அவை அனுப்பப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அம்மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான மசோதாவின் வரைவு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்த பின் மாநில அரசு இச்சட்டத்தை வடிவமைக்கும் என்று

அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்றும், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோர்களுக்கு விநியோகிக்கப்படுவதாகவும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் செட் கோ. நான் ஆர்ஜி ரத்னா. நேரம் 10:03:16. நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ என்ன கேம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அரசு முத்திரைகளுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நான் சொல்ல போறேன் ஒரு அடையாளமா. சோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணி அது எந்த மாநிலத்துடைய அரசு முத்திரை அப்படிங்கறத தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து கோவில் இடம்பெற்ற அரசு முத்திரை எது அப்படின்னு கேட்டா நம்ம வந்து சொல்வோம் இல்லையா, தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க என்ன மாநிலம்னா, இந்த மாநிலத்தோட முத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இரண்டு யானைகள் துதிக்கைகளை தூக்கியபடி இருபுறமும் நின்றது போன்ற ஒரு முத்திரை வந்து இருக்கும். சோ இது எந்த மாநிலத்தின் அரசு முத்திரை? நல்லா கேட்டுக்கோங்க. இரண்டு யானைகள் வந்து துதிக்கைகளை தூக்கியபடி இருபுறமும் நின்றிருக்கும். சோ இது எந்த மாநிலத்தின் அரசு முத்திரை? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2272 5 2300. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் செட் கோ.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை நூற்றி 2.8 கேட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:10 எட்டு நொடிகள் ஆயிடுச்சு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அரசு முத்திரை வடிவம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை வச்சு ஒரு கேம் தான் இன்னைக்கு நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். கேட்டிருந்தேன், இரண்டு யானைகள் துதிக்கைகளை தூக்கியபடி இருபுறமும் நின்றது போல் ஒரு முத்திரை இருந்தால் அது எந்த மாநிலத்தின் அரசு முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அழைப்பில் வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யாரே இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க கலைவாணி?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன் கலைவாணி. அதே மாதிரியே சொல்லிடுங்க, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் மேம், கேரள மாநிலம்.
0: கேரள மாநிலம் சொல்லிட்டு சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. யானைன்னு சொன்ன உடனே கேரளா ஞாபகம் வந்துருச்சு.
1: ஆமாங்க மேம்.
0: ஓகே, சூப்பர், நன்றி.
1: ஷோலாம் சூப்பரா இருக்கு மேம், தேங்க்யூ மேம்.

0: ரொம்ப நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: எஸ், இரண்டு யானைகள் துதிக்கைகளை தூக்கியபடி இருபுறமும் நின்றது போல் ஒரு முத்திரை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேரள மாநிலத்தின் அரசு முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொன்னாங்க. நன்றி. அடுத்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க எந்த மாநிலத்தின் அரசு முத்திரையில் போதி மரம் இடம்பெற்றிருக்கும். எந்த மாநிலத்தின் அரசு முத்திரையில் போதி மரம் இடம்பெற்றிருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2271760 2272530. வெளியுறையர்கள் 0413 கோட் நம்பரும் செய்து டயல் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 கேட் செட் கோ.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 கேட்ஸ் 8 கோ நிகழ்ச்சியாக கேட்டிருக்கீங்க. நேரம் சரியாக 10:26:25 லைட்ஸுக்கு. இந்த மாநிலத்தின் அரசு முத்திரையில் போதி மரம் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். பதில் சொல்றதுக்காக அழைப்பில் ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: பலராம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பலராமன் சார், சொல்லுங்க. ஆன்சர் தெரியுமா? பீகார் மாநிலத்துலதான் பாத்தீங்கன்னா, இந்த மாநிலத்தின் அரசு முத்திரையில தான் பாத்தீங்க அப்படின்னா போதி மரம் வந்து இடம்பெற்றிருக்கும். நேர்களே, அடுத்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க என்ன அப்படின்னா, இரண்டு பெரிய மலைகளும் நடுவே சூரியன் உதிப்பது போன்ற ஒரு அமைப்பு, அதன் மேலே ஒரு அசோக சின்னம் வந்து இருக்கும். நல்லா கேளுங்க. இரண்டு பெரிய மலைகளுக்கு நடுவே சூரியன் உதிப்பது போன்ற இருக்கும், அதன் மேலே அசோக சின்னமும் இருக்கும். இது எந்த மாநிலத்தின் அரசு முத்திரை? இது எந்த மாநிலத்தின் அரசு முத்திரை? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு இனி ஐ சைமேட்டு 2.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 2.8 கேட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:22 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நம்ம கேட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அரசு முத்திரை வடிவங்களை வைத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கேட்டிருந்தேன், இரண்டு பெரிய மலைகள் நடுவே சூரியன் உதிப்பது போன்ற ஒரு அமைப்பு, அதன் மேல் அசோக சின்னம் கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்த அழைப்புல வந்திருக்கும் நேயர், சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் ஆனந்தி மேம், சொல்லுங்க.
1: இரண்டு மலைகளுக்கு நடுப்பே சூரியன், அதுக்கு மேல அசோக சக்கரம் இருக்கிற மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ் மேடம்.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க, நல்ல ஒரு மலை பிரதேசம் இல்லையாது.
1: ஆமா ஆமா ஆமா, நல்ல மலை பிரதேசம். அசோக சக்கரம்னா அந்த புத்த மடத்தை ஆண்டதா இருக்கும் அப்படிதானே மேடம்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி மேடம்,
1: நன்றி மேடம்.
0: சரி சூப்பரா சொன்னாங்க, இரண்டு பெரிய மலைகளுக்கு நடுவே சூரியன் உதிப்பது போன்று அதன் மேல் அசோக சின்னம் உள்ள மாநிலம் முத்திரை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொன்னாங்க, சரியா. சரி, நீங்க அடுத்து கண்டுபிடிக்க போறீங்க, வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் மிதுன் காட்டெருமை, ஒற்றை காட்டெருமை, புல்வெளியில் நின்றிருப்பது போன்ற ஒரு அமைப்பு, அதன் மேல் ஒற்றுமை என்ற ஒரு வாசகமும் கூட இடம்பெற்றிருக்கும். இதை கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது? நல்லா கேட்டுக்கோங்க. வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் மிதுன் காட்டெருமை, அதுவும் ஒற்றை காட்டெருமை, பச்சை புல்வெளியில் நின்றிருப்பது போன்ற ஒரு அமைப்பு, அதை சுற்றி ஒற்றுமை என்ற ஒரு வாசகம் கூட இடம்பெற்றிருக்கும். இதை கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. இனி ஐஎஸ்ஐ மேட்டர் இதன் 1.8 கேட் செட் கோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை. நோற்று 2.8 கேட்ஸ் 8 கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:29 8 நொடிகள் ஆயிடுச்சு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அரசு முத்திரையின் வடிவங்கள் வைத்துதான் இன்னைக்கு நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் மிதுன் காட்டெருமை, அதுவும் ஒற்றை காட்டெருமை புல்வெளியில் நின்றிருப்பது போன்ற ஒரு அமைப்பு கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்த அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து
1: சார்? ஐயப்பன்
0: சார், சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆன்சர்?
1: நாகாலாந்து.
0: நாகாலாந்துன்னு சொல்லிட்டு சூப்பரா ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க. எஸ், நாகாலாந்து தான் கரெக்ட் ஆன்சர். நன்றி சார்.
1: நன்றி.
0: வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் மிதுன் காட்டெருமை, ஒற்றை காட்டெருமை பச்சை புல்வெளியில் நின்றிருப்பு போன்ற ஒரு அமைப்பு, அதன் மேல் ஒற்றுமை என்ற வாசகம் கூட இடம்பெற்றிருக்கும் நாகாலாந்துடைய அரசு முத்திரையில். இங்க வந்து மிதுன் காட்டெருமை அதிக அளவும் கொண்டிருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. சரி, அடுத்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க இந்த முத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இருபுறமும் மஞ்சள் நிறத்துல சிகப்பு பிடாரியுடன் சிங்க உடலும் யானையின் துதிக்கையும் கொண்ட இரு பச்சை இலைகளின் மேல் நின்றிருப்பது போன்ற ஒரு அமைப்பு கொண்ட அரசு முத்திரை எது? நல்லா கேட்டுக்கோங்க. இருபுறமும் மஞ்சள் நிறத்தில் சிகப்பு பிடாரியுடன் சிங்க உடலும் யானையின் துதிக்கையும் கொண்ட இரு பச்சை இலைகளில் நின்றிருப்பது போன்ற ஒரு அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை, 102.8 கட் கேமரா ரோலிங்.

0: cool.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:37:07

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:37 ஆயிடுச்சுக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அரசு முத்திரை வடிவம் வைத்ததா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம். கேட்டிருந்தேன், இருபுறமும் மஞ்சள் நிறத்தில் சிகப்பு பிடரியுடன் சிங்க உடலும் யானையின் துதிக்கையும் கொண்ட இரு பச்சை இலைகளில் நிற்பது போன்ற ஒரு அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த அழைப்பில் வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அடுத்து
0: நீங்க கண்டுபிடிக்க போறீங்க என்ன அப்படின்னா, ஒரு போர் வீரன் குதிரை மேல் அமர்வது போன்ற ஒரு அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது? ஒரு போர் வீரர் குதிரையின் மீது அமர்வது போன்ற ஒரு அமைப்பு கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் இது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனிய இசைமேட்டர் 102.8 கேட் செட் கோ.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

0: ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அரசு முத்திரை வடிவங்களை வைத்துதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம். கேட் அந்த ஒரு போர் வீரர் குதிரையில் மீது அமர்வது போன்ற ஒரு அமைப்பு கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அழைப்பில் வந்திருக்கும் நீயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சசிகலா மேம் சொல்லுங்க, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஓகே மேம். ஒடிசா மாநிலத்துல உள்ள அரசு முத்திரை இது.
0: சூப்பரா கண்டுபிடிச்சீங்க மேம்.
1: நன்றி மேடம் வாய்ப்புக்கு.
0: நன்றி நன்றி. எஸ் ஒடிசா மாநிலத்தில் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர் வீரர் வந்து குதிரை மீது அமர்வது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். சரி, அடுத்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க என்ன முத்திரை அப்படின்னா 16 தாமரை மலர்களால் சூழப்பட்ட வட்ட வடிவம். அந்த வட்ட வடிவம் ஃபுல்லா எண்ணி பாத்தீங்க அப்படின்னா 16 தாமரை மலர்கள் வந்து இருக்கும். மைய பகுதியில பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய தீப விளக்கை வந்து அரசு முத்திரையா வந்து கொண்ட மாநிலம் இது. எந்த மாநிலம் அது கால் பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்காக 16 தாமரை மலர்களால் சூழப்பட்ட வட்ட வடிவமும் மையப்பகுதியில் பாரம்பரிய தீப விளக்கையும் அரசு முத்திரையாக கொண்ட மாநிலம் இது. கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் சேட் கோ. நேரம் 10:45.

0: ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:50:33 ஆயிடுச்சுக்கு. கேட்டிருந்த 16 தாமரை மலர்களால் சூழப்பட்ட வட்ட வடிவமும் மையப்பகுதியில் பாரம்பரிய தீப விளக்கையும் கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அழைப்புல வந்திருக்க மேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த கேள்வி, அதற்கான சரியான விடை வந்து மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாநிலத்துலதான் மேம். 16
0: தாமரை மலர்களால் சூழப்பட்ட அரசு முத்திரை.
1: ஆமா ஆமா, சரியான விடை மகாராஷ்டிரா.
0: எஸ், சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சீங்க சார். நன்றி.
1: தேங்க்யூ மேம். பை.
0: நன்றி. வந்தனையர் சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. 16 தாமரை மலர்களால் சூழப்பட்ட வட்ட வடிவமும் மையப்பகுதியில் பாரம்பரிய தீப விளக்கையும் கொண்ட அரசு முத்திரை கொண்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, பாதி சிங்கம் மற்றும் பாதி டிராகன் போன்ற தோற்றத்தை கொண்ட கங்லாஷா எனப்படும் புராண உயிரினத்தை தன் அரசு முத்திரையாக கொண்ட மாநிலம் எது? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இந்த முத்திரை பாத்தீங்க அப்படின்னா. இருக்கிற மாநிலங்கள்லயே இந்த மாநிலத்தோட முத்திரை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பாதி சிங்கம் பாதி டிராகன் போன்ற தோற்றத்தை கொண்ட கங்லாஷா எனப்படும் புராண உயிரினத்தை

ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:56 நொடிகளுக்கு இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அரசு முத்திரை வடிவம் வைத்துதான் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கேட்டிருந்தேன் பாதி சிங்கம் மற்றும் பாதி டிராகன் போன்ற தோற்றத்தை கொண்ட கங்லாஷா எனப்படும் புராண உயிரினத்தை தன் அரசு முத்திரையாக கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அழைப்பில் வந்திருக்கும் நேர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.

0: வணக்கம் வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மணிப்பூர் மாநிலம் தான் இந்த முத்திரையை வச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சார், நன்றி. வந்தனையா சூப்பரா கண்டுபிடிச்சாங்க மணிப்பூர் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாநிலத்தின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை குறிக்கிறது என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம கேம்ல பேசின அத்தனை நேர்களும் சூப்பரா டக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: பதினோரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கம் 7 பேருக்கும், பரம் விசிஷ்ட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம் யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விசிஷ்ட சேவா பதக்கம் 56 பேருக்கும் குடியரசு தலைவர் வழங்கினார். முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் பேசிய அவர், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சியில் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி அணிக்கு ரொக்கம் மற்றும் கோப்பைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு மோகன்தாஸ், முன்னாள் வாரியத் தலைவர் திரு பாலமுருகன் ஆகியோர் வழங்கினர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அடுத்த மாதம் 29 தேதி என்றும், முதல்நிலை தேர்வு வரும்

செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்றும் எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் பரப்பப்பட்டுள்ளதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெல்டி மேஜிக் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில வாலி வரிகள்ல கமலஹாசன் இஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் குணா படத்துல இருந்து.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்.
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையிலே எஸ் ஜானகி, மலேசிய வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 11:34 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக கோபுர வாசலிலே படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
3: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா ஏசியில SP பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் சிறைச்சாலை படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா இசையில கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் பாடிய பாடல் கேளடி கண்மணி படத்திலிருந்து.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவகலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவகலி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவாக தேவா படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள், உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயக நிறுவனங்களுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், மக்களின் எண்ணங்கள், உரிமைகள், நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடாக நாடாளுமன்றம் திகழ்கிறது என்றும், இங்குதான் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு நாட்டின் கொள்கைகள், சட்டங்கள் உருவாக்கப்பட்டு நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதாகவும், நாடாளுமன்றமே உண்மையான சக்தியாகவும் குடிமக்களின் உரிமைகளின் பாதுகாவலராகவும் திகழ்வதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒதியம்பட்டு, கொம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை விளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதில் புதிய கூட்டணி பெயர், தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள், மக்கள் நலப்பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, IUML, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்கின்றன. ஆனி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் வருகை எண்ணிக்கை பகலில் வெயிலின் தாக்கத்தால் குறைந்து, பின்னர் மாலை வேளையில் படிப்படியாக அதிகரித்து, நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய லட்சக்கணக்கானோர் கிரிவலம் சென்றனர். பக்தர்களுக்கு தேவையான போதிய அடிப்படை வசதிகளை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நேரம் 12:03:19. வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த பல நிகழ்வுகளை பத்தி இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்றைய நேரம் 12:03:38.

ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 12:10 நான்கு நொடிகள் ஆயிற்றுக்கு. இன்று சர்வதேச சிறுகோள் தினம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் 30 கடைபிடிக்கப்பட்டு வருது. விண்கற்கள் மற்றும் சிறுகோள்களால் பூமிக்கு ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகவும் பார்க்கப்படுது. 1908 இதே ஜூன் 30 ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் நிகழ்ந்த துங்குஸ்கா விண்கல் வீழ்ச்சியை நினைவு கூறும் வகையிலும் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுசரிக்கப்பட்டும் வருது. எனவே நவீன வரலாற்றில் பூமியை தாக்கிய மிகப்பெரிய விண்கல் நிகழ்வாகவும் இது சொல்லப்படுது. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க. நேரம் சரியாக 12:16:47 ஆயிட்டுருக்கு. இன்று சர்வதேச நாடாளுமன்ற தினம் வந்து கொண்டாடப்படுது. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதிலும் மக்களின் குரலை பிரதிநிதப்படுத்துவதிலும் நாடாளுமன்றங்கள் வகிக்கும் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது. 1889 June 30 பாராளுமன்றங்களின் உலகளாவிய அமைப்பான இன்டர் பாராளுமன்ற ஒன்றியம் நிறுவப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை சர்வதேச நாடாளுமன்ற தினமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கேளுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவங்க

ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நேரம் 12:29:39 ஆயிற்றுக்கு. இந்தியாவின் பெரும் கிழவர் என்று அன்போடு அழைக்கப்படும் தாதாபாய் நவரோஜ் அவர்களின் நினைவு தினம் என்று. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர். பெரும் தலைவர்களாக போற்றப்பட்ட பாலகங்காதர திலகர், காந்தி உட்பட முன்னணி தலைவர்கள் பலர் தங்களுக்கு வழிகாட்டியாக தாதாபாய் நவரோஜ் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் விடுதலைக்காக போராடியவர். இவர் இந்தியாவின் மேற்கத்திய அறிஞர் என்றும் அன்போடு அழைக்கப்பட்டார். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நேரம் சரியாக 12:36 ஆயிற்றுக்கு நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும்

0: யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியில் இருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 ஆண்டில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு

0: பின் எந்த ஒரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: பேசு குழலி. ரேவதியின் மெய் தடுமாறியது. ஆனால் மெய் உண்மை தடுமாறுவதில்லையே. உள்ளுணர்வு நிதானமாகத்தான் விழித்திருக்கிறது. குழலி தன் பேச்சுக்கு தொடர்பு சேர்த்தாள். அண்ணன் ஞானசீல சிதம்பர ரகசியம் மாதிரி ஒன்று சொன்னார். அவர் உயிருக்கு உயிராக காதலிச்ச ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த பொண்ணும் அவர் மேலே உயிரியே வச்சிருந்தாளாம். இடையில என்னவோ துளியூண்டு தகராறு வந்துச்சான். அந்த பொண்ணு கணவனோட சொல்லுக்கு கட்டுப்படாததால் இவர் ஆத்திரப்பட்டு வாயும் வயிறுமாக இருந்த பொண்டாட்டியை எட்டி தள்ளிப்புட்டாராம். அந்த அம்மாளுக்கு தான் ஆணவும் அகங்காரமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக. அதனால் என்னோட அன்பான அண்ணனை விவாகரத்து செஞ்சிட்டாளாம் அவ. இதனால் மனசு வெறுத்து கடல் மாதிரியான பங்களா, புதுசாக வாங்கின காரு எல்லாத்தையும் விற்று போட்டு புதுக்கோட்டையை விட்டுட்டு பம்பாய்க்கு ஓடி போயிட்டாராம். பின்னால் ரொம்ப நாள் கழித்து தமிழ் மண்ணோட ஞாபகம் வந்திருக்கும் போல் இருக்குது. இப்போ இங்கே வந்திருக்காரு. தமிழில் ஒரு படம் எடுக்க வேணும்னு ஆசையாம். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க போகிறாராம். காதல் ஒரு முறை தானே வரும்னு என்னை கேட்டார். எனக்கு பதில் சொல்ல தெரியலிங்க. ஆமாங்க. மீண்டும் இடைவேளை விட்டாள் குழலி. ரேவதி குறுக்கிட்டாள். காதல் ஒரு முறை தான் வரும் அம்மா என்று அழைத்தாள் குழலி. அவளுக்கு விழுப்பூட்டினாலோ என்னவோ. தொடர்ந்தாள். அம்மா, உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டேன். தொடங்கிய கதையை முடிச்சிடுறது தான் நியாயம். அண்ணனோட மொதல் சம்சாரம் யார் என்ன அப்படின்ற விவரத்தை நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். அது நியாயமும் கூட. ஆனா அந்த விவரத்தை நானும் அவர்கிட்ட கேட்கல, அவரும் அதை பத்தி சொல்ல

இல்ல குழலி பெருமூச்சு விட்டாள். ஒரு வாட்டி குடிமயக்கத்துல கண்ணே மணியேன்னு வசனம் பேசி என்னமோ ஒரு பேரை சொல்லி சொல்லி விமினாருங்க. படுக்கையில் அவர் பக்கத்தில் அவரோட முகூர்த்த படம் ஒன்றும் கிடந்துச்சுங்க. அந்த படத்தையும் நான் பார்க்க விரும்பலைங்க. முறிஞ்சு போன ஒரு உன்னதமான உயிர் உறவுக்கு அந்த படமே சாட்சியாக அமைய லாய்க்கில்லாமல் போயிட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்து நான் சாட்சி ஆகிறதுல யாருக்கு என்ன ஆதாயம் வந்துட முடியும்? நிறுத்தி, எங்கள் ஞானசீல அண்ணா அன்பால நல்லவர், மனிதாபிமானத்திலையும் மனித நேசத்திலையும் அன்பானவர். இல்லாட்டி என்னைக்கோ தாலி கட்டிக்கிட்ட மனைவி தன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்றது கூட இன்னைக்கும் அந்த பொண்டாட்டிக்காகவும் அவ பறி கொடுத்த அவரோட குழந்தைக்காகவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்களா சொல்லுங்கம்மா. குழலி மிக கூர்மையாக ரேவதியை ஊடுருவினாள். மெய்தான் என்றாள் ரேவதி. உயிரின் துடிப்பு அடங்கினால்தானே. அப்படின்னா நீங்களும் என் கட்சி தான் என்று சோகம் இழைந்தோடு நகைத்தாள் குழலி. அம்மா, தியேட்டரில் நீங்கள் பேசிக்கின்னு இருந்த பொம்பளைக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அவ ஒரு சமூக வேசி. அண்ணன் குடி போதையில் வளர்றத வச்சுக்கிட்டு உங்களையும் பிளாக்மெயில் பண்ண பார்த்தா, அப்புறம் வழியில் உங்களை மடக்கின ரவுடியோட பசிய எத்தனையோ தரம் எங்கள் அண்ணங்கார தீர்த்து வச்சுருக்காருங்க. மனுஷ மிருகமாறத்துக்கு ஒரு நொடி போதாதுங்களா? ஒரு நொடியில் மிருகமாகி மறு நொடியில் மனுஷனாகவும் ஆகி ஓடி போயிட்டான அந்த ரவுடி. என்னோட பாவத்தை கட்டி சுமக்காமல் போன வரைக்கும் அந்த ஆளுக்கு தான் லாபம். இல்லைனா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல் முளைச்சிருக்காதா என்றாள் ரேவதி. நல்ல காலம் ஒரு சமூக நஷ்டத்தையும் தவிர்ச்சிட்டாங்க அந்த ரவுடி. பிஸ்கெட் மணக்க தொடங்குகிறது. தாகசாந்திக்கு இப்போது தண்ணீர் கூஜாவால் தான் பதில் சொல்லக்கூடும். அம்மா, தூக்கம் வந்தாச்சாம்மா? தூக்கம் போயாச்சுங்க. அப்புறம் அவங்களோட திருமணத்துக்கு என் அண்ணன் ஞானசீலனை அழைப்பீங்களா? அண்ணனுக்காக என் கையில் ஒரு அழைப்புதல் கொடுக்குறீங்களா? ரேவதியின் நெற்றி பொட்டில் சம்மட்டியால் ஓங்கி ஓங்கி அடித்தது. யார்? ரேவதி துடித்தாள். விழி வழியே உள்மனம் வெளியே பிதுங்கியது. அம்மா, கேட்டனே? ஆ, கொடுப்பேன். பலே பலே, எங்கள் டாக்டர் தங்கம்னா தங்கம்தான், சொக்க தங்கமே தான். கை குழந்தைக்கு ஈடுகட்டி கள்ளங்கவடு இல்லாமல் வாய் நிரம்ப குதூகலத்துடன் சிரிக்கிறாள் குழலி. ரேவதியின் உள்ளத்தில் உள்ளம் ஊமையானதாக வெம்மியது. என்னோட தெய்வ குழந்த, இன்னேரம் உயிரோடு இருந்திருந்தா இப்படித்தானே வாய்க்கொள்ளாமல் சிரிக்கும்? அது செத்ததால தானே என் மனம் வெறுத்து அவரையும் வெறுத்தேன். அந்த மனிதர் அன்றைக்கு ஆத்திர வெறியோட ஈவிரக்கம் இல்லாமல் வாயும் வயிறுமா இருந்த என்னை கீழே தள்ளி விடாமல் இருந்திருந்தா அந்த குழந்தை பிழைச்சிருக்கோம்ல. ஆண்டவனே, இனி நான் என்ன செய்வேன்? இப்போ என்ன என்ன செய்ய சொல்கிறா? பொங்கிய ரேவதி மெல்ல எழுந்து சென்று கண்ணீரை கழுவி கொண்டு வந்தாள். குழலி பெண்ணே, உன்னோட வெள்ளை சிரிப்பில் நான் குழந்தை தெய்வத்தை கண்டேன். அதனால் நீ என் குழந்தையாவே வந்து எனக்கு ஒரு முத்தம், ஒரே ஒரு முத்தம் கூட. நான் உனக்கு தாயாகி நானும் உனக்கு முத்தம் கொடுத்துட்றேன். வா, ஓடி வா குழலி, விம்மினாள் ரேவதி. பாசம் பரிமாறப்பட்டது. முத்தங்கள் பரிவர்த்தனையாயின. குழலி இப்பொழுது விம்மினாள். உனக்கு தூக்கம் வருதா? பொழுதுதான் விடிய போதே, இனிமே தூக்கம் வந்துதான் என்ன புண்ணியம்மா? அப்படின்னா வீடியோ போடட்டுமா? சங்கராபரணம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. சொல்லிக்கொண்டே குழலி தலையை சாய்த்தாள். கொட்டாவி வந்தது, தூக்கமும் வந்துவிட்டது. உறக்கத்திலும் கூட குழலியின் பால் வழிந்த முகத்திலே அழகு புனித கோலம் ஏந்தி சிரிக்கிறது. ரேவதி தாவணியை எடுத்து குழலியின் தளிர் மேனியில் போர்த்தினாள். பிறகு சுழலும் நாற்காலியில் சுழலாமல் வந்தமர்ந்தாள். அவளது அந்தரங்க அறையிலே அவள் ஒருத்திதான் சிவராத்திரி விரதம் இருக்கிறாள்.

0: இப்பொழுது அவளது மனமும் அந்தரங்க கூடமாக மாறுகிறது. அந்தரங்கம் என்றால் இருட்டுத்தானோ? இருட்டின் சிரிப்பிலே என்னென்னவோ புரியாத ராகங்களின் பின்னணியில் அவள் தனது வேடங்களை களைந்து வீசி எறிந்து நிர்வாணக் கோலம் தாங்கியவளாக அவளே இப்பொழுது சிரிக்கத் தொடங்குகிறாள். ஞானசீலன், இப்போ நீங்கள் யார், நான் யார்? விடுகதையை மறக்காமல் போட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு விடுகதைக்கு உண்டான விடையை சொல்லித்தர நினைப்பு வர வேண்டாமா? சொல்லுங்க மிஸ்டர் ஞானசீலன், சொல்லுங்க. ரேவதி அழுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். கோவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே,
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயல் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். ஏர் மார்ஷல் தருண் சௌத்ரி, லெப்டினன்ட் ஜெனரல் நீரஜ் வர்ஷினி உள்ளிட்டவர்களுக்கு அதி விசிஷ்ட சேவா பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மிசோரம் அமைதி ஒப்பந்த தினத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அம்மாநில முதலமைச்சர் திரு லால் துஹோமா மற்றும் அம்மாநில ஆளுநர் திரு விஜய்குமார் சிங் ஆகியோர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். மிசோரம் மாநிலம் அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சி கண்டுள்ளதாகவும், மிசோரமை மேலும் முன்னேற்ற மக்கள் ஒன்றிணைந்து செயல்படுமாறும் திரு லால் துஹோமா கேட்டுக்கொண்டார். மிசோரம் நாட்டின் வளர்ந்த மாநிலங்களில் ஒன்றாக திகழ்வதோடு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய சுற்றுலா தலமாக மாறியிருப்பதாகவும் அம்மாநில ஆளுநர் திரு விஜய்குமார் சிங் குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் பேசிய அவர், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்றும் வலியுறுத்தினார். முன்னாள் மிசோரம் ஆளுநரும் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான லெப்டினன்ட் ஜெனரல் எம் எம் லெஹேரா மறைவு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி துயரம் வெளியிட்டுள்ளார். 2004 சுனாமி தாக்குதலின் போது புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை தாமதமின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் லெஹேரா ஆற்றிய பணிகள் மகத்தானவை என்றும், அவரது மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். பிரதமரின் ஆவாஸ் வீடு கட்டும் திட்ட பயனாளிகளுக்கு முதல் தவணையாக 100,000 காசோலையை புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் என்கிற ரமேஷ் வழங்கினார். அப்போது குடிசை மாற்று வாரிய தலைமைச் செயற் பொறியாளர் திரு ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் திரு சுதர்சனம் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி நம்மளோட ஷோ போயிட்டு இருக்க. அந்த வகையில இன்னைக்கு டியூஸ்டே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்ட பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சோ இதை பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: மேம், இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சோ அதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நுகர்வோர்னா யாரு, அந்த நுகர்வோர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க.
1: எல்லா பொதுமக்களையும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம், ஆனாலும் அதுல கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வாங்குற மக்களும் கன்சியூமரா தான் வரும். பொருள் மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு டாக்ஸி சர்வீஸ் வாங்குறோம், இல்ல மேல ஏதாவது சர்வீசஸ் நம்ம கேக்குற மாதிரி இருந்தா, அந்த சர்வீஸ் வாங்குறவங்களும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. அதனால நம்ம பர்சனல் யூஸுக்காக, நம்மளோட சொந்தமான யூஸுக்காக நம்ம என்ன சர்வீஸ் வாங்குறாங்களோ இல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ, அவங்க எல்லாருமே கன்சியூமருக்குள்ள வருவாங்க. ஆனா மெயின் எக்ஸெப்ஷன் சொல்லி சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் இல்ல ஒரு சர்வீஸ் அவைல் பண்றோம், அது வந்து கமர்ஷியல் பர்பஸ் சொல்லுவாங்க. கமர்ஷியல் பர்பஸ்னா, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கடையில போய் பொருள் வாங்கி அது என்னோட சொந்த யூஸுக்காக யூஸ் பண்ண, அது பர்சனல் யூஸ். ஆனா நான் அது வச்சுக்கிட்டு அது வியாபாரம் பண்றதுக்காகவோ ரீசேல் பண்றதுக்காகவோ அது யூஸ் பண்ற போறீங்கன்னா, அந்த நபர்ல வந்து கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வரமாட்டோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அது சாப்பிட்றவோ இல்ல வேற ஏதோ பண்ணதுக்கு அப்புறம் அவர் இறந்து போறாங்கன்னா, அவரோட மனைவியோ வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களோ அவங்களோட வாரிசுதாரர்கள் சொன்னவங்களும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. இதுதான் மெயினா கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. இதுல சில பேர் வந்து என்ன பண்ணோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க, நான் இப்ப கடைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், வாங்கும் போது எனக்கு கூட வந்து ஃப்ரீயா இல்ல கிஃப்டா ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறாங்க, அந்த கிஃப்டா வாங்கின ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், இல்ல நான் ஒரு சர்வீஸ் பாக்கப்ப நான் உங்ககிட்ட வந்து வாங்கும் போது அவங்க எனக்கு கார்டு கொடுக்கறாங்க, நீங்க இது வாங்குங்க, உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது தேவைப்பட்ட ஒரு சர்வீஸ் நாங்க ஃப்ரீயா பண்ணி தருவோம். அந்த ஃப்ரீன்ற வேர்டு வந்தாலே ஃப்ரீயா பண்ணி தருவோம் சொல்றோம், நம்மளும் அதை வாங்க நம்பி வாங்கிட்டு போறோம். ஆனா அந்த சர்வீஸ்க்கு நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வரீங்க, நீங்க பண்ற சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, இல்ல ஏதாவது அதுல குறைகள் இருந்தாங்கன்னா, நான் எனக்கு நீங்க சொன்னீங்க நான் ஒரு கன்சியூமர் தான் சொல்லி நீங்க வந்து கன்சியூமர் ஃபோரம் போக முடியாது. ஃப்ரீயா நம்ம என்ன சர்வீஸ் வாங்கினாலும் அது வந்து கன்சியூமருக்குள்ள வராது. சர்வீஸ் ஆனாலும் சரி, குட்ஸ் ஆனாலும் சரி, அது வந்து கன்சியூமர் கன்செப்டுக்குள்ளே வரவே மாட்டோம்.
0: சோ எந்த பொருள் கூட நம்ம ஒரு பொருள் கிஃப்டா வாங்கினாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னாலும், அது வந்து அந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வராது.
1: மெயினா நம்ம வந்து நமக்காக காசு கொடுத்து வாங்குற ப்ராடக்டுக்காகவும், அல்ல காசு கொடுத்து நம்ம வாங்குற சர்வீஸ்க்காகவும், காசு முன்னாடி கொடுக்கணும்னு கூட கிடையாது, நம்ம பின்னாடி கொடுக்கறோம் சொல்லி நம்ம ஒரு கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி நம்ம எந்த பண்ணாலும் அது கன்சியூமர் கான்செப்டுக்குள்ள வரும். மெயினா கன்சியூமர் என்னன்னுக்கு, நான் கன்சியூமரா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட் இதுதான்.
0: ஓகே, நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கி நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்,
1: கண்டிப்பா வந்துடும்.
0: ஓகே, இப்ப இஎம்ஐல எல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, சோ அதுவுமே வந்து அந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்.
1: கண்டிப்பா, முன்னாடி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றது, ஆன்லைன்ல சர்வீசஸ் வாங்குறது எல்லாமே கன்சியூமர்ல வருமோன்றதுல டவுட் இருந்துச்சு. ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அது வந்து 1986 கொண்டு வந்தேன். அப்போ இந்த ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் கிடையாது, அந்த சர்வீசஸே இல்ல, எல்லாருமே கடைக்கு போய் வாங்குறது தான். அப்புறமேட்டு தான் ஒரு 2010 மேலதான் இந்த ஆன்லைன் வெப்சைட்ஸும்

0: டிரான்சாக்ஷன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கடையில போய் வாங்குறத விட ஆன்லைன்ல வாங்குறது தான் அதிகமே. ஒரு 5 நிமிஷம் போன் பார்த்தாலே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை பார்த்தோன்னு அவங்க எடுத்துடுறாங்க, எனக்கு அது ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி வாங்கும் போது அதுல நிறைய ப்ராடக்ட் வருது. நம்ம போன் ஆர்டர் பண்றாங்க, கல்லு வருதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பாக்குறோம். இல்ல ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்றாங்க, நான் கலர் கரெக்டா வரல, இல்ல எனக்கு வந்து அது கிழிஞ்சு போய் வந்திருக்கு, நான் கேட்ட ப்ராடக்ட் வரல, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சோ அதெல்லாமே முன்னாடி ஆக்ட்ல அவங்க கன்சூமரா வருமா வராத ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனாலதான் இப்ப 2019 அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணிருக்காங்க. அமெண்ட் பண்ண போது மெயினா அதுல வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இஎம்ஐல வாங்குற மாதிரி இருந்தாலும் அதோட பில்லு நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, அது வச்சுட்டு நம்ம கேஸ் போடலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் கன்சூமர் கான்செப்டுக்குள்ளதான் வருவாங்க.
1: ஓகே மேம், அண்ட் இவ்வளவு நேரம் நுகர்வோர்னா யாரு, அந்த கன்சூமர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ தொடர்ந்து நம்ம கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நுகர்வோர்னா யாரு, அந்த கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ இப்போ வந்து நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
2: ஹிஸ்டரி சொன்னீங்கன்னா 1970 வரைக்கும் அதுக்கு முன்னாடில இருந்தும் இந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அப்போ இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் மக்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றதை விட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுறதுலதான் பிஸியா இருந்தாங்க. சோ என்ன பர்பஸ்க்காக இந்த ஆர்கனைசேஷன்ஸ் உருவாங்கினாங்களோ அதோட நோக்கம் நடக்கதில்லைன்ற மாதிரி வந்த போது நிறைய கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் வந்து மக்கள் வருவாங்க. மக்களுக்காக வந்து வேலை செய்யற இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாம தவறே இருக்கிற பப்ளிக் இன்ட்ரெஸ்டடான பர்சன்ஸ் எல்லாரும் ஒரு பீப்பிளா சேர்ந்து அவங்க அதுக்கு எகேன்ஸ்டா போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் அதோட மெயின் நோக்கம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது, என்ன நம்ம ஒரு கடைக்கு போறோம், ப்ராடக்ட் வாங்குறோம், சோ கன்சூமர்ன்ற முறையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் இல்ல, நிறைய ரைட்ஸ் இருக்கு கன்சூமர்ன்ற முறையில அவங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்க கிட்ட இருந்து வந்து தப்பான ப்ராடக்ட்ஸ் இல்ல, நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வைக்க போறோம் அது வந்து ஒரு சோப்பானா வச்சுக்கிறது கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி வைக்கிறாங்க, ஆனா அது கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா அவங்க கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி நமக்கு விக்கிறாங்க, பட் உண்மையாவே அதுல வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சோ அதுல பின்னாடி வந்து அதுல போட்டிருப்பாங்க உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம். அதை பத்தி இருக்க அவேர்னஸ் யாருக்கும் இல்ல. இதெல்லாமே வந்து கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாமே வந்து ஓரோ ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாத்தை பத்தியும் பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கணும். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. சோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே அவங்க கண்டக்ட் பண்ணல. அதே மாதிரி தப்பான ப்ராடக்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் கம்மியான ப்ராடக்ட்ஸ், அது வந்து மக்களை ஏமாத்தி வந்து ஹை பிரைஸ்ல வித்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா வந்து அது கோடவுன்ல எடுத்து வச்சுட்டு ப்ராடக்டே இல்ல சொல்லி டிமாண்ட் உருவாக்கி அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட மக்கள் அது வேணும்ன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் உருவாக்கின பிறகு மக்கள் கிட்ட அது வந்து ஹை பிரைஸ்ல விக்கிறது, அந்த மாதிரி நிறைய மேல் பிராக்டிஸ் பண்றது. ஃபுட் இல்லாம மத்த திங்ஸ் அடல்ட்ரேஷன் பண்ண, அடல்ட்ரேஷன் மயம் கலந்து ஃபுட் ப்ராடக்ட் பண்றது. இப்போ ஆன்லைன்ல கூட நம்ம நிறைய ஆப்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு ஃபுட் ஃபுட்ன்றது வந்து நான் வந்து

0: சாப்பிடுற ஃபுட்டுன்னு எக்ஸாக்டா சொல்லல. இப்போ கடையில கூட நம்ம போய் ஒரு பாட்டில் ட்ரிங்க் வாங்குறோம், அது நம்ம வாங்கும் போது அதோட பின்னாடியே வந்து எல்லாத்தோட பெர்சன்டேஜஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தண்ணியா இருந்தாலும் எவ்வளவு இருக்கணும், சுகரா இருந்தா என்ன இருக்கணும், அவங்களோட மிக்கிற கீன் இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கணும்ன்றது அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதை மென்ஷன் பண்ண இன்கிரீடியன்ஸ் அளவுக்கு இல்லாம பெர்சன்டேஜ் கம்மியாவோ அதிகமாவோ ப்ரொவைட் பண்ண அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் கிடையாது, இன்ஃபீரியர் ப்ராடக்ட்ஸ் தான். அந்த மாதிரி மாயம் கலந்த ப்ராடக்ட்ஸ் இஷ்யூ பண்றதா இருந்தாலும் அந்த மாதிரி ஏமாத்துறது. ஆனா மக்கள் வந்து அதுல சாப்பிட்டு அதுல பாதிக்கப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் வாங்கின கடைக்கு போவாங்க, மேனுபேக்சர் கிட்ட போக மாட்டோம், வாங்கின கடைக்கு போய் நான் கடையில இருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும், ஆனா இது டேமேஜா இருக்கு, அதுல ஏதாவது வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொன்னா அதுக்குள்ள வந்து எக்ஸாம்பிள் அனிமல்ஸோட பார்ட்ஸ் இருக்கிறது, இல்ல ஏதாவது சின்ன சின்ன கல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கிறது, அதுக்குதான் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு நேராடியா பார்க்கும் போது தெரியும்னு அவசியம் இல்ல. சிலது எல்லாமே வந்து நமக்கு அப்படி பாட்டில்ஸ் பார்க்கும் போதே தெரியும். சில பாட்டில்ஸ் எல்லாம் கலர் வித்தியாசமா இருக்கலாம், இல்ல வந்து ஃபுல்லாவே லேபிள் வச்சு கவர்டா இருக்கு. சோ அவங்க அது கன்சியூம் பண்ணும் போது அவங்களுக்கு அதை பத்தி தெரிய வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிய வரும் போது அவங்க நேரா வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வாங்கின கடையில போயிட்டு நான் இந்த மாதிரி வாங்கணும், இந்த ப்ராடக்ட்ல வந்து இந்த மாதிரி மாயம் கலந்துருக்கு, இல்ல வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது பழைய காலத்துல என்னன்னா அவேர்னஸ் இல்லாதவங்களுக்காக இந்த கடைக்காரங்கள் அவங்கள வந்து ஏமாத்துவாங்க. எங்களுக்கு தெரியல, அவங்களோட ரைபிலிட்டில இருந்து அவங்களோட பொறுப்புல இருந்து அவங்க வெளியில வந்து கன்சியூமர் மேல பழி போடும். ஏன்னா முன்னாடி கன்சியூமர் பிவேர்னு ஒரு வேர்டு இருக்கு, வாங்குறவங்க தான் பார்த்து வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கன்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஒரு கடைக்கு போய் வாங்குறோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், நான் தான் பார்த்து வாங்கியிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாரோட எண்ணமும் அப்படிதான். ஒண்ணுமே தெரியாதவங்க பண்ணும், நீங்க தான் பார்த்து வாங்கியிருக்கணும், ஒரு வார்த்தையோட முடிச்சிடுவாங்க, அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கிற நிறைய கஷ்டங்கள் மக்கள் பொதுமக்கள் அனுபவிக்கிறாங்கன்றது கன்செப்ட்னாலதான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்ததாகும். அது கொண்டு வந்த பிறகு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இப்ப மக்கள் அதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கன்சியூமர் என்ன, கன்சியூமருக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன்ஸ் என்ன, என்ன நடந்தா அவங்க போலாம், விக்கிறவங்க அவங்களோட கடைக்காரங்களானாலும் மேனுபேக்சரர்ஸ் ஆனாலும் அவங்களோட பவர் வச்சு பொதுமக்களை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு எப்படி அதுல ரெமெடி கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஆக்டே கொண்டு வந்தாங்க.
1: ஓகே மேம், அண்ட் இன்னும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நான் ரைஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளவுதான் காம்பன்சேஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா?
1: ஸ்பெசிபிக்கா சட்டத்துல இதுக்கு இவ்வளவுதான் லிமிடேஷன் அமௌண்ட் கேட்கணும்ன்றது நம்ம இல்ல. ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு வந்த பாதிப்பு அது வேல்யூ பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு 10 ரூபாய் வந்து ஒரு ட்ரிங்க் வாங்குறோம், நான் அதை சாப்பிடுறோம், 10 ரூபாய் தானே ப்ராடக்ட்னு வந்து நான் வாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டிசீஸ் வருது, அதனால எனக்கு வர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் கிளைம், அதனால வர லாசஸ், அது ஒவ்வொரு மக்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். அவங்க ஹெல்த் கண்டிஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்க போற டாக்டர்ஸ், அவங்க பாக்குற ஹாஸ்பிடல்ஸ், அவங்களுக்கு அது என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா சில பேருக்கு சப்போஸ் ஒரு வாமிட்டிங் டிசீஸ் டயரியாவோட முடிஞ்சது, சில பேருக்கு அது கொஞ்சம் அதுவிட அக்ரெசிவான ரிசல்ட்ஸ் வரும். சோ காம்பன்சேஷனோட வேல்யூ வந்து இந்த ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து டிஃபெக்ட்டுக்கு இவ்வளவுன்றது வந்து எதிலையும் வந்து சட்டத்துல சொல்லல, பட் இட்ஸ் அ ரீசனபிள் அமௌண்ட் ஆயிருக்கணும் என்றதுதான் சட்டப்பறவை இருக்கு. காம்பன்சேஷன் பிக்ஸரா கிடையாது, பட் நம்மளோட ஒரு ஹியூமன் ஹியூமானிட்டி பேசிஸ்ல நமக்கு வந்து காமன் பீப்பிள் வாக்கும் போது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குனதுக்கு போய் 10 கோடி கேட்க முடியாது, நமக்கு அது ஜெனரலாவே தெரியும் ஓவர். சோ அது மாதிரி ரீசனபிள் அமௌண்டா காம்பன்சேஷன், அதுக்கு ஈச் ஹெட்ஸ்ல என்னன்றது நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சூமரோட விருப்பம் தான்.
0: ஓகே மேம், இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், பட் அதால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா அந்த இடத்துல போய் நான் காம்பன்சேஷன் வந்து அந்த 10 ரூபாய் தானே அந்த பொருள் சொல்லிட்டு கம்மியா நான் கேட்க முடியாது இல்லையா?
1: நம்ம வேல்யூ ஆஃப் த லைஃப் எப்பவுமே நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியாது, அது சட்டத்துல யாராலையும் முடியாது. ஒரு மனுஷனோட லைஃபோட வேல்யூ யாராலும் டிசைட் பண்ண முடியாது. எனக்கு நான் இவ்வளவு வேல்யூ நான் போடுறோம்னு நான் டிசைட் பண்ணலாம். என்னோட ஹியூமன் பாடிக்கு நான் வேணும் 1 லட்சம் கூட வேல்யூ நான் போடலாம், நான் 1 கோடி கூட போடலாம், அது என்னோட பர்சனல் ரைட். அதுக்காக வந்து கோர்ட்ல டிசைட் பண்ண முடியும், பட் ரீசனபிளா இருக்கணும். உங்களுக்கு வந்து லாஸ் எவ்வளவு, நீங்க என்ன ப்ரொசீஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வந்து,

0: அது மென்டலி ஆனாலும் பிசிக்கலி ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வந்ததுன்றது நீங்க ஒரு கால்குலேட் பண்ணி நீங்க காம்பென்சேஷன் கிளைம் பண்ணலாம்.
1: மேம், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னே வச்சுக்கலாமே. ஸோ அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, பட் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் வந்து எந்த மெடிக்கேஷன்ல இல்ல, எந்த ஒரு மெடிசன் நான் யூஸ் பண்ணல, திடீர்னு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா பண்ணலாம். பண்ண முடியாதுன்றது சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம ஜெனுவினா தான் நமக்கு இருக்கும். ப்ராடக்ட் வாங்கும் போது இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறோம், ஒரு ஃபேர்னஸ் கிரீம் பாக்குறோம், பட் கன்சூமர் கேர்ஃபுல்னஸ் இருக்கு, கன்சூமர் பிவேர் இருக்கு. எல்லாத்திலும் மேனுஃபேக்சர்ஸ் நம்ம டிஃபெக்ட் சொல்ல முடியாது. இல்ல, ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கும் போது வி ஹாவ் டு பி கேர்ஃபுல்ன்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கன்சூமர் ஹாஸ் டு பி பிவேர். நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறோம், அதுக்காக நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். அது வந்து எப்பவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகும்போது ஷாப்ஸ்ல போகும்போது எல்லாருக்கும் கையில அப்ளை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க, ஃபேஸ்ல அப்ளை பண்றது முன்னாடி, பிகாஸ் அலர்ஜி யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அதுக்காக நம்ம உடனே போய் எனக்கு அலர்ஜி வந்துருச்சு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இல்ல மேனுஃபேக்சர்ஸ் தான் டிஃபெக்டிவ் நம்ம சொல்ல முடியாது. ஆனா கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு இல்ல, பட் அதுதான் சொல்ற கன்சூமர் கோர்ட் வந்து கன்சூமருக்காக இருந்தாலும் அது வந்து மிஸ்யூஸ் பண்றவங்களுக்காக கிடையாது. ஒருத்தர் அது மிஸ்யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் காம்பன்சேஷன்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அவங்களோட ரெபியூட்டேஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேத்த மாதிரியும் அவங்களுக்கும் பினல் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஜெனுவின் ரீசனா இருக்கு, நமக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால லாஸ் வந்துச்சு, அது மேபி அந்த ப்ராடக்டோட இதா இருந்ததுன்னா அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஜெனுவினா நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னா காம்பன்சேஷன்ஸ் அண்ட் அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி கொடுப்பாங்க.
1: ஸோ ஒரு ப்ராடக்டால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் ஒரு டேமேஜ் ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்ப கூட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும்.
0: இண்டிவிஜுவலா எனக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா நான் அப்ரோச் பண்ணலாம். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நான் ஏமாந்து வாங்குவேன், ஏமாந்துன்னு இல்லை, ஐ வாஸ் அடிசீவ்ட் ஃபார் த ப்ராடக்ட் நினைச்சிட்டு நான் வாங்குறோம். ஆனா எனக்கு அப்ளை பண்றேன், என் ஃப்ரெண்ட் அப்ளை பண்றேன், அவங்களுக்கு எதுவும் ஆகல, எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அலர்ஜிக்கு கூட இருக்கலாம், அலர்ஜிக்கலா இருந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணி டாக்டர்ஸை பார்த்து நம்மளோட ஸ்கின்னோட ப்ராப்ளம், நமக்கு பர்சனலி இருந்த ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து வேணும்னே வந்து கேஸ் போட்டாங்கன்னா அது வந்து ஃபேக் கேஸ், ஃபால்ஸ் கேஸ் தான். பட் ஜெனுவினாவே நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க டிசீவ் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்ற ஸ்பெசிபிகேஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ப்ராடக்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து கன்சியூமர் ஃபோரத்தில் நான் ஒரு ப்ராடக்ட் மேலே ரைஸ் பண்ணும்போது நான் ஒரு ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ணுறேன், அதுக்குள்ள ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்து சப்மிட் பண்ணுறோனால அந்த ப்ராடக்ட்டை தான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அது மெயினான, நான் ஒரு ப்ராடக்ட் மேலே வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நான் கன்சியூமர் ஃபோரமில் சப்மிட் பண்ணணும். அவங்க அது வந்து எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவாங்க, எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவோம். இப்போ கன்சியூமர் ஃபோரத்துக்கு ஒரு கேஸ் போடுறோம், நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் எனக்கு சரியில்லைன்னு சொல்லி நான் போடுறோம், கோர்ட்டுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அது வந்து டெஸ்டிங்க்கு அனுப்பணும்னு. இஃப் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட லெபார்ட்டரிக்கு அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க, அனுப்பி அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்டோட கிரெடிபிலிட்டி அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி அதில் இருக்கிற ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் ஆர்டரை பாஸ் பண்ணும். ஒருத்தருக்கு சின்ன அடிபட்டுச்சுன்றதுக்காக போன உடனே மேனுஃபேக்சரர் கூப்பிட்டு காம்பன்சேஷன் கொடுக்கறது வந்து அது இல்லை. ஜஸ்டிஸ், நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்கேயும் மெயின் ரீசன் தான். ரெண்டு பேருக்குமே நியாயம், யாருக்கு நியாயமும் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டாக நியாயம் கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், இப்போ கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் மட்டும் தான் கிடைக்குமா, இல்லைனா இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கா?
0: கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு, சட்டப்படி அதில் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பீனலும் இருக்கு, இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், கொடுக்கிறதுக்கு சட்டப்படி ரைட்ஸ் இருக்கு. அது கூட 25,000 ரூபாய் மினிமம், 25,000 ரூபாயில இருந்து 1,00,000 வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்தும் கொடுக்கலாம். காம்பன்சேஷன் அமௌண்ட் மட்டும் இல்ல, அவங்க பண்றதுக்காக பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்கலாம். பட் அது ஆக்சுவலி அதை எப்படி கொடுப்பாங்கன்னா மோஸ்ட் ப்ராபர்லி வந்து காம்பன்சேஷன் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு இப்போ எனக்கு பாதிப்பு ஏற்பட்ட எனக்கு லாஸ் வந்துச்சு, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லி தான் நான் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. கோர்ட்ல வந்து அவங்க வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவார்டு பாஸ் பண்ணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், எனக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஃபுல் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அவார்டு அமௌண்ட் அவார்டுன்றது ஒரு காம்பன்சேஷன் கோர்ட்ல கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற காம்பன்சேஷன் வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நான் அதுக்கு வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணதுக்காக கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்காக இந்த மாதிரி 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் பீனல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்.
1: ஓகே மேம், இப்போ ஒரு கன்சூமர் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு ஒரு 21 டேஸ்ல தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ கன்சூமரோட கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது காலக்கெடு இருக்காங்க?
0: கண்டிப்பா இருக்காது, ரொம்ப ஷார்ட் பீரியட், ரொம்ப நாளுக்குள்ள பண்ணணும்ன்றது கிடையாது, ஷார்ட் பீரியடுக்குள்ள தான் பண்ணணும்னு இருக்கு. இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா எதிர்பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வீஸ் ஆன பிறகு வித்தின் 45 டேஸ் அவங்க அதுக்கு பதில் போடணும். அவங்களுக்கு அது வந்து அவங்க அப்செக்ட் பண்ற மாதிரி இருந்தா வித்தின் 45 டேஸ்க்குள்ள பண்ணணும். மேக்சிமம் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாதுன்றதா, 3-4 மந்த்ஸ்க்குள்ள டிஸ்போ ப்ரொபோசல் கொடுக்கணும், அந்த

0: வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்கு. நம்மளோட ஜுடிஷியரி பத்தி இருக்க கம்ப்ளைண்ட்ஸே ரொம்ப லாங்கா வந்து கேசஸ் போகுதுன்றதுக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோரம்ஸே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாதிக்கப்பட்ட கன்சியூமருக்கு எவ்வளோ சீக்கிரமா டிஸ்போசல் கொடுக்கணும்ன்றது இருக்கு. மேக்ஸிமம் 3-4 மந்த்ஸ்க்குள்ள டிஸ்போசல் கொடுக்கணும்ன்றத ப்ரொசீஜர்ஸ் படி சொல்லுவாங்க.
1: ஓகே மேம். அண்ட் நேயர்களை இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வழக்கறிஞர் அகிலா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்ட பேஸ் பண்ணி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம கூட போகலாம்?
2: லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க.
1: சரி.
2: ஏன்னா எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நான் வந்து அதை பத்தி யோசிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம அதை அப்ரோச் பண்ணதுக்கு லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு பாதிப்பு ஏற்பட்ட 2 வருஷம், அந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் கன்சியூமர் ஃபோரம். அதுதான் 2 வருஷத்துக்கு மேல வந்துச்சுன்னா அது லிமிடேஷன்ல பார் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே நல்லா கொடுக்க முடியணும்னு அவசியம் இல்லை. இப்ப எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டு எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தோம், ஸோ நான் அடுத்த நாளே போய் என்னால கொடுக்க முடியாது. ஸோ அதனாலதான் ஒரு சட்டப்பூர்வமா ஒரு 2 இயர்ஸ் பீரியட் கொடுத்துருக்கேன். 2 வருஷத்துக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அதை லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் நான் போறோம், பிகாஸ் லோவர் லெவல் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். ஸோ நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் போய் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம், அதுல ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. எனக்கு அந்த நிவாரணத்துல எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, நான் அப்படின் பேர்ல மேலும் அப்பீல் போகணும்னு நினைச்சிங்கன்னா 45 டேஸ் அதுக்குள்ள நான் அப்பீல் போகணும். அந்த அப்பீல் போறதுக்கு 45 டேஸ் டைம், அதுவும் லிமிடேஷன் பீரியட். ஸோ நான் ஸ்டேட் கமிஷன்ல நான் அப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸ்டேட் கமிஷன்ல அவங்க அந்த அப்பீல் ஹியர் பண்ணுவாங்க, ப்ரொசீஜர்ஸ் படி ஹியர் பண்ணி அதுல ஒரு அவார்ட் பாஸ் பண்றோம், அதிலும் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா அதுக்கு மேல் கோர்ட் போகணும்னா நேஷனல் கமிஷன் சொல்லும். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் 30 டேஸ் ஸ்டேட் கமிஷனோட ஆர்டர் ரிசீவ் ஆனதுல இருந்து 30 நாள் டைம், அதுக்குள்ள நான் அப்பீல் போகலாம். ஸோ அந்த டைம் பீரியடும் இல்லாம கிடையாது. பட் அதுக்காக வந்து நான் 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு இல்லை 30 நாள் தாண்டி போயிடுச்சு அதுக்கு மேல எனக்கு போடவே முடியாதுன்னு இல்லை. பட் நம்ம அதுக்கு மேல ஒரு நாள் டிலே வர்றதுக்கு அதுக்கு ஜட்ஜ் கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு ஜெனுவினான ரீசன் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அது கோர்ட்டோட டிஸ்கிரிஷன், நம்ம கொடுக்குற ரீசன் கரெக்டாக இருக்கும். பட் நார்மலி லிமிடேஷன் பீரியட் ஒரு கேஸ் போடுறதுக்கு 2 வருஷமும் அப்பீல் போடுறதுக்கு அந்தந்த கோர்ட்டுக்கு ஸ்பெசிஃபை 45 to 30 டேஸ் டைம் தான்.
1: ஸோ வேலிட் ரீசன் இருந்தது அப்படின்னா அந்த 45 டேஸ் தாண்டினாலும் நம்மளால
2: ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து கண்டோன் பண்றதுக்காக ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணி ஃபைல் பண்ணணும். அதுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் ரீசன் நம்ம வந்து நான் பார்க்க முடியல எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஸ்பெசிஃபிக்காகவே கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ரீசன்ஸ் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்குதுன்னா கண்டிப்பாக அது கன்சிடர்

0: பண்ணி அது கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். பட் நார்மல் இப்போ பப்ளிக் பீப்புள் டேஸ் லிமிடேஷன் பீரியட் 2 இயர்ஸ்.
1: ஓகே மேம். அண்ட் இப்போ என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு காலக்கெடு இருக்கு? ஸோ இதுல ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா?
0: ஸ்பெசிஃபிக்காக காலக்கெடுன்றது வந்து இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே வரணும், இவ்வளோ மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே வரணும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சட்டத்தில் கிடையாது. மேக்ஸிமம் 2 இயர்ஸ் காமனாக சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடனே அப்ரோச் பண்ண முடியலன்ற எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கலாம். இன்னொன்று வயசானவங்களா இருக்கலாம், இல்லை சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கலாம். அவங்க மாதிரி போய் நான் வாங்கின கடைக்கு போய் நான் சொல்லும் போது அவங்க வந்து நாங்கள் இதில் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நீங்கள் வேணும் மேனுஃபேக்சர் கிட்ட போங்கன்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்கலாம், மற்ற இடத்துல அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி யார் அப்ரோச் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாதவங்க இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு ஒரு அவேர்னஸ் தெரியுது, ஓ இந்த மாதிரி ஒரு சட்டத்துல கன்சியூமர் ஃபோரம் ஒன்று இருக்கு, நான் இங்க இந்த மாதிரி அவங்களை அப்ரோச் பண்ணலாம், எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் தெரியும் போது அவங்க அந்த காரணத்துக்காக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு 1 மாசம் 2 மாசம் டைம் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அப்புறம் அவங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல தான் இந்த 2 வருஷம்ன்றதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது உடனே நமக்கு நிவாரணம் பண்ணலாம், இந்த மாதிரி உடனே பார்த்த உடனே நம்ம அப்ரோச் பண்ணணும்ன்றது as soon as possible. பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சோனா as soon as possible நம்ம அப்ரோச் பண்ணணும் கூட்டுக்கு. நம்ம டிலே பண்ணாங்கன்னா அது டிஃபென்ஸ் பாயிண்ட், ஆப்போசிட் சைடா இருக்கிறோம், எதிர்பார்ட்டிகளுக்கு இவ்வளவு டிலே ஆயிடுச்சு, ஏன் இதனால டிலே, இவ்வளவு நாள் டிலே நீங்க எதனால வந்தீங்க. கோர்ட் அன்லஸ் அவங்க வந்து கில்ட்டியா இருக்கிற வரைக்கும் கோர்ட் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணும். அவங்க பண்ணது தப்புன்னு நிரூபிக்கிறது வரைக்கும் அவங்க மேல அவங்க நீங்க தப்பு பண்ணவங்கன்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது ஈவன் கன்சியூமர் கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல, கிரிமினல் கேஸ் ஆனாலும் until proved guilty-ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நீ பண்ண தப்புன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவன் வந்து இன்னசென்ட் தான். சோ அந்த மாதிரி இருக்கும் போது ரெண்டு பேரும் ஈக்குவலா பாப்பாங்க. சோ நீ இவ்வளவு லேட்டா வரீங்கன்றதுக்கு ஒரு க்வெஸ்சன் தான், ரீசனபிள் காஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு வந்ததுன்னா அது அக்செப்டபிள், இல்ல நான் அப்படியே வேணான்னு விட்டுட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கேஸ் போட்டுக்கலாம்னு நினைச்சு நான் வர முடியாது. சோ அப்படி வந்தீங்கன்னா ஏதனால இவ்வளவு டிலே, நான் அது ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஸ்பெசிபிக் ரீசன் இருந்துச்சு, ரீசனபிள் காஸ் இருந்துச்சு, ப்ரூவ் பண்ணாங்கன்னா அக்செப்டபிள், இல்லனா அதுக்கு வந்து நிவாரணம் நமக்கு கிடைக்காது. நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு இந்த மாதிரி நிவாரணம் இருக்குன்னு தெரிஞ்சு
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள், தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், சோ அதுக்கான பில்லு எல்லாமே என்கிட்ட பக்காவா இருக்கு, பட் அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைர் ஆயிருக்கு, நானும் வந்து அது கவனிக்காம வாங்கிட்டேன் அப்படின்றப்போ, இப்ப நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் திருப்பி அந்த கடையிலே போய் நான் கொடுத்து கேட்கறேன், இந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து எக்ஸ்பைரி ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் கேக்குறப்ப, இப்ப அந்த பில்லுல பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அந்த நாளுக்கு அது எல்லாமே இருக்கும், ஆனா அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய அந்த பேட்ச் நம்பர் மத்த எந்த டீடைல்ஸ்மே வந்து அந்த பில்லுல வந்து இருக்காது. சோ அந்த கடைக்காரர் வந்து மாத்தி சொல்றது கூட சான்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல, நான் நல்ல ப்ராடக்ட் தான் வித்தேன், நீங்க வேற ஏதோ எக்ஸ்பைரி ஆன ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து என்கிட்ட குடுக்கறீங்க அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லையா மேம்?
3: மாத்தி சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு, 100% இருக்கு. ஸோ அவங்க சொல்லக்கூடாதுன்ற சொல்ல முடியாது, பிகாஸ் டிஃபென்ஸ் எடுக்கும்போது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டிஃபென்ஸ் தான் எடுப்பாங்க, இல்லை நான் பண்ணலை அப்படின்னு தான் டிஃபென்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சொன்ன மாதிரி ரெண்டு ரீசன் ஒன்றுமே சொல்லலாம். கன்சியூமர் மட் பி அவேர், பிவேர் ஆயிருக்கணும்ன்றது இருக்கு. நம்ம ஒரு ப்ராடக்ட் போய் கடையில் போய் வாங்குறோம், நம்மளோட பேசிக்காக நம்ம கிட்ட என்ன சொல்லலாம், ஆஸ் அ கன்சியூமர் நம்ம வாங்கும் போது அதோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், மேனுஃபேக்சர் டேட் பார்க்கணும், ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும், இன்கிரீடியன்ஸ் பார்க்கணும். ஸோ கன்சியூமர் ஆஸ் அ கன்சியூமர் ஆயிருந்தாலும் நம்ம வந்து பார்க்காம வாங்கி நம்மளோட இக்னோரன்ஸ்னால இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட முடியாது. சோ நம்மளும் பாத்துக்கணும், கன்சூமர் மட்டும் கிடையாது, ப்ராடக்ட் லைபிலிட்டின்னு நான் சொன்ன மாதிரி செல் பண்றவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல அது வந்து அலைஞ்சு போயிருக்கும், சோ நமக்கு தெரியாது. அது வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது அவங்க தே ஷுட், அந்த கன்சியூம் செல்லர்ஸும் அவங்க கன்சியூமருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது, தே ஷுட் எக்ஸ்பிளைன் அவங்க ப்ராடக்ட் எல்லா டீடைல்ஸும் அவங்க வந்து அவேர் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருக்கு. ஸோ லைபிலிட்டி ரெண்டு பேருக்கும் இருக்கு, வாங்குற பப்ளிக்கும் இருக்கு, அதே மாதிரி செல்லர்ஸ்க்கும் இருக்கு. பட் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இப்போ கன்சியூமர் அப்ரோச் பண்ணானா அந்த கோட் வந்து ரெண்டு பேரோட சைடும் ஹியர் பண்ணிட்டு அதுல என்ன ரீசனபிள் ஆன ரைட்டான இது லிஸ்ட் டிசிஷன்ஸ் கொடுத்துரு, ஆர்டர் கொடுப்பாங்க.
2: மேம், இப்போ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் எல்லா டீடைல்ஸ் இருக்கணும், நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பிளஸ் அந்த ப்ராடக்ட் ஸோ அதையுமே வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டுக்கு இது ரெண்டு விஷயங்கள் வந்து போதுமானதா?
3: கம்ப்ளைண்டோட ப்ரொசீஜர்ஸ் படி அது என்ன தேவைன்னா, கம்ப்ளைண்டோட இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஒரு கோர்ட்டில் ஃபைல், நான் இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு நான் ஃபைல் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு அட்வொகேட்டை நான் ஹையர் பண்ணலை, அட்வொகேட்டை ஹையர் பண்ணாமல் நானே அப்ரோச் பண்ணணும்னா அதில் என்ன தேவைன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட், ஆஃப்லைன் மோடாக இருந்தாலும் ஆன்லைன் மோடாக ரிட்டன் கம்ப்ளைண்ட். நான் ஆஃப்லைன் மோடில் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறோம், ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்டோட பேர், அவரோட ஃபுல் விலாசம், ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவோம், ஆப்போசிட் பார்ட்டின்றது யார் பேரில் நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறோம், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு கடைக்காரனாக இருந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட், அவரோட ஃபுல் விலாசம் டீட்டெயில்ஸோட நமக்கு இருக்கும், பில்லில் இருக்கும், டீட்டெயில்ஸில் இருக்கும், அது போகணும். ஃபேக்ட் ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவோம், ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கூட என்க்ளோஷராக டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், நான் சொல்கிற விதுக்களுக்கும் டாக்குமெண்ட்ரி பில் இருக்கலாம், இல்லை என்னோட மற்ற டீட்டெயில்ஸ் இருக்கலாம், இப்போ என்ன ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டோம், எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டோம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, ஸோ நான் ஜஸ்ட் பில்லு மட்டும் வச்சு நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, எனக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆன பில்லோட காப்பீஸ் அது வைக்கணும், எனக்கு என்னென்ன ஆச்சு நான் ஃபேக்ட்ஸில் சொல்கிறதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும், என்ன டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கோர்ட்டில் வந்து இது கொடுக்கணும். கோர்ட்டில் ஆக்சுவலி வந்து கன்சியூமர் ஃபோரமில் வந்து ஒரு பிரசிடென்ட், ரெண்டு மெம்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல இருப்பாங்க. ஸோ ஈச் பீப்புளுக்கும் ஒரு காப்பி, பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஃபேர் காப்பி அண்ட் ப்ளஸ் 2 copies கொடுக்கணும், அது வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது கூட ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம எத்தனை பேர் ஒருத்தர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு ஃபுல் செட், இப்போ நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அலாங் அது கூட வந்து இந்த பேப்பர்ஸோட ஒரு ஃபுல் செட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் நான் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு இது மட்டும் போதும்.
2: மேம், இப்போ ஒரு கன்சியூமர் ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கின அந்த கடையோடைய விவரங்கள் வந்து இருக்கணுமா, இல்லைனா மேனுஃபேக்சர் யார் பண்ணாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் அதில் இருக்கணுமா?
3: கடைக்காரனையும் சேர்த்து நான் வந்து ஆப்போசிட் பார்ட்டியா நான் சேர்க்கறீங்கன்னா நான் அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் மென்ஷன் பண்ணணும்.
2: இல்ல மேம், இப்போ மெயினா யாரோட இது அதுல இருக்கணும்?
3: ரெண்டு பேரோடதும் இருக்கணும், பிகாஸ் மேனுஃபேக்சர் கிட்ட

0: நான் டைரக்டா போய் நான் பர்ச்சேஸ் பண்ணல, மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து இவங்க ரீட்டைலராஸ் வாங்கி அவங்க தான் விற்கிறாங்க. அப்போ நான் ரீட்டைலரோட அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ண, அவங்களே ஒரு பார்ட்டியா சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்கும் அவங்க சொல்றதுக்கு. ஸோ நான் அவங்களையும் சேர்க்கணும், மேனுஃபேக்சர்ஸையும் சேர்க்கணும். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்ட்டியா சேர்க்கணும். அவங்களோட ஃபுல் அட்ரஸ் வேணும்னு ஏன் சொல்றாங்கன்னா, கோர்ட் வந்து இப்ப நான் உங்க மேல ஒரு கேஸ் போடுறீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட நான் கேஸ் போடுறோன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ரெண்டு பார்ட்டிஸுக்கும் ஹியர் பண்ணது. ஏன்னா என்னோட கேஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கோம், ஆப்போசிட் சைட்ல அது கடைக்காரன் ஆனாலும் சரி மேனுஃபேக்சர் ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு சைடு இருக்கும், அவங்களுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் டிசைட் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சர்ஸ் அவங்க ஒரு நாள்ல வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம், அவங்க எங்கெல்லாம் சேல்ஸ் பண்றோம், யார் வாங்குறாங்க, அவங்களுக்கு யார் பாதிப்பு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ எல்லாருமே போத் பீப்புளுக்கும் வந்து ஹியர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அவங்களுக்கு டியூ இன்டிமேஷன் வேணும். டியூ இன்டிமேஷன் வந்து அட்ரஸ் கொடுத்தா நோட்டீஸ் சென்ட் பண்றதுக்கு அதுக்கேற்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழி நோட்டீஸ் வரும். சோ அதனால ரெண்டு பேரோட அட்ரஸும் கண்டிப்பா இருக்கும்.
1: ஓகே, இப்போ காம்பன்சேஷன் அப்படின்றது மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கிடைக்குமா இல்ல ரெண்டு பேர் கிட்ட இருந்துமே கிடைக்குமா?
0: காம்பன்சேஷன் நம்ம வந்து ரெண்டு பேர் கிட்டே இருந்தா கிளைம் பண்ணுவோம், மேனுஃபேக்சரர் கிட்ட மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ணணும்னு கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இல்ல மூணு பேருமே சேர்ந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணலாம், இல்ல மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட மட்டும்தான் வேணும்ன்றதும் நம்ம கிளைம் பண்ணலாம். அது நம்மளோட டிஸ்கிரிஷன். ஏன்னா கடைக்காரங்க வந்து சொன்ன மாதிரி நான் கடையில வாங்கி வச்சிருப்பாங்க. பட் ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு லைபிலிட்டி நம்ம டிசைட் பண்றது எப்படின்னா, நான் கடையில போய் ப்ராடக்ட் வாங்குறோம், அவங்க அதை வச்சிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள யூஸ் பண்ண பிறகு எனக்கு ஸ்கின் அலர்ஜி வருது, இல்ல யூஸ் பண்ண பிறகு எனக்கு வேற ஏதாவது அலர்ஜி வருது, அந்த மாதிரி வந்தது. இல்ல இப்ப நான் ட்ரெஸ் வாங்குறோம், இட் இஸ் குட், நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி நான் வாங்குறோம், ஆனா ஒரு வாட்டி யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகல, நான் யூஸ் பண்ண பிறகு ஒரு வாஷ் பண்றேன், இல்ல ஏதாவது நான் வெளியில சும்மா மழையில வெளியில போறோம், அது நினைச்சதுக்கு அப்புறம் ஃபுல் கலர் மாறும், ஃபேட் ஆகும். சோ அதுல கடைக்காரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை, அவங்க ப்ராடக்ட் வாங்கி இருக்காங்க வித்திருக்கா அதுல நடந்திருக்கிறது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதுக்காக நான் இப்போ ஒரு 10 லட்சம் கிளைம் பண்றாங்கன்னா நான் கடைக்காரன் நீ 10 லட்சம் தரணும்னு நம்ம சொல்ல முடியும். சோ அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், டிஃபெக்டை பொறுத்ததுக்கு ஒரு ப்ராடக்டோட டிஃபெக்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருந்தா மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்கணும், அவங்க பேர்ல தான் நான் கிளைம் பண்ணணும். அதுக்காக அவங்கள வந்து கடைக்காரனே நான் பார்ட்டியா சேர்த்ததுனால அவங்களும் சேர்த்துதான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்த மாதிரி டிஃபெக்ட் வந்திருக்கு, எங்க டெஃபிஷியன்சி நடந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யாருக்கு அமௌண்ட் கொடுக்கணும் காம்பன்சேஷன் கொடுக்கணும் டிசிஷன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டாக்ஸி சர்வீஸ் பண்றோம், டாக்ஸி ஏஜென்சியில புக் பண்றோம், அந்த ஏஜென்சி பெரிய பெரிய ஏஜென்சிஸ் இருக்கு, நான் இப்ப நான் இங்க இருக்கோம் எனக்கு சென்னையில இருந்து வரதுக்கு புக் பண்ணிட்டு இருக்கோம். டாக்ஸியில வந்து அந்த வர வழியில வரும்போது டாக்ஸில மிஸ்டேக்ஸ் வருது, ஓகே, அந்த டாக்ஸி டிரைவரோட ஏதோ மிஸ்பிஹேவியர் இருந்தாலும் ஓகே, அது மீறி டாக்ஸி ஏஜென்சியோட மீறி வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் வந்துச்சு, அது டாக்ஸி ஏஜென்சிக்கு சம்பந்தம் இல்லை, அந்த டிரைவரோட ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரையும் கிளைம் பண்ணாலும் சம்பந்தமே இல்லை, டாக்ஸி ஏஜென்சிக்கு தெரியாத விஷயத்துக்காக நடந்ததுக்காக நம்ம அவங்கள கிளைம் பண்ண முடியாது இல்லை. அது மாதிரி தான் நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுதோ அதுக்கு யார் காரணமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனால் பார்ட்டிஸா சேர்க்க கூடாதுன்ற, ஏன்னா எதிர்பார்ட்டியா யாரை சேர்க்கணும் யாரு வந்து கிளைம் பண்ணணும்ன்றது வந்து கம்ப்ளைனோட விருப்பம் தான். பட் நம்ம கிளைம் பண்ற ப்ரேயர் வந்து அவங்க பேர்ல இருக்கிற நிவாரணம் நம்ம என்ன கேட்கறாங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் கோர்ட்டும் ஆர்டர் பண்ணுவோம். ஒருத்தவங்களை பார்ட்டியா சேர்த்ததுனால கோர்ட் அப்படியே அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டோம், அவங்களோட பேர்ல டெஃபிஷியன்சி நடந்திருக்கா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களான்றது கரெக்டா விசாரிச்சு எவிடன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர்.
1: ஓகே மேம், அண்ட் இப்போ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க சொல்லக்கூடிய விஷயம்,
0: பொதுமக்களா வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது, ஒரு கன்சியூமரா அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது என்ன பண்ணணும் எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது தெரியல. சோ பொதுமக்களா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, நீங்க ஜெனுவினா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற உங்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுதுன்னா நம்ம ஊர்ல அதுக்கேத்த மாதிரி சட்டங்கள் நிறைய இருக்கு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 என்றதே அதுக்காக கொண்டு வந்திருக்கிறது, அதனால எல்லா மக்களும் அது பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வாங்க
1: வழக்கறிஞர் அகிலா அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 2:16. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து.

0: 2:21 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சர்வ சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.
1: சூப்பர்னா, தேங்க்ஸ் சொன்னா, கிஸ் அடிச்சா.

Con tanta chula, que la perfecta, con tanta chula, que la de la

ஒழித்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து.

2:39 நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அவளுக்கென்று ஓர் மனம் என்ற திரைப்படத்திலிருந்து.

2:39 நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் என்ற திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

பேக் டு த ஷோ. காலத்தை வென்ற கானங்கள் நேரம் 2:43. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா,
6: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
8: என்ன சொல்றதுல
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: தினமும்
11: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி
1: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மதிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 3:02. இன்னைக்கு நேயர்களே, நம்ம மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்துடன் தொடர்புடைய முதுகு தண்டு சிதைவு நோய்கள் குறித்து தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இது குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்ம கூட இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் டாக்டர் எஸ் சஞ்சய் அவர்கள். டாக்டர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ இந்த முதுகு தண்டு சிதைவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுங்க டாக்டர்.
4: முதுகு தண்டு சிதைவு நோய், முதுகு தண்டுனா என்ன? முதுகு தண்டுங்கிறது வந்து எலும்பு மட்டும் கிடையாது, கழுத்திலிருந்து கீழே வரைக்கும் 33 எலும்பு வித் இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்னு சொல்லுவாங்க, ரெண்டு எலும்புக்கு நடுவில் ஒரு ஜவ்வு பகுதி இருக்கும், அதுதான் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. இந்த இரண்டு எலும்பே சேர்க்கறதுக்கு ஒரு ஜாயிண்ட், அந்த அசைகிறதுக்கு நீங்கள் குனியறதுக்கு நிம்முறதுக்கெலாம் அசைவு கொடுக்கறதுக்கு ஜாயிண்ட், உங்கள் நட்டு போல்ட் இருக்க மாதிரி ஜாயிண்ட், அது சுற்றி இருக்கிற மாதிரி ஹிஞ்சு மாதிரி உங்கள் கதவு டோரில் இருக்க மாதிரி, அதோட அந்த எலும்பு ஒவ்வொரு எலும்பு ஒவ்வொன்றுக்கு ஒன்று மேலே அடுக்கி இருக்கும். அந்த எலும்பு எதுவும் நகராமல் இருக்கிறதுக்கு இருக்கிறது லிகமெண்ட்ஸ், அந்த லிகமெண்ட்ங்கிறது தசை நாறு. இந்த இது சிஸ்டமில் வந்து அசைகிறதுக்கு, இந்த தசை வந்து உங்கள் எலும்பு வந்து அசைகிறதுக்கு உதவி பண்ணுறது வந்து மசில்ஸ். இந்த முதுகு தண்டுக்கு நடுவில் போகிறது தான் தண்டு நரம்பு, ஸ்பைனல் கார்ட், இது மொத்தமாக சேர்ந்தது தான் முதுகு தண்டு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து இந்த ஸ்பைன் டீஜென்ரேட்டிவ் டிசீஸ், முதுகு தண்டு தேய்மானம். இந்த எந்த ஒரு இந்த நான் சொன்ன இந்த 6-7 ஸ்ட்ரக்சர்ஸ் காரனாலையும் இந்த மாதிரி தேய்மானம் வரலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பைன் வந்து எப்படின்னா ஒரு கார் சஸ்பென்ஷன் மாதிரி, நீங்கள் கார் ஓட்டுறீங்க, இனிஷியலாக இருக்கும் ஓட்டும் போது உங்கள் காரை ஓட்டுறமாக இருக்கும், நாளாக தேய்மானம் ஏற்படும், அதாவது உங்கள் கார் சஸ்பென்ஷன் போனக்கு பிறகு ஆகும் குதிக்க ஆரம்பிக்கும். பைக் ஓட்டும் போது பைக் சஸ்பென்ஷன் போயிடுச்சுன்னா பைக்கோட அந்த மேடு பள்ளம் போகும்போது முதுகு வலி வரும். அதே தான் இந்த முதுகு தண்டு மாதிரியும், உங்களுக்கு என்ன அதிர்வு வந்தாலும் உங்கள் உடம்புல இருக்க என்ன அதிர்வு வந்தாலும் அந்த முதுகு தண்டோட ஜவ்வு வந்து எடுத்துக்கும். எப்போ அந்த ஜவ்வு வீக் ஆகுது, அந்த சிஸ்டம் இந்த 6 ஸ்ட்ரக்சரோட சிஸ்டமும் வீக் ஆகுதோ அப்போ தான் உங்களோட வீக் ஆகும், அப்போ தான் உங்களோட தேய்மானம் ஏற்படும், வேர் அண்ட் டேர் ஏற்படும், அப்போ தான் வந்து இது ஒரு வீக்னஸ் கொடுக்கும். ஸோ இது ஒரு டிசீஸான்னு கேட்டிங்கன்னா இது டிசீஸ் இல்லை, இது ஒரு ஏஜ் ரிலேட்டட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால வர டீஜெனரேட் ப்ராசஸ்.

0: இதான் கண்டிஷன்.
1: இப்போ ஏஜ் ரிலேட்டட்னு சொன்னீங்களா டாக்டர், அப்போ அது வந்து வயதானவங்களுக்கு தான் வருமா, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வராதா?
0: நம்ம லைஃப் ஸ்டைல் முன்னாடிலாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா எல்லாம் வயசானவங்க தான் வர மாதிரி இருந்தாங்க. நிறைய பேருக்கு வயசானவங்க வந்து ஏன்னா அவங்க எலும்பு வீக் ஆகும், பாடி வீக் ஆகுங்கனால வயசானவங்களுக்கு வரது அதிகமாக இருந்துச்சு. இப்போ நேற்று மண்டே ஓபிடி, இதில் வந்து ஒரு 130 பேஷண்ட் நான் பார்த்ததில் 50 ஸ்பைன் பேஷண்ட்ஸில் 15-20 பேர் வந்து 40 வயசு கம்மியாக இருக்காங்க. 25-40 வயசுக்கு இப்போது தேய்மானம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். முன்னாடிலாம் நம்ம அதிக நேரம் உட்கார மாட்டோம், அதிக நேரம் இப்போ ஒர்க் சேஞ்சஸே மாறி ஓடுவோம், வெயிட் தூக்கும், நடப்போம், இந்த மாதிரி வேலை பார்த்துருங்க. இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலே வேலை செய்கிறது, உட்காந்து இருக்கிறது, ஸ்விக்கி ஜொமேட்டோ உட்காந்து ஆர்டர் பண்ணுறது, ரொம்ப அசைவு இல்லாமல் இருக்கிறது, உடம்புக்கு அசைவு கொடுக்கறது கம்மியாயிருச்சு. அது யங்ஸ்டர்ஸ்ட்டு ரொம்ப கம்மியாயிருச்சு.
1: இப்போ அந்த உடம்புக்கு அசைவு கொடுக்காதது மட்டும்தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா இந்த முதுகு தேய்மானம் வர்றதுக்கு?
0: வேற காரணம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனிக்கல் சேஞ்ச், அது மரபியலவே இப்போ என்னோட எலும்பு தேய்மானம் நார்மலாக எலும்பு வந்து வீக்காக இருக்குது, சில சிஸ்டமிக் டிசீஸ்லாம் இருக்கும், அது வந்து ஒரு 5-10% தான் அந்த மாதிரி கண்டிஷன் வர்றது. மீதி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு 90% வந்து நார்மலாக இருக்க எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணம் வந்து போஸ்டர், ஒழுங்கு நேரம் பாடி உட்கார முடியாமல் இருக்கிறது காமனாக வர ரீசன்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃபுட்டும் சொல்லிடுறாங்க இல்லையா, ஊட்டச்சத்து தொடர்புடைய குறைபாடு தான் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தேய்மானம் வராமல் இருக்க?
0: எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் அந்த சொன்ன அந்த எலும்பு உள்ள இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்கு, ஜாயிண்ட்டு, லிகமெண்ட், தசை, தசை நார், உடம்பு தசை எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, 3 பொருள் தேவைப்படும். ஒன்று வந்து கால்சியம், இன்னொன்று விட்டமின், இன்னொன்று ப்ரோட்டீன். இந்த கால்சியம் எங்கே எடுத்துக்கணுன்னா கால்சியம் மீன், பால், முட்டை இதெல்லாம் கால்சியம் ரிச் அதிகமாக இருக்கும். விட்டமின் வந்து நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ், லெமன் ஜூஸ், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், கூஸ்பெரிஸ், நெல்லிக்காய் இதெல்லாம் இருக்கிறதுல விட்டமின் சி அதிகமாக இருக்கும். மீதி எடுத்துல ப்ரோட்டீன், முட்டை, பால், மீன் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த தசைக்குரிய தசைக்கு வந்து ப்ரோட்டீனும் சரி, எலும்புக்குரிய கால்சியமும் சரி, உள்ளே இருக்க தசை நாருக்கு விட்டமினும் சரி ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தி கண்ட்ரோலாக வச்சுக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த பழக்க வழக்கங்கள் சொன்னீங்களே, உட்கார போஸ்டர் அந்த மாதிரி, ஸோ இது தவிர்த்து வேற ஏதாவது காரணம் இருக்கா இந்த மாதிரி வர்றதுக்கு? இப்போ வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, செய்யற வேலையின் மூலமா சொல்றீங்க, அதாவது வீட்டிலேயே இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம், இது தவிர்த்து வேற எந்தெந்த மாதிரியான வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த முதுகு தேய்மானம் வந்து அதிகமா வருது?
0: அதிகமா பாத்தீங்கன்னா இந்த கார் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க இவங்க, எந்த வேலையெல்லாம் வெயிட் அதிகமாக தூக்குற மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. இப்போ லாங் டிரைவ், டாக்ஸி டிரைவர்ஸ், பைக் ஓட்டுறவங்க, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் இங்கேருந்து வேலைக்காக நான் போயிட்டு வரேன், இங்கேருந்து நான் டிரைவ் பண்ணிட்டு நான் வரேன், அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு இந்த பெயின் வருது, இந்த இந்த கண்டிஷன் வருது தேய்மானம். இப்போ இதுதான் இதனால தான் வருதான்னு கேட்டால், இது ஒரு ஸ்பீடப் தான் பண்ணுது, இது வந்து இதுதான் டேரெக்டாக காஸ் பண்ணுறது இல்லை, ஸ்பீடப் தான் பண்ணுறது. இது உங்கள் பாடியை வீக் ஆகுது, ஸ்ட்ரெயின் கொடுக்குது. ஆக்சுவலி உங்கள் முதுகெலும்புக்கு ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்குது. முதுகெலும்புன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்பைனுக்கு வந்து ஒரு எஸ் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ சர்விக்கல் லார்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, சி ஷேப்பில் இருக்கும் கழுத்து. முதுகு தண்டு தொராசிக் நடுப்பகுதி முதுகு வந்து

0: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்துடன் தொடர்புடைய முதுகு தண்டு சிதைவு நோய்கள் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் இதற்கான ஆன்சர் பண்றதுக்காக நம்ம கூட வந்து உங்களுக்காகவே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையோட எலும்பியல் துறை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் டாக்டர் எஸ் சஞ்சய் அவர்கள் இருக்காங்க. சோ நீங்க அவங்க கூட பேசி உங்களோட முதுகு தண்டு சிதைவு நோயோ அல்லது உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் குறித்தோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிப்பினையும் சேர்த்து டயல் பண்ணலாம். இப்போ நம்ம டாக்டர் கிட்ட வந்து தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க டாக்டர், அந்த கார் டிரைவர்ஸ் அந்த மாதிரி அதோட விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்றீங்களா?
1: கார் டிரைவர்ஸ் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, நடக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து ரொம்ப நேரம் படுத்திருக்கீங்க, படுக்கிறதுனால இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறனால இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துருக்கனால எதில் வந்து முதுகு தண்டுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான அழுத்தம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க
0: ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போதும் எனக்கு வலி வருது, ரொம்ப நேரம் நிற்கும் போதும் வலியுது, படுக்கும்போது அந்த அளவுக்கு எதுவும் தெரியல.
1: படுக்கும்போது இல்லை, காமனாக பார்த்தீங்கன்னா முதுகெலும்புக்கு அதிக ப்ரெஷர் ஏற்படுறது இடம் வந்து உட்காரனால தான். இப்போ நீங்க முன்னாடி இருந்ததோட இப்போ

0: நடக்கிறவங்களை தான் அதிகமாக. இப்போ ஒர்க் உட்காந்தே வேலை செய்கிற அதிகம் வேலை அதிகமாகிடுச்சு. இப்போ ரொம்ப நேரம், இப்போ நீங்களே ஒரு ஆர்ஜேவாக எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஷிஃப்ட்டில் உட்காந்துருக்கீங்க? ஆனால் எந்த போர்ஷனில் உட்காந்துருக்கீங்க எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் வருவீங்க இன்றைக்கி ஆர்ஜே, இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி இந்த சாங்ஸ் போடணும், இந்த இந்த இதை அப்ளை பண்ணணும், இன்றைக்கி இந்த பாட்டெலாம் போடணும், என் ஒர்க் இன்றைக்கி முடிக்கணும்,
1: என் ஷிஃப்ட் அப்படியே அந்த டான்ஸ் பண்ணி பண்ணணும், ஸ்லோ சாங்ஸ் போஷர்
0: கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் முடிச்சு நைட்டு போகும்போது வேலை அதிகமாக இருந்துச்சு, டயர்டாக இருக்குது, வேலை ரொம்ப பழுவாக இருக்குதுன்னு தான் யோசிப்பே தவிர, எப்படி உட்காந்திங்க, என்ன போர்ஷனில் உட்காந்து யோசிக்க மாட்டீங்க. ஸோ இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கலாம்.
1: ஸோ உட்கார்றது வந்து மெயின் காஸ், இந்த மாதிரி வந்து நோய் வருதுக்கு. ஓகே, டாக்டர் கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அண்ட் சாங் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சிஎன்ஜி ரெக்கி கிட்ட சிவாரதோட சிட்ட

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இன்னைக்கு மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்துடன் தொடர்புடைய முதுகு தண்டு சிதைவு நோய் குறித்து தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கான விளக்கம் அளிக்க இருக்காங்க இங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் டாக்டர் எஸ் சஞ்சய் அவர்கள். சோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சார் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், இப்ப நம்ம அந்த முதுகு வலியோட மத்த திங்ஸ் எல்லாமே பேசிட்டு இருந்தோம். எனக்கு என்ன டவுட்னா, இது எப்படி சாதாரண முதுகு வலியும் வருது இல்லையா, இந்த முதுகு தண்டுவடம் தேய்ந்த வலிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன? எப்ப பேஷண்ட் வந்து உங்களை பாக்கணும்?
2: உங்களுக்கு முதல்ல எப்படி ஓபிடிக்கு வர பேஷண்ட்ஸ் இல்ல ஜென்ரலா என்ன கண்டிஷனோட வருவாங்கன்னா,
1: டாக்டர் காலர் ஒருத்தவங்க வராங்க பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். டாக்டர் பேசுறீங்களா? வணக்கம், யார் பேசுறீங்க? மணி சார் சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார்.
2: ஓகே,
3: அது டாக்டர் காமிச்சதுக்கு L4-L5 ப்ராப்ளம்.
2: ஓகே,
3: அதனால அந்த லும்பார் பெல்ட் போடுங்க.
2: ஓகே, முதுகு வலி இருக்கு உங்களுக்கு? நாலஞ்சு வருஷமா இருக்குங்களா? உங்களுக்கு எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தாங்களா, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்தாங்களா?
3: பார்த்துட்டு
2: என்ன சொன்னாங்க? ஓகே ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு முதுகு வந்து ஜவ்வு வந்து பிஐவிடின்பாங்க, ஜவ் வந்து விலகி இருக்கலாம். உங்க முதுகு தண்டந்து ஜவ்வு விலகி உங்க நரம்பு அழுத்திட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கால் இழுக்கிற மாதிரி இல்லை கால் வலி ஏதாவது இருக்கா, இல்லை முதுகு வலி மட்டும்தான் இருக்கா?
1: இல்ல, உங்களுக்கு கால் வலி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர்.
3: கால் கால் வலி இருக்கு சார், லைட்டா மர்த்த மாதிரி இருக்கு.
2: கால் ஏதாவது ஷாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வலி இருக்கா, கரண்ட் அடிக்கிற மாதிரி இல்ல அழுத்துற மாதிரி உங்களுக்கு வலி இருக்கா கணுக்கால இருந்து?
1: இல்ல, கணுக்கால்ல உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கான்னு கேக்குறாங்க டாக்டர்.
3: கணுக்கால்ல மர்த்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான்.
2: ஓகே, உங்களுக்கு என்னென்னா ஜவ் வந்து உங்கள் நரம்பு அழுத்திட்டு இருக்கும், அந்த நரம்பு அழுத்துறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஒன்று, நீங்கள் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி எதுவும் சொல்லிக் கொடுத்தாங்களா உங்களுக்கு? முதுகு தண்டை நேராக வைக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா?
1: உங்களுக்கு எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க டாக்டர்.
3: என்ன மேடம்?
1: எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா?

0: அவங்களுக்கு அது பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கு வலி குறையற மாதிரி இருந்துச்சா இல்லாட்டி கேட்கலையா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு வலி ரொம்ப நாளாக வலி இருக்குது, பயிற்சி பண்ணி வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்ட ஜவ்வம் வந்து ஜவ்வம் மட்டும் வந்து அகற்ற மாதிரி இருக்கும், ஜவ்வம் மட்டும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஜவ்வு வந்து உங்கள் நரம்ப அழுத்துதோ அந்த ஜவ்வம் மட்டும் அகற்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வலி இருக்காது.
1: டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது முதுகு வலியோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன, எப்போ வந்து உங்களை அவங்க பார்க்கலாம்?
0: முதுகுலி உங்களுக்கு வந்து பேஷண்ட் அதிகமாக வந்து இந்த கழுத்து வலி, எனக்கு ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு சும்மா ஒரு கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு மாத்திரை போட்டு எனக்கு வலி இருக்குது, நான் என்ன பயிற்சி பண்ணாலும் எனக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், இல்லை முதுகு வலி அதிகமாக இருந்தாலும், இல்லை காலையில் எனக்கு எந்திரிக்கும் போது எனக்கு கையெல்லாம் மறுத்து போகுது, இல்லை எனக்கு வந்து காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு இந்த கை வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, இல்லை கை வந்து சுருன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை காலில் வந்து நான் நடக்கிறேன் உட்காந்துருப்பேன் வேலை செய்கிறேன், வேலை செய்யும் போது எனக்கு வந்து கணுக்காலேருந்து கீழேருந்து எனக்கு முதுகு தண்டுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வயர் பாஸ் ஆகிற கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி எனக்கு வலிக்குது, அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும், இல்லை எனக்கு மறுத்து போகிற மாதிரி ஒரு மரமரப்பு இருக்க மாதிரி இருக்குது அப்படி இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கணும். நீங்கள் இதான் இனிஷியல் சிம்டம்ஸாக இருக்கும்.
1: இப்போ சொன்னார் இல்லை டாக்டர், இப்போ பேசினவர் கூட அந்த டிஸ்கை பற்றி பேசியிருந்தார், அதாவது டிஸ்க் ஏதோ நகர்ந்துச்சுக்கா குறித்து நினைக்கிறேன். அந்த சயாட்டிக்கான என்ன டாக்டர், முதுகு தண்டு சிதைவும் ஒன்று தானா?
0: சயாட்டிக்கா வந்து அது முதுகு தண்டு சிதைவோட ஒரு கண்டிஷன் தான். சயாட்டிக்காங்கிறது வந்து ஒரு சயாட்டிக், அதாவது அந்த உங்களோட இடுப்பில் இருந்து காலுக்கு சப்ளை ஆகிற நரம்பு பேர் சயாட்டிக் நர்வ். அந்த நர்வ் வந்து எப்போ இரிட்டேட் ஆகுது, எப்போ வந்து ப்ரெஷர் இருக்குது, அந்த நரம்பு அழுத்தம்
1: ஏற்பட்டுச்சுன்னா
0: அந்த அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ஷோ ஹலோ டாக்டர். நேரம் 3:26 இன்னைக்கு டாக்டர் சஞ்சய் அவர்களுடன் தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து முதுகுத்தண்டு சிதைவு நோய்கள் குறித்து தான் வந்து சார் நமக்கு விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேரம் இருக்காங்க, யாரு எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்,
0: பேசுங்கம்மா.
2: நான் அகிலா, பாண்டில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: ஒண்ணு இல்ல சார், எனக்கு வந்து லும்பார் ஸ்பான்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அதாவது L3-L4 உங்களுக்கு வந்து சிதைவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக எனக்கு வந்து பிசியோதெரபி பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சரியாச்சுன்னு விட்டுட்டேன். எக்ஸசைஸ் மட்டும் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப திரும்பியும் அந்த ஒரு கால மட்டும் நல்லா அந்த பெயின் ரேடியேட் ஆகுது சார். சுத்தமா நிக்க முடியல, மரத்து போற மாதிரி திருப்பி ஃபீல் ஆகுது.
1: எந்த காலமா? ஒரு ஒரு கால்னா உங்களுக்கு தொட வரைக்கும் இருக்கா, இல்லாட்டி கால் கணுக்கால் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது?
2: ஃபுல்லாவே கீழே பாதம் வரைக்கும் இருக்கு சார்.
1: பாதம் வரைக்கும் இருக்கா? ஓகே ஓகே. இது எவ்வளவு நாள் இருக்கு உங்களுக்கு? இதுதான் மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு வலி குறையுது, அதாவது உங்களுக்கு வந்து 2-3 உங்களுக்கு வரி கூடுதா, நாளாக வலி கூடிட்டு இருக்கா, இல்ல அப்படியே இருக்கா, இல்ல குறையுதுங்களா?
2: என்னால ஒரு 2 நிமிஷம் கூட நிக்க முடியல சார். முன்னாடி கொஞ்சம் என்னால நான் நடந்துட்டே இருந்தா வலி தெரியாது,
1: நின்றுட்டே
2: இருந்தாதான் வலி தெரியும். ஒரு 10 மினிட்ஸ் மேல ஒரே இடத்துல நிக்க முடியல. சரி, நடந்து போயிட்டு வருவேன். இப்போ வந்து 2 மினிட்ஸ் கூட என்னால நிக்க முடியல.
1: ஓகே, மோஸ்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க.
2: பெயின் ரொம்ப இருக்கு, அப்படியே மறுத்து போயிடுது.
1: ஓகே, உங்களுக்கு உங்களோட 2 முதுகுத்தண்டு இருக்கு டிஸ்க் பல்ஜ் வந்து உங்களுக்கு வந்து நரம்பு வந்து அழுத்திட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா, அழுத்திட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஏதாவது வேலை செய்யும் உங்களுக்கு வேலை செய்யும் போது உங்களுக்கு வலி எடுக்குதா, இல்லை சும்மா படுத்திருக்கும் போதே உங்களுக்கு வலி எடுக்கிற மாதிரி தான் இருக்கா?
2: ஒரு சில சமயம் படுத்திருக்கும் போது அந்த போஸ்டர் கரெக்டா திருப்பி படுக்கும் போது எந்த கால் வலிக்குதோ அந்த கால் பக்கம் படுக்கும் போது ஒரு சில சமயம் வலிக்குது. அப்புறம் காலை மடக்கி நம்ம அந்த குறுக்கா படுத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படுத்தா பெயின் குறையுது.
1: உங்களுக்கு அதான் உங்களுக்கு வந்து நரம்பு ஜவ் வந்து நரம்பு அழுத்திட்டு இருக்கும். மோஸ்ட்டாக உங்களுக்கு டிஸ்க் பல்ச்சில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கும், இதான் உங்கள் கண்டிஷனாக இருக்கும். சில நேரம்னா முதுகு தண்டை வந்து விலகும், அந்த மாதிரி கண்டிஷன் உங்களுக்கு இல்லை. நரம்பு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்க் வந்து அழுத்திட்டு இருக்கும். இது இன்னும் நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணி ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி குறையுதான்னு பாருங்கள். வலி அப்படியே இருக்குது இல்லை வலி குறையுதுன்னா பிரச்சனை கிடையாது, சர்ஜரி தேவை கிடையாது. இல்லை எனக்கு பயிற்சி பண்ணும் போது எனக்கு வலி அதிகமாகுது, கண்ட்ரோல் இல்லாமல் எனக்கு ரொம்ப வலி கூட்டிகிட்டு தான் இருக்குது, நரம்பு கால் இழுக்குது, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சோர்வாக நெஞ்ச மாதிரி இருக்கா, உங்களுக்கு கால் ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த நம்னஸ் அதாவது மரத்து போகிற மாதிரி, இல்லை உங்களுக்கு வந்து இந்த கட்டை விரல் கால் விரல் அசைக்க முடியல, எனக்கு வீக்காக இருக்குது, நான் ரொம்ப கொஞ்சம்

0: நடந்தோடனே இருக்கு, இந்த வீக்கா இருக்கு, நடக்க முடியல, அப்படியே ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு உங்களுக்கு ஏதாவது?
1: அப்படி வீக்கமெல்லாம் இல்ல சார், ஆனா நம்பர்ஸ்
0: வீக்கா
1: இருக்கு,
0: வீக்கா
1: மறந்து போறது இருக்கு. வீக்கம் இல்ல சார்,
0: வீக்கம் இல்ல, வீக்கா வீக்கா இருக்கா உங்களுக்கு, சோர்வா இருக்கா உங்களுக்கு?
1: ஆமா சார், ஒரு சில சமயம் இப்ப மார்னிங் எல்லாம் ஏஞ்சி வந்தோம்னா அப்படியே இடுப்புக்கு கீழே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு மாதிரி வெலவெலன்னு இருக்க மாதிரி இருக்கு இடுப்புக்கு கீழே மட்டும்.
0: ஓகே, இது இது கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு மேலே உங்களால் பெயின் இருக்குது, பயிற்சி பண்ணியும் பெயின் இருக்குது, சரி வரல அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ஜரினாலும் இது வந்து மோஸ்ட்டாக 2 எலும்பு சேர்க்குற மாதிரி இருக்காது, அந்த உங்களோட காரணக்கர்த்தா உங்களோட டிஸ்க் எது உங்களை நரம்பு அழுத்துதோ அதை மட்டும் சின்னதாக ஒரு மினி ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே சார்,
0: சரிங்களா?
1: ஓகே சார்,
0: ஓகே ஓகே,
2: தேங்க்யூ.
1: ஓகே, தேங்க்யூ சார்.
2: டாக்டர், இன்னைக்கு காலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சியாட்டிகா பத்தி தான் சொல்லிருக்காங்க. நீங்க அது ஒரு சியாட்டிகா நரம்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது அதனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் டாக்டர்? ஏதோ டிஸ்க் எல்லாம் சொன்னாங்க, நமக்கு அதை பத்தி தெரியல.
0: சியாட்டிகாங்கிறது ஒரு சிம்டம் ஆக்சுவலி. உங்களுக்கு வந்து கால் வந்து உங்களுக்கு நரம்பு, இப்போ ஒரு நரம்பு ஒரு அமைதியா இருக்க நரம்பு தூண்டுறனாலே உங்களுக்கு வலி வரும். சும்மா லைட்டாக ஒரு நரம்பு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்ட்ரக்சர், அதை லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணாலோ உள்ள இருக்க ஃபேசிகுலஸில் லைட்டாக ஒரு ஸ்டிமுலேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது உங்களுக்கு பெயின் ஸ்ப்ரெட் ஆகும், பெயின் இருக்கும். ஏன்னா அதில் இருக்க அந்த கெமிக்கல்ஸ், கீமோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது உங்களுக்கு பெயின் கொடுக்கும்.
2: ஓகே, ஸோ வராங்க டாக்டர், பேசி தொடரலாம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். செல்வந்தி யார் சார்?
1: சார், நான் நெய்வேலி கிழக்கு ஒன்றிய மருத்துவ இப்போ சரணுமா?
0: ஓகே சார், டாக்டர் சஞ்சய் சார் இருக்காங்க, நீங்க உங்களோட டவுட்டை கேட்கலாம்.
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: டாக்டர் சார், பாத்தீங்கன்னா எனக்கு 48 வயசு ஆகுது.
2: சரி,
1: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க வந்து 40 ஆண்டு காலமா இந்த டைலரிங் வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
2: ஓகே.
1: ஆமா, இடைவிடாது பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சில சமயங்கள்ல வந்து எங்களுக்கு இந்த ஒரு டைம்ல பேக் பெயின் வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி நீடிக்கும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் ஆட்டோமேட்டிக் சரியாயிடும். அது சம்பந்தமா நாங்க இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனதில்லை. வேற ஒரு எந்த ஒரு நோய்க்காகவும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனது ரொம்ப இல்ல ஆஸ்பத்திரி போனது கிடையாது. மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டது கிடையாது.
2: சரிங்க.
1: திரும்ப பின்னாடி எங்களுக்கு வந்து அந்த அந்த பேக் பெயின் தொல்லை வருமா?
2: எவ்வளோ நேரம் இருப்பீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் என்ன சொன்னீங்க? டெய்லரிங் பண்ணுறீங்களா? என்ன சொன்னீங்க? எம்ப்ராய்டரி என்ன பண்ணீங்க? என்ன சொல்கிறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்கன்னு
0: சொன்னீங்க?
2: டெய்லராக இருக்கீங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உட்காந்து வேலை செய்வீங்க ஆக்சுவலி?
1: ஆமாம், காலையில் 7 மணிக்கு உட்காந்துன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம்.
2: ஓகே. உங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்துறதுனால இந்த உங்களோட முதுகில் வந்து மொத்த அழுத்தமும் அதில் ஏற்படும். முதுகில் எலும்பில் ஏற்பட அது நடுவில் இருக்க அந்த ஸ்பைனல் கார்டு அதில் போய் உங்களோட கம்ப்ரெஷன் ஏற்படும். அது நரம்பு அழுத்தம், அதனால உங்களுக்கு வலி வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு இல்லை 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு ரூம்லேயோ இல்லை 10 நிமிஷம் கீழே ஃப்ளாட்டாக படுங்க. ஒரு கை கால் நீட்டி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி எந்த உட்காருங்க. நீங்கள் தொடர்ந்து அழுத்தி கொடுத்துட்டே இருக்க உங்களோட அழுத்தம் ஏற்பட உங்கள் நரம்பு அழுத்திட்டே இருக்கும். அழுத்தழுத்த இன்னுமே பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். முதுகுவலியை முதல் இனிஷியலாக முதுகுவலி மாதிரி ஸ்டார்ட் ஆகும், போக போக நரம்பு பாதிக்கும்.
0: ஸோ அதனால டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க நடுவுல ஓய்வு எடுத்துக்கோங்க சார்.
1: ஏன்னா
0: ஏஜ் ஆக ஆக தான் வரும்னு சொல்றாங்கல்ல, அதனால நீங்க வந்து இப்ப இல்லைனாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். அது வரும்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க அதை பாத்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே டாக்டர், அந்த சியாட்டிகா நோய் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்மளும் பேசவே முடியல. அடுத்தது காலேஜ் வந்துட்டே இருக்காங்க.
2: இது ஆக்சுவலி இந்த ஓபிடியில் யூஸ்வலாக காமனாக வர பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் கேட்ட அந்த யூஸ்வலாக நான் டிரைவர்ஸ் பற்றி சொல்லிருந்தேன். ரொம்ப நேரம் லாங் டிரைவ் பண்ணுறாங்க, அதனால் ரொம்ப உட்காடுறாங்கன்னு. நம்ம பாப்புலேஷன் அதிகமாக நான் பாண்டிச்சேரியில் இங்கே பார்த்ததில்ல, அதிகமாக டெய்லர்ஸ் இந்த டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க. என்னோடய ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அவங்களோட சிஸ்டர் கூட அவங்க டெய்லரிங் தான். அவங்க வந்து அதிகமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏன் காரணம் அதிகமாக அந்த போஷர் தான். டெய்லரிங்கில் உட்காந்து போஷர் பார்த்தீங்கன்னா நீ எல்போ ஹிப் ஃப்ளெக்ஸ் அதிகமாகும். நீங்கள் ஹிப் ஃப்ளெக்ஷன் ஆகி நீ ஃப்ளெக்ஷன் ஆகும்போது உங்களோட சயாட்டிக் நர்வ் இடுப்புலேருந்து கீழே வரும்போது அதோட இடுப்பு எலும்புக்கு உள்ள நோக்கி உள்ளே வந்து வெளியே வந்து உள்ளே வரும். இதுதான் உள் வந்து வெளியே வந்து உள்ளே வரும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பில்

0: நீங்கள் இழுக்க உட்கார பொசிஷனில் நீங்கள் அதிகமாக ஃப்ளெக்ஸ் பண்ணி உட்காரும் போது அந்த நரம்பு இழுக்கும். ஆக்சுவலி நரம்பு கட் ஆகாது, நரம்பு அழுத்தாது, நரம்பு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் இழுத்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இழுக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஒவ்வொருதும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபேசிக்லஸ், ஒரு எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டுக்குள்ளே குட்டி குட்டி நார் இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ இழுக்க இழுக்குன்னாங்கன்னா ரப்பர் பேண்டு அந்து போகாது, ஆனால் உள்ளே இருக்க நாருக்கு அழுத்தம் ஏற்படும். சின்ன சின்ன நாருக்கெல்லாம் வந்து மைக்ரோ இன்ஜுரின்னு வரும், சின்ன சின்ன நாருக்கெல்லாம் கட் ஆகும். அப்போம் போது தான் உங்களுக்கு வந்து அந்த நர்வ் சப்ளை கம்மியாகும் போது உங்களுக்கு அந்த பெயின் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அதிகமாக அந்த அதிகமாக உட்காடுறவங்க அதிகமாக அழுத்தம் கொடுக்கும். அதுவும் இந்த ஃப்ளெக்ஸ்டு பொசிஷன், நீ ஃப்ளெக்ஷனில் அதிகமாக உட்காடுறவங்களுக்கு, சாரி ஹிப் ஃப்ளெக்ஷன் அதிகமாக உட்காறவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்
1: குணப்படுத்தலாமா இல்லை அறுவை சிகிச்சை தானே டாக்டர்? இப்போ நீங்கள்
0: இப்போ ஆமாம் இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க அதிக நேரம் முத காலர் பேசினவங்க வந்து அதிக நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணி பல வருஷம் எக்ஸசைஸ் பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு வலி குறையல, எனக்கு வந்து என்ன சின்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் வேலை செஞ்சாலே எனக்கு வந்து நரம்பு அழுத்த இழுக்கிறது, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஃபிசியோதெரப்பி பண்ணியுமே அவங்க மசில் ஸ்ட்ரென்த் ஆகும்போது நம்ம டேட்டா சர்ஜரி போவோம். இப்போது ஒரு சர்ஜனோட வேலை என்னென்னா அதிகமாக சர்ஜரியை தவிர்க்கிறது தான், எந்தளவுக்கு ஒரு உடம்புல இயற்கை இயற்கையாக வச்சுக்கிறது தான், அதிகமாக கத்திப்படாமல் தவிர்க்கிட்டு எவ்வளோ எந்தளவுக்கு கத்திப்படாமல் சரி பண்ணுறமோ சரி பண்ணணும். அதுக்கு மேலே கை மீறி நமக்கு போகும்போது தான் அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் ஒரு சர்ஜனோட வேலை. யூஸ்வலாக இந்த ஸ்பைன் நீங்கள் கேட்டிங்களே எல்லா இந்த எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவைன்னு கேட்டால் 100 to 100 ஒரு 90% சர்ஜரி தேவை கிடையாது. ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் 90% சர்ஜரி தேவை கிடையாது. ஜஸ்ட் ஃபிசியோதெரப்பி, அன்றாட பண்ணுற எக்ஸசைஸ், உடல் பயிற்சி, ப்ளஸ் இந்த உங்களோட ரொட்டீன் செடென்டரி லைஃப் ஸ்டைல், உங்களோட பொசிஷன் பண்ணுற உங்களை பாடி பொசிஷன் பண்ணுறது, உங்களோட நீங்கள் உங்களோட ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, உடல் பயிற்சி, அன்றாட வேலை செய்கிறது, வெயிட் அதிகமாக தூக்காமல் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வந்து நம்மளே
1: குறைச்சிக்கலாம்.
0: இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், ஆக்சுவலி ஒரு பேஷண்ட் ஒருத்தர், ரெண்டு மாதமாக எனக்கு வந்து வலி இருந்துட்டு தான் இருக்குது, சரி வரல, என்ன பண்ணுறார், சரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு 2 வாரம் இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கள், இந்த மாத்திரை மருந்து சாப்பிடுங்க, இந்த மாத்திரலாம் கொடுத்தீங்கன்னா நரம்பு அழுத்த நரம்பு இழுக்கிறதான் கம்மியாகும், பயிற்சி பண்ணப்பண்ண சரியாகும்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். பண்ணிட்டு வந்திருக்காரு, 2 வாரம் 3 வாரம் பண்ணியிருக்காரு. சார் பண்ணிட்டுருந்தேன் சார், ஆனால் பண்ணியுமே எனக்கு வந்து இப்போ எனக்கு வலி குறையல அப்படின்னா, சரி ஓகே வலி பயிற்சியில் ஏதாவது இருக்கா என்னன்னு பார்த்தா, அவர் ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும்போது பார்த்தா, இல்லை சார் நான் டெய்லி டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், இன்னும் நான் வந்து தொடர்ந்து வேலை போயிட்டே தான் இருக்கேன், கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் சார் ஃபேமிலிக்காக நான் ஓடணுன்ற, ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுங்க, உங்கள் உடம்பு முக்கியம், ஃபேமிலிக்காக தான் ஓடுறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு டெய்லி ஒரு ஓட்டுறதில் ஒரு டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷங்கள் கணக்கில் ரெஸ்ட் எடுங்க, அந்த ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களோட லைஃப் லாங் நீங்கள் இன்னும் தொடர்ந்து ஓட்டுறதுக்கு அதிகமாக இருக்குது, ஒர்க் பண்ணலாம்.
1: டெய்லியுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், ஏன்னா சில பேர் வந்து இப்போ முதுகுவலி வந்துட்டாலே பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, அன்றாட வாழ்க்கையில் ஓய்வே
0: தேவை. அன்றாட இப்போ நீங்கள் சைக்கிள் நான் புதுசாக பார்த்துக்கணும், நான் ஒரு முதுகுலி வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வச்சுக்கோங்க, சைக்கிள் நான் வந்து புதுசாக நான் பார்த்துக்கணும், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த சைக்கிளை நான் டெய்லி எனக்கு ஓடணும்னு ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சைக்கிள் செயின் துருப்பிடிக்கும், சைக்கிள் செயின் வீணாகும். இல்லை நான் சைக்கிள் நான் வந்து என்ன பத்திரமா நான் உடம்பு பத்திரமா பார்த்துக்கிறேன், பெட் ரெஸ்ட்லேயே நான் வச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைக்கிளை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஓடாமல் ஓடாத சைக்கிளும் சைக்கிள் செயின் துருப்பிடிக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் உடம்பு ஓடணும், ஓட்டணும், ஒரு அளவாக ஓட்டணும், சர்வீஸ் பண்ணுற மாதிரி அளவாக ஓட்டணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும்னா இமீடியட்டா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு நேயர் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: சொல்லுங்க தனலட்சுமி. டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்கணுமோ கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார். இப்போ எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் சுகர் இருக்கு.
1: ஓகே.
2: இப்போ அதனால கால் வந்து ஃபுல்லாவே மறுத்து போன மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்குது. ரொம்ப
1: எரிச்சலா இருக்கு அந்த மாதிரி இருக்குங்களா? ஓகே, சரிங்க. இதுக்கு வந்து இது வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது இதுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்பைனல் டீஜெனரேட் டிசீஸ்க்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து டயபெட்டிக் நியூரோபதி. உங்களோட நரம்புக்கு, அதாவது நரம்பு வந்து வீக்காக இருக்குது. ஏன் வீக்காக இருக்குன்னா உங்களுக்கு அதோட குளுக்கோஸ் சத்து குறைபாடு நரம்புக்கு கம்மியாக, அதாவது உங்கள் ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் அதிகமாக இருக்கே தவிர ரத்தத்தில் இருந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் நரம்புக்கு போகலை, போகிறது கம்மியாக இருக்குது.

0: இது வந்து டயபெட்டிக் நியூரோபதி. உங்களோட நரம்புக்கு, அதாவது நரம்பு வந்து வீக்காக இருக்குது. ஏன் வீக்காக இருக்குன்னா, உங்களுக்கு அதோட குளுக்கோஸ் சத்து சத்து குறைபாடு நரம்புக்கு கம்மியாக, அதாவது உங்கள் ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் அதிகமாக இருக்கே தவிர ரத்தத்தில் இருந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் நரம்புக்கு போகலை, போகிறது கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு சரியாயிரும். வேறு எதுக்கு இதுக்கு இந்த மற்ற பயிற்சியோ ஆப்ரேஷனோ எதுவும் கிடையாது. நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே இது சரியாயிரும்.
1: சரிங்க சார்,
0: சரிங்கம்மா, தேங்க்யூம்மா.
2: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி முதுகுவலி வந்தவுடனே டாக்டர் எப்போ வந்து பார்க்கணும், இது எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க. எந்த டைமில் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் டாக்டர், இந்த முதுகுவலிக்கு அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு?
0: ஆக்சுவலாக இப்போது ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஆக்சுவலி எம்ஆர்ஐ ஈஸியாக ஸ்கேன் சென்டர் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டெலாம் போயிட்டீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாலே 3 to 4 months மேலாகும். ஆனால் இங்கேயே வந்து ஈஸியாக ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்கேன் இருக்குது, நினச்சா எடுப்போம். இப்போது இந்த எம்ஆர்ஐ, இப்போது சொல்லப்போனால் சிடி எம்ஆர்ஐ மோகங்கிறது வந்து பேஷண்ட்டுக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ எக்ஸ்ரேல தாண்டி நான் டேட்டா எம்ஆர்ஐ எடுத்து, எம்ஆர்ஐங்கிறது ஃபேன்சி டேம் மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் எடுத்துக்கிறேன், எம்ஆர்ஐ எடுத்தால் தெரிஞ்சிடும், எம்ஆர்ஐ எடுத்துலாம் தெரியணும், எல்லாமே தெரியும் தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எம்ஆர்ஐ
2: தேவையில்லை,
0: எல்லாருக்கும் தேவையில்லை. ஒரு 100 ஒரு 95% எம்ஆர்ஐ தேவையில்லை. எப்போ எம்ஆர்ஐ தேவைன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு வந்து கால், எனக்கு வந்து பின்னாடி முதுகு வலி வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் நம்ம செகண்ட் காலர் சொன்னாங்க, எனக்கு நான் பயிற்சி பண்ணேன் சார், பயிற்சி எனக்கு வந்து டெய்லர் கூட அவங்க சொன்னாங்க, சார் டெய்லர் சாரும் சொன்னாங்க, அவங்க பயிற்சி பண்ணுறேன், பயிற்சி பண்ணி எனக்கு வந்து முதுகு வலி வந்து அதிகமாக, எனக்கு வலி அதிகமாக இருக்குது. ஏன்னா இல்லை, நான் வந்து பயிற்சி ஒரு 6 மாதம் 6 வாரம் பண்ணி நான் பயிற்சி, வலி அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து கால் இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டிஷன் இருக்கும்போது அப்போ எடுத்து பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து பாதம் வேலை செய்யலை, இல்லை என்னோடய யூரின் மோஷன் கண்ட்ரோல் சரியாக எனக்கு போக முடியல, எனக்கு போகிறது வந்து எனக்கு கண்ட்ரோல் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே எனக்கு அவசரமாக வருது, இல்லை நான் வந்து போய் நின்று எனக்கு வரலை, இந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அது நரம்பு பாதிப்பு இருக்கலாம், அதனால் பார்க்கணும். இல்லை எனக்கு வந்து வெயிட் குறைபாடு இருக்குது, எனக்கு வந்து நான் அதிகமான பாடி வெயிட் லாஸ் ஆகுது எனக்கு, இல்லை எனக்கு ஒருத்தர் எப்போயோ அடிபட்டது, அந்த அடிபட்டதுலேயே நான் வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் வலி நாளடையில் வலி குறையணும், அதை கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா நரம்பு எங்கேயும் அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நரம்பு எப்படின்னா கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கணும்னா அப்போ தான் எடுக்கணும். அது இந்த 100 to 10% பேஷண்ட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து இதில் ஒரு மித்து மாதிரி இருக்குது, என்னென்னா லீனாக இருக்கவங்களுக்கு வராது இந்த முதுகு வலி, உடல் பருமன் இருக்கவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா?
0: யூஸ்வலாக வந்து என்ன, உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களும் பாடி வெயிட் இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ உங்கள் கழுத்து இருக்குது, கழுத்து வந்து உங்களோட தலை பகுதி மட்டுமே 4 to 5 kg, அந்த அவ்வளோ பெரிய வெயிட்டை கழுத்து தாங்கணும். உங்கள் உடம்பு வந்து தாங்கிறது, உங்கள் உடம்பை கால் கை காலோட சேர்க்கறதுக்கு அந்த முதுகு தண்டி விடும். யூஸ்வலாக முன்னாடி இருக்க இயற்கை பரிமாற்றம் எப்படின்னா, நம்ம வந்து முதல் 4 கால் நடந்துகிட்ருக்கும் வரைக்கும் அனிமல் நடந்துகிட்டு இருந்தாங்க, அனிமல் ஸ்ட்ரக்சர் கண்டிஷன் வரைக்கும் அலாங் த கிராவிட்டியில் இருக்கும் ஸ்பைனல் கார்ட். ஸோ அப்போ அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. நம்ம இப்போ வந்து மனிதன் நேராக நிற்க ஆரம்பிக்க அகேன்ஸ்ட் த கிராவிட்டி, எவால்யூஷனில் வந்து அகேன்ஸ்ட் த கிராவிட்டி போக ஆரம்பிக்க அழுத்தும், கிராவிட்டி புள்ளையோ அது ஒரு கண்டிஷனாக புல் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் மொத்த உங்கள் மொத்த பாடி வெயிட்டையும் அந்த கீழே இருக்க முதுகெலும்பு தான் தாங்கிட்டு இருக்கு. L5 to L1 to L5 வந்து L1 to S1 வந்து தாங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும் கூட உங்கள் எலும்பு தான், முதுகெலும்பு தான் தாங்கிட்டு உட்காந்துருக்கு. உங்கள் சோஃபா சாஞ்சிருக்கிறத தாண்டி உங்கள் முதுகெலும்பு தான் தாங்கிட்டு இருக்கு.
2: நீங்கள் சொல்லும்போது
0: தான் நீங்கள் முன்னாடி உட்காடுறீங்களே. ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் உடல் பருமன் அதிகமாகும் போது அதிகமான அழுத்தம் ஏற்படும். அதிகமான அழுத்தம் ஏற்படும் போது உங்களோட மசில்ஸ் அப்போ அதிக வலி ஏற்படும். இப்போ நீங்கள் அதிக அழுத்தம் ஏற்படும் போது இதே நீங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கீங்க ஆனால் உங்கள் மசில்லாம் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்க, மசில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஏன்னா முதுகெலும்பு முதுகு தசையெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் கேட்ட அந்த லீன் பாடிக்கு அந்த லீனாக ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த கண்டிஷன் வருமா அப்படின்னா, அவங்களோட தசை வந்து வீக்காக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் வரும்.
2: ஓகே ஓகே டாக்டர். இப்போ காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நோனாங்குப்பத்துல இருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க கணேசன், டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கு என்ன டவுட்டோ தாராளமா கேட்கலாம்.
0: சொல்லுங்க கணேசன்.
3: நன்றி மேடம். டாக்டர், எனக்கு சியாட்டிக் என்ன தோல் வலி தானே டாக்டர், அதாவது எனக்கு முதுகு வலி தான், பேக் பெயின் தான், அதாவது கழுத்துக்கு நேர் பின்னாடி இடுப்புக்கு மேல டாக்டர், அதாவது ஒரு 1-2 weeks எனக்கு ஃபீவர் வந்தது. ஃபீவர் வந்ததுல இருந்து இந்த வலி இருந்துட்டு இருக்கு. காலையில அந்த யோகாசனம் பண்ணாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் மிதிச்சா நல்லா இருக்கும், யோகாசனம் பண்ணா நல்லா இருக்கும் டாக்டர், ஆனா போக போக அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு.
0: இப்படி கழுத்து கீழே முதுகுக்கு மேலன்னு சொல்றீங்களா?
3: ஆ கழுத்துக்கு கீழே டாக்டர்?

0: கழுத்துலயும் கூட இருக்கு வலி,
1: கழுத்து
0: வலி. அப்புறம் அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அந்த நடு நடுப்பு.
1: ஆமா ஆமா. உங்களுக்கு கை ஏதாவது, கை ரெண்டு கை ஏதாவது அப்பர் லிம்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா, இழுக்கிற மாதிரி இருக்குங்களா?
0: அது மாதிரி இல்லை டாக்டர்.
1: அந்த மாதிரி இதுவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே.
0: ஆனா அந்த இது மட்டும் இருக்கு. எனக்கு என்னமோ உள்ளார இன்டர்னல் ஆர்கன் ஏதோ வீக்கமா இருக்குமோ, அதனாலன்னு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். அது மாதிரி அதனால கூட வீக்கம் வேற வழி இருக்கலாமா அப்படின்னு.
1: இல்ல இல்ல, இது வந்து உங்களுக்கு சயாட்டிகா கிடையாது. இது உங்களுக்கு இந்த உங்களுக்கு நரம்பு பாதி. சயாட்டிகாங்கிறது வந்து கால் கீழே, உங்க கால் இடுப்புல இருந்து காலில் பரவுறது தான் சயாட்டிகா. அந்த சயாட்டிக் நர்வ்னு வந்து பாதிப்படையும் போது தான் சயாட்டிகான்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கிடையாது. இது வந்து என்ன வேலை பாக்குறீங்க நீங்க?
0: நான் டீச்சர் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன்.
1: ஓகே ஓகே. ரொம்ப நேரம் நிப்பீங்களா? ரொம்ப நேரம் வந்து நீங்க ஏதாவது வீட்டு வீட்டுல வேலை செய்யறது வந்து வீட்டு ஏதாவது தூக்குவீங்களா? நரம்பு பிடிப்போ முதுகு தண்டோ முதுகு வலியோ கிடையாது. இது இதுக்கு பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபிசியோதெரபி பண்ணுங்க. நீங்கள் அந்த கோப்ரா ஆசனான்னு சொல்லுவாங்க, அந்த ஆசனம்லாம் பண்ணுங்க. படுத்துட்டு கை நிமித்தி இடு நிமித்தி பண்ணுறது, கால் ரெண்டுக்கு முட்டியும் மடக்காமல் கால் தரையை தொடுறது, இதெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். டெய்லி காலையில் ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு பாருங்கள், சேஞ்சஸ் தெரியும்.
0: தேவையில்லை
1: தேவையில்லை. இப்போ உங்களுக்கு வலி இருக்கா? இப்போ வலி இல்லைல்ல?
0: இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
1: குறைஞ்சிருக்குல்ல. நீங்கள் பயிற்சியிலே பண்ணலாம். பயிற்சி மீறி உங்களுக்கு வந்து வலி இருக்கும்போது தான் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கலாம். பயிற்சியிலே பண்ணிட்டு உங்களுக்கு வலி இருக்குங்க, கை மீறி வலி அதிகமா போகுது. இன்னைக்கு ஒரு நாள் அதிகமாயிருச்சுன்னா அப்போ நீங்க அவசரத்துக்கு எடுத்துக்கலாம், வலி குறையறதுக்காக. தவிர நீங்க அதுவே ரெகுலரா உங்களுக்கு உணவு மாதிரி எடுத்துக்கூடாது.
2: டாக்டர், இப்போ சொல்லியிருந்தாங்க மருந்து அதிகமாக எடுத்துக்கிட்டா இந்த கிட்னிலாம் பாதிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ மருந்து போகாமல், அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் உணவு மற்றும் உடற்பயிற்சியின் மூலமாக இதை கியூர் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க முன்னாடியே. எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்னு மறுமுறை ஒரு நேயர்களுக்கு சொல்லிடுங்க டாக்டர். அண்ட் எந்த மாதிரி உடற்பயிற்சி எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான உடற்பயிற்சி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிடுங்க டாக்டர். ஏன்னா நீங்கள் வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க முதுகு வலிக்கு. ஸோ அது குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க டாக்டர். என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது?
1: உணவுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது? எலும்பில் முதுகு தண்டுங்கிறது முதுகு எலும்பு, முதுகு ஜவ்வு, முதுகு முதுகு நர முதுகோட மசில் தசை தசை நார். இதெல்லாம் முதுகு எலும்புக்கு கால்சியம். முதுகெலும்பு தேய்மம், முதுகெலும்பு நாளாக நாளாக உங்களுக்கு ஆஸ்டியோபோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 50 to 55 வயசுக்கு மேலே ஆஸ்டியோபோரஸ் எலும்பு தேய்மானம் வரும். குறிப்பிட்டாக பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ் உமன் அவங்களுக்குலாம் வந்து அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறையும் போது ஆஸ்டியோபோரஸ் அதிகமாகும். அதனால எலும்பு தேய்மானம் கம்மி, எலும்பு தேய்மானம் அதிகமாகும். ஸோ அவங்கள வந்து கால்சியம் டேட் அதிகமாக எடுத்துக்கணும், ரெகுலராக எடுத்துக்கணும். கால்சியம் வந்து எப்போயும் மாத்திரை தான் எடுக்கணுமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா, மாத்திரை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதிகமாக வந்து கால்சியம் வந்து அதிகமாக உணவுலேயே எடுக்கலாம். பால், மீன், முட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனுமே வந்து, அதாவது தசை நார்கள் தசையை நீங்கள் வலுப்படுத்தணும்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் இந்த வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பெங்கால் கிராம்ஸ், தால், பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இதே நீங்கள் சிக்கன், மட்டன், மீன் கூட நீங்கள் இதெல்லாம் கண்டிஷனில் ஒரு வயசு ஆக ஆக இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிடுங்க. மசாலா போட்டு ஸ்பைஸியாக சாப்பிட்றது இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வேக வச்சாதான் சாப்பிட்டிங்கன்னா அதோட நியூட்ரிஷன் அப்படியே உள்ள போகும். செகண்ட் வந்து விட்டமின் சி டயட். அதிகமான ஒரு விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ், சிட்ரிக் ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸு, பழங்கள், ஃபைபர் டயட் எல்லாமே நிறைய எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். முதுகெலும்பு வந்து முதுகெலும்பை தவிர்க்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டா ஆரம்பத்திலே எடுத்துக்க ஆரம்பிச்சா முதுகெலும்பு பின்னாடி வரதை தவிர்க்கலாம்.
2: இதற்கான உடற்பயிற்சி என்ன பண்ணலாம் டாக்டர்? இப்போ கோப்ரா எக்ஸசைஸ் ஏதோ சம்திங் சொன்னீங்க,
1: ஆமா,
2: அந்த மாதிரி எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அது சொல்லுங்க டாக்டர்.
1: இப்போ எக்ஸசைஸ்ன்னு எடுத்தோன்னே முதல் இது வந்து எக்ஸசைஸ்னா நீங்கள் வந்து வாக்கிங் தான். வாக்கிங் டெய்லி ஒரு 30 minutes டெய்லி நடக்கணும். எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஒரு வயசு அதிகமாக இருக்கும்போது ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணிக்கணுமே தவிர வாக்கிங் ரெகுலராக பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்குற காலர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட பின்னாடி தசையில் பின்னாடி இருக்கப்போ தான் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்னு சொல்லுவாங்க, அதான் இழுக்கிறது. சப்போஸ் என்னன்னா சயாட்டிகா தாண்டி உங்கள் தசை நார் இழுத்தாலும் உங்களுக்கு வலி அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். கேட் கேமல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் எடுத்து ஃபோன் கையில் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் எடுத்து கேட் கேமல் எக்ஸசைஸ் நீங்கள் டைப் பண்ணால் மொதல் ஒரு இமேஜ் வரும்.

0: அந்த பயிற்சி பண்ணுங்கள். பெல்விக் டில்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிரிட்ஜ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கோர் ஸ்ட்ரென்த்னு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு முட்டி மடக்காமல் தரையை தொடுறது, அப்புறம் பின்னாடி இடுப்பில் கை வச்சு பின்னாடி சாயிறது, இது ஒரு 10 தடவை ரெகுலராக பண்ணிங்கன்னா, ப்ளஸ் இந்த கோப்ரா எக்ஸசைஸ், யோகாசனா, கோப்ரா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தசை வலுவாகும். தசை, முதுகு தசை வலுவாச்சுனாலே நீங்கள் பின்னாடி எனக்கு வலி வருமா, முது நரம்பு பிரச்சனை வருமா, எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல.
1: அந்த ஒரு பயம் இருக்கும், இதை பண்ணுறதுனால இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமாம், இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது வலி வராது. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் வந்து டக்குன்னு குனிஞ்சு நான் வந்து ஒரு பொருளை எடுக்கிறேன், நீங்கள் ஒரு வெயிட்டான பொருளை டக்குன்னு வந்து, போன காலர் சொன்னார் நான் ஒன்றும் வேலை செய்கிறது இல்லை டாக்டர், நான் வந்து வெயிட்டு தூக்குறது இல்லை, ஆனால் நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 10 கேஜி அரிசி மூட்டை எடுக்கிறேன், அந்த ஒரு தடவை நீங்கள் அவசரமாக எடுக்கிறமோ கூட டக்குன்னு உங்கள் ஜவ்வு வந்து வெளியே வரலாம், அந்த வெளியே வரும்போது உங்கள் நரம்பு அழுத்தலாம். ஸோ இப்போ எடுக்கிறீங்கன்னா முட்டி மடக்கி கால் முட்டியை மடக்கி உட்காந்து எடுங்க. இந்த வெயிட் உங்களுக்கு அளவுக்கு மீறி வெயிட்டை தூக்குறீங்கன்னா குனிஞ்செடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. சடனாக திரும்புறது, டக்குன்னு உட்காந்துருக்கோம், டக்குன்னு திரும்பி நான் வந்து ஏதோ ஒரு பொருளை பிடிக்கிறேன் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த லாங் டிரைவ் பண்ணும்போது இந்த பைக்கில் போகும்போது இந்த பைக் உங்களுக்கு சஸ்பென்ஷன் இல்லை, ரொம்ப ஜெர்க் ஆகுது, முதுகில் ஜெர்க் ஆகுது, இல்லை பஸ்ஸில் நான் ரொம்ப நேரம், இப்போ நான் ஒரு டீச்சர் வந்து ரொம்ப நேரம் நான் பஸ்ஸில் இங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறேன், பஸ் ரொம்ப குலுங்கிட்டே நான் போகுது அப்படிங்கும்போது, ஆனால் லேசாக தான் சார் முதுகு வலி இருக்குது, பஸ் நான் குலுங்கிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நாளாக நாளாக அந்த அழுத்தம் உங்களுக்கு அந்த அதிர்வு வந்து உங்கள் முதுகுலமுக்கு போகும், அந்த ஷாக் அப்சர்வ் வீக்காக உங்களுக்கு வந்து ஸ்பைன் டிசீஸ் வர சான்சஸ் அதிகமா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க, யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க சந்திரசேகர்.
5: சார், இந்த முதுகு வணக்கம் சார், இந்த முதுகு தண்ட வடத்துல மிக நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு முதுகு தொடர்பு முதுகு தொடர்பான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கான சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் முதுகு வலி ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜுரி சிலருக்கு வந்தது அப்படின்னா அவங்களால எழுந்து உட்கார முடியாத, ஏன் ஈவன் படுத்த படுக்கையான ஒரு நிலைமைக்கு கூட வந்துடுறாங்க. ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜுரி ஏற்பட்டதுன்னா சிலர் ஏன் லைஃப் லாங் பெட் ரிட்டன் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அதுக்கு என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரிக்கு இருக்கு, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
0: ஓகே, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து இந்த கால் வந்து அது ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ். மெயினாக வந்து ஸ்ட்ரெச்சிங் கேட்டிங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங், காஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங், ஆங்கிள் ஸ்ட்ரெச்சிங், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸசைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கோர் அப்டமினன் பேக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ், இதெல்லாம் பண்ணணும். இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு மசில் வந்து ஸ்ட்ரெச் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஸ்ட்ரெச் மட்டுமே பண்ண, ரெண்டு ஃபார்மில் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸசைஸ் முதுகுலம்பு எக்ஸசைஸ் பண்ணி பொறுத்தீங்கன்னா, இல்லை எந்த எக்ஸசைஸ் பொறுத்தீங்கன்னாலும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் ரெண்டுமே பார்க்கணும். நீங்கள் ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணாலும் உங்களுக்கு இழுவை மட்டும்தான் கொடுக்கும், ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா உங்கள் மசிலாம் டைட் ஆகும். நீங்கள் அப்பப்போ ஸ்ட்ரெச்சும் பண்ணணும், அப்பப்போ ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸும் பண்ணணும், இது ரெண்டும் பேரலாக பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட், அவங்க கேட்டது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா பேரலைஸ் ஆகுங்கிறது வந்து நரம்பு ஆக்சுவலி என்ன மாதிரி இன்ஜுரி ஆகும் பொறுத்திருக்கு. இப்போது கிரேட் இப்போது உள்ள நரம்பு வந்து ட்ரான்சக்ஷன் இன்ஜுரினு சொல்லுவாங்க, ஃபுல்லாக நரம்பு கட் ஆயிடுச்சு அப்படின்னா கஷ்டம், எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அவங்கள வந்து சர்ஜரி பண்ணால் எலும்பு வந்து இன்னும் விலகாமல் இன்னும் நரம்பு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொஃபைலாக்சஸ்ன்னு இருக்குது, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னு இருக்குது. அது இப்போ வீல் அட்லீஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க அடிபட்டு நம்ம நரம்பு தண்டு கை கால் கால் வேலை செய்யலைன்னா அட்லீஸ்ட் அவங்கள தனியாகவோ இல்லை அவங்களால நகர வைக்கணும், மனிதன் வந்து நகர்ந்தே பழகணும், அட்லீஸ்ட் அவங்க வீல் சேர் மொபிலைசேஷன் அளவுக்காவது அவங்களை ரெடி பண்ணணும். இதுதான் வந்து கண்டிஷன். ப்ளஸ் இப்போ என்னென்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அது நிறையா பயோமெக்கானிக்ஸ் நிறையா வந்து இப்போ டெக்னாலஜி வந்துட்டுருக்கு, இன்னும் வரல இந்தியாவில் இப்போ தான் வந்து ஏ டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகும்போது இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் வரதுக்கு நாளாகும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் என்னென்னு பண்ணுறத விட தவிர்க்கிறது எவ்வளவோ பெட்டர்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு

0: வந்துட்டோம் டாக்டர். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஃபைனலா நம்ம நேயர்களுக்கு முதுகுத்தண்டு ஆரோக்கியம் குறித்து நீங்க சொல்ல விரும்பக்கூடிய ஒரு அட்வைஸ்னா என்ன டாக்டர்?
1: ஓகே, கடைசி என்னென்னா, இப்போ ஒவ்வொரு ஏஜ் பொறுத்தும் ஒன்று இருக்குது. இப்போது குழந்தைங்களை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மொபைல் கொடுத்து ஃபோன் நோண்டிட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்கார வைக்காதீங்க, ஒரே கண்டிஷனில் உட்கார வைக்காதீங்க. ஜஸ்ட் பழைய மாதிரி விளையாட விடுங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வெளியே விளையாட விடுங்க. வெளியே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம், அவங்கள மாரி எக்ஸசைஸ்லாம் நடக்கணும். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் அனுப்புங்க, ஸ்விம்மிங், ஸ்போர்ட்ஸு, ரன்னிங் எல்லாமே அனுப்புங்க குழந்தைங்கள. அது பண்ண போதாங்க, தனி எக்ஸசைஸ்ன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக தேவையில்லை. ப்ளஸ் புரதச்சத்து, நல்ல ஒரு நியூட்ரிஷன் டயட் எடுப்பாங்க. ஜாப்பனீஸ்லாம் சொன்னோன்னா, ஜாப்பனீஸில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,

0: ஜாப்பனீஸில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஹராஹச்சி பூன்னு சொல்லிட்டு. 80% ஆஃப் த ஃபுட் வந்து உங்களுக்கு சாப்பிடணும், அதாவது எந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாக முட்டை சாப்பிடாம 80% ஆஃப் ஃபுட் சாப்பிடணும். அந்த 80% ஆஃப் ஃபுட் சாப்பிட்றதுலேயே வந்து உங்களுக்கு நியூட்ரிஷனஸ் ஃபுட்டாக சாப்பிடணும். இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. குழந்தைங்களுக்கு தனியாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபோனை கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோன் பண்ணுறாங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க, கழுத்தை வந்து குனிஞ்சு வைக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். குழந்தையோட போஷன் மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டா போதும். செகண்ட், இப்போது உமன்ல இருக்காங்க, இப்போது லேடிஸ் இருக்காங்க, மகளிர் இருக்காங்க, மகளிர் இருக்காங்கன்னா ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி மெனோபாஸ் டைம்லேயும் சரி உங்களோட அதிகமாக கால்சியமும் விட்டமின் டி டயட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மெனோபாஸ் டைம் உங்களோட உடல் மாற்றங்கள் நிறைய ஏற்படும், ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும், இதெல்லாம் வந்து எலும்பையும் தசையும் டேரெக்டாக பாதிக்கும். அப்போ அதை நீங்கள் அந்த கவுண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் கால்சியம் நியூட்ரிஷன் டயட் அதிகமாக எடுத்துக்கணும் அந்த டைமில். ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், நீங்கள் அந்த டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரெயில் ஒரு டிராஃபிக் போலீஸ்மேனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு ஆர்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப நேரம் இல்லை ஆஃபீஸ் ஒர்க், ஐடி மேஜராக வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்ப அட்லீஸ்ட் முதல்லாம் ஆஃபீஸ் போகிறாங்கன்னா 5 days வந்து வீக்லி 5 days வந்து போயிட்டு வருவாங்க, போயிட்டு அங்கே மூமெண்ட்லேயே இருக்கும் பாடி. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நீங்கள் உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து பெட்டில் உட்காந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, சேரில் உட்காந்து யூஸ் பண்ணுறாங்க, அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனாலே உங்கள் போஸ்டர் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆகும் போது உங்களுக்கு இந்த பெயினும் ஃபியூச்சரில் வந்து இப்போ இல்லாட்டியும் ஒரு 10 years உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் மசில்ஸும் சரி நரமும் சரி அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து எவ்ரி ஒரு 30 to 40 minutes நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 minutes ஒரு 5 minutes ரூம்லேருந்து வெளியே வாங்க, வெளியே நடங்க, ஒரு ஒரு வாக் கொடுங்க, ஒரு ஒரு 5-10 minutes வாக் வெளியே கொடுத்துட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உட்காருங்க. இது பண்ண நார்மலாக கொஞ்சம் நேரம் நில்லுங்க. ஏன்னா நிற்கிறது படுக்கிறது நடக்கிறது நடக்கிறத படுக்க உட்காந்துருக்கிறதுலாம் அதிகமான அழுத்தம் ஏற்படும். அதிகமாக உட்காரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், லாங் டிரைவ் யூஸ் பண்ணுறவங்க, இப்போ கார் டிரைவ் பண்ணுறீங்க, இப்போ ரெகுலராக வந்து ஒரு 6 hours 7 hours ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை கார் கேப் டிரைவராக நீங்கள் ஓன் இல்லை 3 hours உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்க்கு ஒரு 3 hours நான் போக வர 3 hours ஆகுது ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரேக் எடுங்க, ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப நேரம் உட்காந்தே ஓட்டாதீங்க. இல்லை அது செகண்ட் திங் வந்து நீங்கள் கார் ஓட்டும் போது நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும் வந்து உங்களோட போஷர் கரெக்டாக இருக்கா, அழுத்தம் ஏற்படுற மாதிரி போஷர் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட், சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து வயசானவங்களுக்கு என்னென்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டெய்லி வாக்கிங் போங்க, டெய்லி வந்து பேலன்ஸ் எக்ஸசைஸ், உங்கள் உடம்பை வந்து ஒரு நிலையில் வச்சுக்கோங்க, டெய்லி பேலன்ஸ்டான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதிகமாக நான் ஜிம் போய் நான் வீட்டை தூக்கி நான் வந்து உடம்பை வலுவாக அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பேலன்ஸ் எக்ஸசைஸ், உங்கள் உடம்பு என்ன முடியுமோ அதை மட்டும் வெயிட் தூக்கி ஒரு 4 kilo 3 kilo வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது அதிகமான நியூட்ரிஷன் அதிகமாக கண்ட்ரோலாக பார்த்துக்கோங்க. இது பண்ணாலே போதுமானது.
1: ஓகே டாக்டர், நேர்களே இன்றைக்கி நம்ம மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்துடன் தொடர்புடைய முதுகு தண்டு சிதைவு நோய்கள் குறித்த விளக்கம் ஃபுல்லாகவே நம்ம டாக்டர்கிட்ட வந்து கேட்டோம். அண்ட் டாக்டர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.

நேரம் 4:01 நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் காயத்ரி மற்றும் என் கூட இன்னொரு ஆர்ஜே இருக்காங்க. அந்த ஆர்ஜே வந்து இப்ப டாக்டர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணதுக்காக போயிருக்காங்க. அந்த ஆர்ஜே யாரு வந்து அப்படின்னு உங்களுக்கே தெரியும், யாருனா ஆர்ஜே சோனி. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சியில ஒலிதான் ஹீரோ, உங்க மனசுதான் திரை. இப்போ காட்சி இல்ல, ஆனா காட்சி சொல்ற குரல்கள் தயாரா இருக்கு. நிறைய டைலாக்ஸ் தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் காமெடியா நீங்களே ஈஸியா சொல்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நீங்க சூப்பரா ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்டா நம்ம வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கட்டு போட்டுறேன், அதுக்கப்புறமா நீங்க வந்து எப்படிலாம் ரெடி ஆகணுமோ ரெடி ஆயிட்டு ஒரு சாங்க்கு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் பேசலாம்.

0: ஓகே நேர்களே, இப்ப வந்து நான் கட்டு பிளே பண்றேன். அடுத்தது நம்ம வந்து ஆர்ஜே சோனி கிட்ட நம்ம வந்து பேசலாம். கட்டு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா
1: நல்ல டீ பிளே டீ ஆவாரம் இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கரங்கு மூணு இருட்டா கிடக்கு. நல்ல டீ பிளே டீ ஆவாரம் இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கரங்கு மூணு இருட்டா கிடக்கு.
0: கேட்டீங்களா, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வடிவேல் சார் வந்து நடிச்ச ஏய் படத்துலேருந்து நான் வந்து ஒரு கட்டு போட்டிருக்கேன். வெல்கம் ஆர்ஜே சோனி.
2: வெல்கம் வெல்கம் காயத்ரி. ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எப்படிலாம் வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப எனக்காக ஒரு முறை அந்த கட்டை போட முடியுமா?
0: உங்களுக்காக ஒரு முறை கண்டிப்பா போட்டுட்டா போச்சு.
2: ஓகே,
0: நீங்க வந்து வடிவேல் சாரோட ஏய் மூவி பாத்திருக்கீங்களா?
2: பாத்திருக்கேனே.
0: பாத்திருக்கீங்க. அதுல வந்து அவரு ஒருத்தவங்க வந்து டியூப்லைட் எல்லாம் கடிச்சு மென்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அவர் புலம்பிட்டே இருப்பாரு, அந்த அந்த டியூப்லைட்டை தொடச்சுக்கிட்டே ஒரு புலம்புவாரு. அந்த அந்த டயலாக் தான் இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
2: ஓகே,
0: அதை நான் பிளே பண்ணிட்டு நம்ம வந்து திரும்பி பேசலாம். ஓகேவா?
1: நல்ல டீ பிளே டீ ஆவாரம் இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கரங்கு மூணு இருட்டா கிடக்கு. நல்ல டீ பிளே டீ ஆவாரம் இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கரங்கு மூணு இருட்டா கிடக்கு.
0: ஓகே ஆர்ஜே சோனி, கேட்டீங்களா டயலாக?
2: கேட்டேன் கேட்டேன். ஆனா நான் இப்ப பேச போகிறது இல்ல, நம்ம நேயர் தான் பேச போறா. வந்துட்டாங்களா?
0: இல்ல வரலையே.
2: நேயர்களுக்காக வெயிட் பண்றோம். கால் பண்ணுங்க 2271760.

0: மற்றும் 2275230 என்ற எண்கள்ல. இப்போ ஒரு காலர் வந்து நம்ம நம்பர் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேசலாமா?
1: பேசலாமே.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாலை
0: வணக்கம். மாலை வணக்கம் ஜீவா.
1: ஜீவா மேம் கேட்டீங்களா டயலாக்ஸ்?
2: கேட்டேன்.
0: ஆ
1: ஓகே, ரெடியா?
2: ரெடி.
1: கட், கேமரா
0: ரோலிங்,
1: ஸ்டார்ட்.
2: நல்ல டீப்ளே டி வியாபாரம் வாங்கிட்டு போனோம். உங்க வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிறோம் வாழ்க்கை.
0: அது சொல்ல போதே மேடம் சிரிச்சிட்டாங்க.
1: அதேதான் கருமை நிறம் இருக்குல்ல,
0: அந்த மாதிரி சொல்லுவாரு.
1: கை பண்ணுங்க திரும்பவும். கருங்கும்பன் இருக்கு.
2: வியாபாரம்
0: புன்னகையோட வந்ததால நாங்களும் ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கோம்.
2: நன்றி
0: மேடம். நன்றி நன்றி. ஓகே, 500 காலர் வந்திருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம். செல்வதி யாரு?
3: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
1: சொல்லுங்க ஐயப்பன் சார், ரெடியா இந்த டயலாக் வந்து பேசுறதுக்கு?
3: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி போடுங்க.
1: ஓகே ஓகே, வாங்கிடலாம் வாங்கிடலாம். நல்லா கேளுங்க, அதே மாடுலேஷன்ல வடிவேல் சார் மாதிரியே பேசணும் நீங்க.
3: ஓகே,
1: ஏன்னா நீங்க சீனியர்ஸ்.
3: கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு, அது வந்து கொஞ்சம் நல்லா வச்சு போ.
1: ஓகே ஓகே
0: ஓகே.
4: நல்ல டீ பிளேட் வியாபாரம், இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூடி இருட்டா கிடக்கு. நல்ல டீ பிளேட் வியாபாரம், இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூடி இருட்டா கிடக்கு.
0: ஓகே ஐயப்பன் சார், கேட்டிங்களா?
3: ஆ கேட்டோம்.
0: கேட்டிங்களா? ட்ரை பண்றீங்களா?
3: ஆ
0: ஆ.
1: கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
3: நல்ல டீ பிளேட் வியாபாரம், இத வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருமுனு இருட்டா கிடக்கு.
1: சூப்பர் சூப்பர். சரி,
0: ஃபர்ஸ்ட் டேக்லயே
1: செலக்ட் ஆயிட்டீங்க நீங்க நடிக்கிறதுக்கு. ஓகே, வேற ஏதாவது டயலாக் உங்களுக்கு விருப்பம் இருக்கா பேசுறதுக்கு? உங்களோட ஓன் டயலாக், சினிமா டயலாக்ஸ்.
3: என்னோட ஓன் டயலாக்?
1: நீங்க தான் ரெகுலரா கட் கேமரா ரோலிங்ல வந்து எங்களுக்கு பே பண்ணின இருக்கீங்கல்ல, நடிச்சு காட்டிட்டே இருக்கீங்களா, அதுல ஏதாவது ஒரு டயலாக்?
3: கண்ணா பண்ணீங்கதான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும்.
0: சிங்கிளா தான் வரும். நாங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கறோம், சிங்கிளா தான் வரும்.
1: சிங்கிளா தான் வரும். சம சார், சூப்பரா பண்ணீங்க. தேங்க் யூ சார்.
5: நன்றி. நம்ம வாழ்க்கை என்னப்பா இப்படி கும்னு குருட்டா இருக்கு.
1: வாவ், இது வடிவேல் சார் மாடுலேஷனை விட சூப்பரா இருக்கு.
0: ஆக்சுவலா அந்த டோன், அந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு கரெக்டா கேட்ச்
1: பண்ணிட்டாங்க.
0: ஆனா எக்ஸ்ட்ராவா இது டயலாக்லாம் சொல்லி சூப்பரா அசத்திட்டீங்க.
1: ஆமா சார். சரிங்க சார், இந்த டயலாக்கே நீங்க கொஞ்சம் சிரிச்சுன்னு சொல்ல முடியுமா? நல்ல ஜாலியா சிரிச்சுன்னு சொல்லுற மாதிரி சொல்லி காட்டுங்க.
5: இந்த தீபேதி அபாரம் வாங்கி போடுவதுக்கு
1: சூப்பர் சூப்பர்.
5: நம்ம வாங்க குருட்டா இருக்கு.
0: சார் சூப்பரா பண்ணீங்க.
1: இனிமே டியூப்லைட் வாங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டயலாக் தான் ஞாபகம் வரும். இல்ல
0: எல்லாருமே இப்ப இனிமே டியூப்லைட் பார்த்தோன்னே இந்த டயலாக் தான் ஞாபகம்
5: வரும். நீங்க மாட்டு சொல்லி நேருங்க என்ன டியூப்லைட் டியூப்லைட்னு சொல்லி நேருங்க.

0: ஐயோ சார் அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை சார்.
1: சார் இல்ல சார், சூப்பர் சார், நல்லா வந்து ஹியூமர் சென்ஸோட பேசுறீங்க. தேங்க்யூ சார், கால் பண்ணி நன்றி.
2: நன்றி
1: நன்றி. ஓகே அஜய் சுனின், அதாவது இந்த ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கவே இல்ல. அவர் சொல்ற டியூப் லைட்னு வேற என்ன சொல்றீங்க
3: அப்படினு சொல்லிட்டு, ஆனா அது நல்ல பிரகாசமா எரியக்கூடியது. யார் அந்த மாதிரி ஒரு மீனிங் கண்டுபிடிச்சாங்க?
1: அது ஒரு சில வாட்டி பிளிக் பிளிக் அப்படி செய்யும்ல, டிங் டிங்
3: இந்த டியூப் லைட்.
1: ஓகே, நம்ம வந்து பிரைட்டா இருக்கிற டியூப் லைட்டை மட்டும்தான் நம்ம இப்போ ஷோல பேசிட்டு இருக்கோம். அடுத்தா இப்ப நம்ம வந்து ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்ததான் நம்ம வந்து வேற டைலாக் கூட போடலாம். ஓகேவா?
3: ஓகே ஷூர்.
1: ஓகே.

பார்த்தாச்சு. பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் என்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: புதுசா ஒரு டயலாக் வந்து இறக்கலாம்
5: அப்படின்னு
6: வணக்கம் மேம், குட் ஈவினிங். ரெண்டு பேருக்கும்
4: பேசுறீங்க?
6: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
5: ஹேமலதா மேடம்,
6: சூப்பரா கட்டி இறக்கிட்டு இருக்கீங்க.
4: நீங்களும் சூப்பரா எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்.
6: பிரைட் ஃபியூச்சர்,
5: பிரைட் ஃபியூச்சர். ஆமா ஆமா, பிரைட் ஃபியூச்சர் தான்.
4: தேங்க்யூ.
5: ஓகே.
6: மேடம் கேட்டீங்களா? ரொம்ப லோவா கேட்டது.
5: அவ்வளவுதானே நம்ம ஆர்ஜி.

0: சோனியை வந்து பேச வச்சுட்டா போச்சு.
1: ஐயோ ஏன்பா, நீங்க வேற, எனக்கு இந்த படத்துல டைலாக்னா இப்ப காயத்ரியை பத்தி எனக்கு என்ன வருதே, ஐயோ வருதே, அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு.
0: சரி ஓகே, நான் வந்து டைலாக் சொல்றேன், நீங்க அதை கேட்டுட்டு நீங்க அந்த படத்தோட அந்த சிச்சுவேஷனுக்கு போயிடணும். சரியா?
2: ஆன்லைன்ல கேக்கும் போது ரொம்ப லோவா இருக்கு, நாங்க எஃப்எம்ல கேக்கும் போது நல்ல சவுண்ட் இருக்கு, லைன்ல கேக்கும் போது ரொம்ப லோவா இருக்கு.
0: சரி சரி ஓகே ஓகேவா, நான் சொல்லட்டா?
2: சொல்லுங்க.
0: என்னது இது, ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான், இத பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, நாலு பேருக்கு கண்ணு நொலையா போயிருக்கு. அப்படியா, எப்பப்பா இது?
1: ஆனா நீங்க காயத்ரி மாதிரி சொல்லக்கூடாது, பார்த்திபன் சார் மாதிரி சொல்லணும்.
0: ஆமா, இதே நீங்க மனசு, அதான் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க போயிடணும். அந்த படத்துல அவர் எப்படி பேசினாரு அப்படி போயிடணும்.
1: ரெடியா மேம்? கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
2: இது என்னது இது, சிங்கிச்சா சிங்கிச்சா லுங்கி கலர் சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சான்னு இந்த லுங்கிய பார்த்து மாடு ரெண்டு செத்து போச்சு, கண்ணு ரெண்டு முட்டி கிழிச்சு.
1: என்ன மேம், சூப்பரா ஓட்டு,
0: நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அவரே ஒரு மாதிரி நக்கலா பேசுவார்ல, அந்த மாதிரி நக்கலா பேசுங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பேசுறீங்க, அப்படிலாம் நாங்க கேட்கல. பார்த்திபன் சார் அந்த நக்கல் நையாண்டி இருக்குல்ல, அவர் மாதிரி வராதுதான் கொஞ்சம்
1: செலக்ட் ஆகுவீங்க நடிக்கிறதுக்கு.
2: என்னது லுங்கி சிங்கிச்சா சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா லுங்கி கலர் மேட்சிச்சான்னு என்னது, இத பார்த்து ரெண்டு மாடு முட்டிக்கிடுச்சு, ரெண்டு கண்ணு,
0: நாலு பேருக்கு கண்ணு நொல்லி ஆயிடுச்சு,
1: ரெண்டு கண்ணு நாலு கண்ணு ஆயிடுச்சு.
0: எப்பவா அது, இந்த படத்துல நிறைய வந்து டயலாக்ஸ் வந்து சூப்பரா மனசுல நம்மளுக்கு பதிஞ்சிருக்கியா?
2: திருப்பி
0: சொல்லு, ஓகே. நீங்க ஏதாவது டயலாக் ட்ரை பண்றீங்களா?
1: உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க உங்ககிட்ட இருந்து ஒரு ஓன் டைலாக், நாட் ஓன் டைலாக், சினிமா டைலாக் நீங்க வந்து பிரசன்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச டைலாக்.
2: சம்சாராது மின்சாரம் படத்துல அம்மா உமா கேசரி போடுமா, அம்மா உமா கேசரி போடுமா, கேசரியாங்க மாமா, இதான் போடுறேங்க மாமா, பக்கத்துக்கு பக்கத்துல சாப்பிட்டு இருக்கிறவருக்கு வைப்பாங்க, அம்மா உமா கேசரி போடுமா. அந்த கேசரியை எப்படி செய்யணும்னா, பேரவைய போட்டு நெய் போட்டு
0: அப்படியே
2: நெய் தளர அப்படியே வாயில போட்டோன்னே கெயின் உள்ள போயிடணும். அந்த காஃபி போட்டு அத அப்படியே திக்கா இருக்கணும். ஏன் அந்த மாட்டையே அந்த காஃபியை குடிக்க சொல்லிடலாமே,
0: அவங்களுக்கு வாய் இருக்குல்ல, அவங்க கேட்டுப்பாங்க மாமா அதானே.
2: நன்றி.
3: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம், ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: ஓகே, நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில வந்து காலர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, நம்மளும் அட்டன் பண்ணி பேசிட்டே இருக்கோம். அடுத்ததா ஒரு காலர் வந்து லைன்ல இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகர் சார், ரெடியா இருக்கீங்களா?
6: நல்ல வேலை, தெய்வமே, நீங்க எங்கயாவது பாட்டுக்கு போயிடுவீங்களோ நான் யோசிச்சேன். எடுத்து
0: நீங்க கால் பண்ணிட்டே இருக்கும்போது நாங்க எப்படி பாட்டுக்கு போவோம் சொல்லுங்க.
1: எந்த டைலாக் பேச போறீங்க?
6: நான் வந்து இந்த ஜிங்கிச்சான் டைலாக் தான் பேச
0: போறேன்.
6: அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, இன்னொரு வாட்டி போட்டுக்காமீங்க.
0: இன்னொரு வாட்டி போட்டுமா? ஓகே, கண்டிப்பா போட்டுட்டா போச்சு.
7: ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கி தானு, இத பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, நாலு பேரு கண்ணு நுழையாடிச்சு.

0: கேட்டீங்களா சார்?
1: ஆ கேட்டே மேம், கேட்டேன்.
2: கேட்டீங்களா?
0: எல்லாத்தையுமே சொல்லணும். வடிவேல் சார் சொன்ன அதையும் சொல்லணும், நீங்க பாத்திபன் சார் சொல்லணும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம்,
2: டாஸ்க் பெருசா இருக்கே.
0: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: என்னப்பா இது ஜிங்குச்சா ஜிங்குச்சா நீல கலர் லுங்கிச்சா அப்படின்ட்டு, இத பாத்து ரெண்டு ரெண்டு மாடு செத்து போச்சு, நாலு பேர் கழுது நுழையா போச்சு.
2: அப்படியா? எப்பப்பா இது? இது கொஞ்சம் கோமா நீங்க பேசுறீங்க. அந்த நையாண்டி, நையாண்டி வேணும் எங்களுக்கு.
1: நையாண்டி?
2: ஆமா நையாண்டி.
1: என்னப்பா இது ஜிங்குச்சா ஜிங்குச்சா லுங்கி கலரு, ஜிங்குச்சா ஜிங்குச்சா லுங்கி கலரு நீலம் தானே?
2: சூப்பர்,
1: நீலம் தானே பேசிருக்கீங்க. இந்த லுங்கிய பார்த்து ரெண்டு மாடு செத்து போச்சு, நாலு கண்ணு நுழையா போச்சு.
0: எப்பப்பா?
2: அப்படியா? எப்பப்பா இது? சூப்பர். இல்ல இல்ல, அது கண்டினியூஸ் டயலாக் சார்.
0: நாங்களும் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. சார் இன்னொரு டயலாக் இருக்குல்ல, அதையும் ட்ரை பண்ணுங்களா சார்.
1: ஃபர்ஸ்ட் டயலாக் நான் அது கேக்லியே மேம். ஃபர்ஸ்ட் டயலாக்
2: கேக்லியா? இப்ப என்னோட ஆசை நிறைவேற போகுது. சோனியாக்கா நீங்க ரெடியா? அது
0: இல்லம்மா, இல்ல
2: நடிச்சுக்கிட்டு
0: கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலம்மா. அந்த அளவுக்கு வரல. அந்த டயலாக் பிளே பண்ண முடியுமா?
2: பண்ண முடியும்
0: சார், பேசிடுவாரு.
2: ஓகே சார், இப்ப பிளே பண்றோம். நீங்க அதை கேட்டுட்டு நீங்க வந்து
0: ஆன் தி ஸ்பாட் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க.
1: சரி சரி,
2: ஓகேவா?
1: ஓகே.
3: நல்ல டீப்ளிட்டி ஆவாரம் இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கரங்கு முடி இருட்டா கிடக்கு. நல்ல டீப்ளிட்டி ஆவாரம் இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கரங்கு முடி இருட்டா கிடக்கு.
2: சரிடியா
0: இருக்கு.
1: வாங்கிட்டு
2: போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிரம வாழ்க்கை தான் கும்மனு போயிருக்கு.
0: சோகமா சொல்றாரு அவர், லைஃப் வந்து பிரைட்டா இல்லன்னு. இப்ப உங்களுக்கு கான்செப்டே சொல்லி நான் சொல்லி தரேன் பாருங்க, டைரக்டர் மாதிரி. ரெடியா சந்திரசேகர் சார்?
1: ஆ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொன்னாரு? நல்லா
0: உத்தரம் பண்ணலையா? நல்ல டியூப்லைட் வியாபாரம்.
1: ஆ ஓகே, ஆ போலாமா?
2: போலாம்.
0: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: நல்ல டியூப்லைட் வியாபாரம் டியூப்லைட் விக்ரவனுடைய டியூப்லைட் வாங்கறதுனே லைட் மாத்திரம் தான் பிரகாசமா இருக்கு, அது விக்ரவனுடைய லைட்டோ கரு கும்மன் இருக்கு.
2: அவ்வளவுதான், வந்துட்டீங்க பாருங்க லைனுக்கு.
0: சூப்பர் சூப்பர்,
1: அதுதானே
2: சூப்பர் சூப்பர்.
1: இதை வந்து சிரிச்சே சொல்றேன். நல்ல டியூப்லைட் வியாபாரம் இது, வாங்கிக்கிறவன் லைட் மாத்திரம் தான் ரொம்ப பிரைட்டா இருக்கு, அது விக்கிறவனுடைய லைஃப் கருகும்முன் இருக்கு.
2: சூப்பர்
1: சூப்பர்.
2: அழுதுகிட்டே
1: நல்ல டியூப்லைட் வியாபாரம் இது, விக்கிரவனுடைய வாழ்க்கையோ கரு கும்புன்னு இருக்கு, வாங்குறவனுடைய வாழ்க்கையோ ரொம்ப பிரகாசமா இருக்கு.
0: மாத்தி மாத்தி சொன்னா மீனிங் கொண்டு வந்துடுறீங்க.
2: ஆமா,
0: கடும் கோபமா சொல்லுங்க.
1: கோபமா நிறைவா? நல்ல விக்ரம் டியூப்லைட் வாங்கிட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கை தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு, ஆனா விக்கிரவனுடைய வாழ்க்கையோ
2: நினைச்சிட்டு
0: வெரி ஸ்போர்ட்டிவ் சூப்பர் சந்திரசேகர்.
2: ஆமா, திடீர்னு வாய்ஸ் மாத்திரோனே டக்குன்னு எங்களுக்கு ஒரு ஷாக் மாதிரி ஆயிடுச்சு.
1: இனிமே நம்ம என்ன பண்ணிடோம், இந்த மோடு மாலேஷனுக்கு பதிலா நான் குழந்தை மாதிரி பேசுறேன்.
2: சூப்பர் சூப்பர்,
0: தேங்க்யூ சார்.
2: நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி. ஓகே சுனி, நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு அடுத்த ஒரு லைன்ல இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஓகேவா?
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம்

0: வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 4:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சியில நான் காயத்ரி மற்றும்
2: ஆர்ஜே சோனி.
1: ஓகே, இப்போ நேர் லைன்ல இருக்கவங்க உங்கள்ட்ட பேசலாமா?
2: பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் வணக்கம். இளமங்கலம் ஆர் முருகன், ஈரா மா முருகன், இளமங்கலம்.
2: சொல்லுங்க சார், டைலாக்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? ரெண்டு டைலாக்ஸ் பிளே பண்ணிருக்கோம். எதை வந்து நடிச்சு காட்ட போறீங்க?
3: இரண்டுமே மேடம்.
2: இரண்டுமே? வாவ், சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடலாமா? கட் கேமரா ரோலிங் உங்களுக்கு.
3: ஆ, சொல்லுங்க மேடம்.
1: ஓகே,
2: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: நல்ல டீப் லைட் வியாபாரம் இது, வாங்கிட்டு போறோம். வாழ்க்கை தான் நல்ல பிரெட்டா இருக்கு. இது விக்ரம் வாழ்க்கை புக்னு இருட்டா இருக்கு.
2: கும்மனு கும்மன் சொல்ல மாட்டோம் சார், கும் இருட்டா இருக்கு போல.
3: கும்முனு இருட்டா இருக்கு போல.
1: அதேதான், அவருக்கு டக்குனு வாயில வரல.
2: இருந்தாலும் நம்ம அதை கரெக்ட் பண்ணல. ஆஸ் எ டயலாக் டெலிவரி நம்ம தானே சொல்லி கொடுத்துருக்கோம்.
1: ஆமா சார், இன்னொரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணிருங்க.
3: நல்ல டீப் லைட் வியாபாரம் இத வாங்கிட்டு போறோம். வாழ்க்கை தான் பிரெட்டா இருக்கு. இது விக்கிறான் வாழ்க்கை கும்முனு இருட்டா இருக்கு.
2: ஆமா சார், ஆனா வந்து ரொம்ப சலிப்பா சொல்றாரு வடிவேல் சார். இப்ப வாங்கிட்டு போறவன் தான் பிரைட்டா இருக்காங்க.
1: சோனி வந்து டைரக்டர்
2: ஆயிட்டாங்க. கரெக்ட் கரெக்ட்.
3: அடிக்கடி சொல்ல மறந்துடுறேன்.
2: என்ன
3: வாக்கா இது? ஜிங்குத்தான் ஜிங்குத்தான் நீல கலர், ஜிங்குத்தான் நீல லிங்க கலர், ஜிங்குத்தான் ரெண்டு மாடு செத்து போய்க்குது, நாலு பேர் கண்ணு ஒல்லியா போச்சு. இது எப்பது? எது எப்பது?
1: துபாய் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம்.
3: என்ன பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
2: சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, நம்ம மூணு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியும். ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி நன்றி மேடம். உங்களுக்கு இரண்டு பேருக்குமே மாலை நன்றி.
1: நன்றி சார், தேங்க் யூ. ஓகே சுனி, இன்னொரு காலர் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: ஒரு செடியில் பூத்த இரண்டு ரோஜாக்களுக்கு மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா மேம்? நீங்க எப்படி இருக்கீங்க? இதே மாதிரி டயலாக் சூப்பரா சொல்லிடணும்.
1: ஒரு செடியில பூத்த இரண்டு ரோஜா.
4: நாங்க சொல்லாத இருப்போம், ஒரே நாள் சொல்லுவோம்.
2: ஓகே ஓகே, ரெடியா?
4: ஓகே, ரெடி மேம்.
2: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
4: நல்ல டீப் லைட் வியாபாரம் இத வாங்கிட்டு போறோம். வாழ்க்கை பிரைட்டா இருக்குது. விக்ரம் வாழ்க்கை தான் கரு இருட்டா இருக்குது.
2: பரவாயில்லையே, டைலாக் போனா போட்டாலும் நல்ல கான்பிடண்டா பேசிட்டீங்க.
1: சூப்பரா பேசிட்டாங்களா? அடுத்தது இவங்களை எப்படி பேச வைக்கிறது யோசிச்சுட்டேன்.
2: ஓகே, அடுத்த டைலாக்
4: பாத்தீங்கன்னா, இது என்ன ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் இருந்து இத பாத்து ரெண்டு மாடு குத்து போச்சு, நாலு பேர் கண்ணு நல்லையாச்சு. அப்படியாப்பா?
2: இது எப்பப்பா?
1: ஓகே ஓகே, இந்த ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சா வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின பிடிக்கிற மாதிரி போயிட்டீங்க, அதனால இது ஒத்துக்கப்படாது.
4: இத பாத்து ரெண்டு மாடு குத்து போச்சு, நாலு பேருக்கு நாலு கண்ணு நல்லாயிருச்சு. அப்படியாப்பா வரும்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்
4: சூப்பர்.
1: இது எப்ப? ஆமா, இது எப்ப? வேற ஏதாவது?
4: இந்த கட் கேமரா எங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்கு,
2: ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: ஆமா, உங்க உங்களோட திறமையெல்லாம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கும் போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய இன்னும் நிறைய பேர் கால் பண்ணும் அப்படின்னு நாங்களும்
4: அன்பு தோழி போனி மேடத்துக்கு வந்து அன்பு தோழின்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு பணிவு புன்னகரசு வச்சிருக்கேன்.
2: தேங்க்யூ வெண்ணிலா மேம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றி.
4: நீங்க டாக்டர் கேட்டீங்க பாருங்க, கேள்வி அனைத்து நல்ல உரையா இருந்தீங்க. அதுக்கு எங்க நேர விருப்பமா உங்களுக்கு.
1: எங்களுக்கும் அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம்.

0: கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஓகே அஜயசுனி, இன்னொருத்தவங்க லைன்ல இருக்கு, உங்கள்ட்ட பேசலாம். மல வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசுறீங்க வந்தோடனே, ரெண்டு பேருக்கும் வணக்கம் அப்படின்னு. நீங்க மல்லி கடையில இருக்கிறதால அந்த தீப்பெட்டியே யோசிக்க கூடாது. இது இது டியூப்லைட்
1: இத வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, இத விக்கிற வாழ்க்கை பாத்தீங்கன்னா கருமுருன்னு இருட்டா கிடக்கு.
2: ஓகே சூப்பர். இப்ப நீங்க டைலர் இல்ல, ஆன் தி ஸ்பாட்ல உங்களோட பிசினஸ் கேத்த மாதிரி ஒரு டயலாக் சொல்லுங்க பாக்கலாம். சலிப்பா நல்ல டைலரிங்
1: வியாபாரம்.
2: மேம் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்க
0: முடிச்சுட்டு
2: எனக்கு சொல்லிட்டு தான் நீங்க போகணும்.
0: ரெடி ரெடி சொல்லலாம்.
2: ரெடி ரெடி ரெடி
1: சொல்றேங்க. என்னப்பா இது ஜிங்குச்சா ஜிங்குச்சா நீல கலர் லுங்கி தானு, இத பாத்து நாலு மாடு, ரெண்டு மாடு நாலு மாடு,
0: ரெண்டு மாடு
2: ஏதோ மாடு,
1: ரெண்டு மாடு செத்து போச்சு, நாலு பேர் கண்ணு நொல்லையா போச்சு, எப்பப்பா இது?
0: சூப்பரே. ஆனா இது ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க வரணும், அழகா ஆரம்பிச்சீங்க. அப்படி
2: ரெண்டு மாடா நாலு மாடான்னு
1: கேட்டீங்க, அதுதான் ரெண்டா நாளா வந்துட்டு.
0: சரி ஓகே ரெடியா, திருப்பி
2: எத்தனை மாடு வேணாலும் சொல்லிக்கோங்க.
1: என்னப்பா இது ஜிங்குச்சா ஜிங்குச்சா நீல கலர் லுங்கி தானு, இத பாத்து செத்து போச்சு, நாலு பேர் கண்ணு நொலையா போச்சு, எப்பப்பா இது?
0: எப்பப்பா இது? ஆமாப்பா.
2: ஓகே இப்ப நாங்க டாஸ்க்கு வந்துட்டோம் மேம், நாங்க மறக்க மாட்டோம். இப்ப உங்க டைலரிங் வியாபாரத்துக்கு நாங்க இன்ஸ் மட்டும் குடுக்கறேன். என்னப்பா இது டைலரிங் வியாபாரம் வாங்குறவங்களுக்கு? இதுக்கு மேல நீங்க தான் கண்டினியூ பண்ணணும் அந்த டைலாக.
0: வணக்கம். வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் கீழக்குடி இருப்பு சிங்காரவேலு.
0: சிங்காரவேலு சார், இவ்வளவு சாந்தமா பேசுறீங்க.
3: என்ன மேடம்
2: சாந்தமா பேசுறீங்களே?
3: இல்ல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓகே, உடல்நிலை சரியில்லாலும் சந்தோஷமா இருந்தா உடல்நிலை சரியாயிடும். சரியா சார், சிரிச்சிட்டே இருங்க.
3: சரியா,
2: ரெடியா பேசுறதுக்கு? டயலாக் பேச.
3: ஆ கண்டிப்பா, நிகழ்ச்சி கேட்டு தான் இருக்கேன்.
0: ஓகே ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்க எந்த டயலாக் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க?
3: அந்த ஃபர்ஸ்ட் டியூப் லைட்.
0: ஆ ஓகே,
2: எங்களை சொல்றீங்களா? சிங்காரவேலு சார் கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம்.
0: ஓகே ரெடியா, கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: நல்ல டியூப் லைட்யா, இத வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் வந்து பிரைட்டா இருக்குது, ஆனா இத விட்ட வாழ்க்கைய கும்முன்னு இருட்டா இருக்கு.
0: ஓகே சூப்பர். நீங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு மனசையும் நீங்க வந்து சாஃப்ட் ஆக்கிக்கிட்டீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, நீங்க பேசணும்னே நாங்க ரெண்டு பேருமே சைலண்ட்
2: சைலண்ட் ஆயிட்டோம்.
3: அப்படிங்களா? நான் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச டயலாக் ஒன்று சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
3: என் தங்கை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா, என் தங்கை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா.

0: இருந்தால் கோடீஸ்வரம் விட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கை என் இரட்டியது, பயந்து ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, மீண்டும் ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார், யார் வழக்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மா பாவிச்சு அண்ணன் புத்தி புகட்டு ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், அவள் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம்? கல்யாணி குழந்தையை கொன்றது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் மஞ்சர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார், யார் வழக்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மா பாவிச்சு அண்ணன் புத்தி புகட்டு ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், அவள் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம்? கல்யாணி குழந்தையை கொன்றது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் மஞ்சர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? இத்தனை குற்றங்களும் களையப்படும் வரை என் போன்ற கல்யாணிகளும் குணசீலங்களும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏற்றில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பகுத்தறிவு, பண்பாடு, அரசியல் தத்துவம். நன்றி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்க்காம சொன்னீங்களா சார்?
0: இல்ல மேடம், பாக்காம சொன்னதுதான்.
2: அதான் இவ்ளோ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அப்படியே அவர் அந்த டயலாக் சூப்பரா டெலிவரி பண்ணிருக்கீங்க.
0: அதுலயும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும்னா ஒரு சில வார்த்தைகள் மறந்து போச்சு.
2: அது பரவாயில்ல சார், இவ்வளவு தூரம் நீங்க அந்த ஒரு இவ்வளவு தூரம் அழகா வந்து அந்த டயலாக சூப்பரா டெலிவரி பண்ணிருக்கீங்க.
0: நீங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் மற்ற நேயர்களுக்கு வழிவிடுங்கிறதா சுருக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சிவாஜி சார் ஆரம்பிச்ச அந்த முதல் வரி, அந்த குற்றவாளி கொண்டு நிற்கும் போது முதல்ல பேசுவாரு, நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இவ்வழக்கொன்றும் விசித்திரமானதல்ல, வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையான மனிதர் அல்ல. அன்றாட வாழ்க்கை பாதையில் காணப்படும் சர்வ சாதாரண ஜீவங்களில் நானும் ஒருவன்.
2: ரொம்பவே கஷ்டம், அது நீங்க இவ்வளவு ஈஸியா நீங்க வந்து சூப்பரா
0: பண்ணிட்டீங்க.
2: உடல்நிலை சரியாக்கிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்க சார், நாளைக்கு பாத்துக்கலாம்.
1: டேக் கேர் சார், தேங்க் யூ
0: சார். உங்கள் இருவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
2: நன்றி நன்றி சார். ஓகே, நம்ம அடுத்த நேயருக்கு போயிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம், இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: வாழப்படம் கலா, எப்படி மேம் இருக்கீங்க?
2: கலா மேடம்
3: எப்படி மேம் இருக்கீங்க?
1: கலா மேடம் ரெடியா டயலாக் பேச?
3: ரெடி மேம்.
2: ஓகே, கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: நல்ல டியூப்ளைட் வியாபாரம், இத வாங்கின்னு போற வாழ்க்கை பிரைட்டா இருக்கு. விக்கிறவங்க வாழ்க்கை கரும் கும்னு இருட்டாலாம் இருக்கு.
2: இருட்டாதான் இருக்கு, என்ன பண்றது?
1: பிரகாசமா ஆக்குறதுக்கு நீங்க தான் அடுத்த டைலாக் சொல்லணும்.
3: நெக்ஸ்ட் சொல்றேன்.
2: ரெடி ரெடி.
1: நெக்ஸ்ட்
3: என்ன இது? சிங்கச்சா சிங்கச்சா நீல கலர் லுங்கிதானின இத பார்த்து நாலு ரெண்டு மாடு செத்து போயிது, நாலு பேரு கண்ணு நொலையா இருக்குது. அப்படியா? இடியப்பா
2: சூப்பர். இந்த ஒரு நையாண்டியதான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட எதிர்பார்த்தேன், உங்கள்ட்ட அப்படியே ஆப்டா வந்துருச்சு.
3: ரெண்டு பேரும்
2: எங்களுக்காக இன்னொரு வாட்டி, இன்னும் ஒரு வாட்டி நீங்க பண்றீங்களா?
1: சொல்லுங்க.
3: கண்டிப்பா எங்க ரெண்டு மேம்காக நான் சொல்றேன்.
2: சொல்லுங்க.
3: ஓகே மேம், என்ன இது? சிங்கிச்சா சிங்கிச்சா நீல கலர் தொங்கிதான், இத பாத்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, நாலு பேரு கண்ணு நுழைய இருக்குது. அப்படியா? இது எப்பப்பா?
1: ஓகே மேம், சூப்பர் சூப்பர்.
3: ஓகே மேம், சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வராங்க, வாய்ப்பு குடுக்குறோம். பை மேம், தேங்க்யூ.
2: நன்றி நன்றி நன்றி. ஓகே அஜய் சுனி, இப்ப வந்து நிறைய காலர்ஸ் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கோம்.
1: ஆமா, டைம் போனதே தெரியல, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்களும் கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு
2: 2271760 மற்றும் 2275230 என்றீங்கல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற

0: நேரம் 4:49 எஃப்எம் ரெயின்போ விண்கார்ட் கேமரா ரூலிங் நிகழ்ச்சியும் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நம்ம வந்து கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம் முடிவுக்கு. ஓகே, இப்போ ஒரு நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்,
0: நல்லா இருக்கும். சொல்வது யாரு மேம்?
1: பாண்டிதன்.
0: ஜெயா மேம்.
1: ஜெயா மேடம், சொல்லுங்க.
0: என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க, இப்படிதான் இருப்பீங்களா?
1: சைலண்டா
0: இது இன்னும் கொஞ்சம் மெருகு ஏத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க ஒரு மாதிரி சலிப்பா சொல்லுங்க பாப்போம்.
1: சலிப்பா வியாபாரம்.

0: ஹலோ ஜெய மேடம், ஹலோ மேடம், லைன்ல தான் இருக்கீங்க?
1: என்ன அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டீங்க?
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க? பிச்சமுத்து சார். ஓகே, நீங்க டயலாக் கேட்டீங்களா?
2: கேக்குது
0: சார், இதெல்லாம் எப்ப நடந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. அடுத்த டயலாக்
2: நான் இந்த வீட்டுல அப்புறம் பளிச்சுன்னு நல்லா பிரகாசமா வாங்கி வரும். எங்க அப்பா நல்ல பளிச்சு இருக்கு, சிக்கிரம் காதா வந்து கருமுரு கொம்பு நிறைய
3: சொல்லுங்க சார், ட்ரை பண்ணி
0: சார். இன்னும் கொஞ்சம் வந்து சலிப்பா அந்த அந்த ஒரு இதுக்கு போயிடுங்க.
3: என்ன வியாபாரம் பண்றீங்க சார்?
2: பிரகாசமா இருக்கு, நல்ல பளிச்சுன்னு
3: இருக்கு,
0: என்ன பண்றது?
3: அது ஏன் தெரியலையே.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஓகே, நேரம் 4:54 ஆயிடுச்சு. நிறுவு தருணத்துக்கு வந்துட்டோம் அஜய் சோனி. அடுத்ததான் ஒருத்தவங்க லைன்ல காத்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: செல்வது யாரு?
1: வணக்கம், செல்வது தமிழ்ச்செல்வி பாண்டிச்சேரி.
0: தமிழ்ச்செல்வி பாண்டிச்சேரி.
1: ஆமா மேடம்,
2: ரெண்டு டைலாக்கும் பேச போறீங்களா?
1: மேடம், ஆக்சுவலா நான் இப்பதான் வந்தேன். என்ன டைலாக் போட்டீங்கன்னு கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே
0: போட்டுக்கங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டு இப்பதான் வந்தேன் வேற சொல்றீங்க.
1: நீங்களே எடுத்து கொடுத்துருங்க போதும், நீங்க ஃபுல்லா போட வேண்டாம்.
2: என்னப்பா
0: போட வேண்டாமா?
2: இல்ல, வியாபாரம் டியூப்லைட் வியாபாரம்.
1: ஆ ஓகே மேடம்.
2: ஓகேவா?
1: ஆ ஓகே மேடம்.
0: ஓகேவா?
2: கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: என்ன வியாபாரம்டா இது, டியூப்லைட் வியாபாரம்? இத விக்ரம் வாழ்க்கை பிரைட்.

0: என்ன இது ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான் இதை பார்த்து அதேதான் பாருங்க அப்படி கேட்ச் பண்ணிக்கிறீங்க நெருப்பு மாதிரி டப்பு டப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க.
1: ஓகே மேடம்
0: பேசலாம் பேசலாம்.
1: என்ன இது ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் பச்சை கலர் மஞ்சள் கலர்னு அப்படியாப்பா எனக்கு ஒண்ணு தெரியலையாப்பா இது துபாய் டிரெஸ் பா துபாய் டிரெஸ் துபாய்ல தாண்டா போனோம் இங்க வந்து எதுக்குடா போட்டுட்டு இருக்க இத பாத்து நாலு மாடு செத்து போச்சு ரெண்டு கண்ணு செத்து போச்சு
0: ரெண்டு கண்ணு நாய் செத்து போச்சு தமிழ்ச்செல்வி மேடம் சூப்பரா வந்து டைலாக் நீங்க நான் கேக்கலனாலும் அப்படியே
1: பட்டாசு மாதிரி ஒரு டைலாக் நானும் பேசுறேன்
0: பேசுங்க.
1: தாத்தா நான் பார்த்தேன் என்றா கண்ணு பார்த்தேன் அந்த மாமா அந்த அக்காவ ரூமுக்குள்ள தூக்கின்னு போனாங்க அவங்க யாருமே இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அக்கா மட்டும் அழுதுட்டே வந்துச்சு அந்த மாமா நான் வாழ்க்கையே நாசமாக்கிறேன்னு சொல்லிச்சு என்றா இடவட்ட நாய நம்ம கிட்ட வேலை செய்யற உங்களுக்கு
0: விஜயகுமார் சார நீங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க.
2: ஆமா எங்களுக்கு அவரே பேசின மாதிரி
0: கட்டா தாலி அப்படின்னோட எங்களுக்கே பயந்துருச்சு ஐயோ நாட்டாம வந்துட்டாரு
2: லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சொல்லிட்டீங்க சூப்பர் மேம் சூப்பர்.
0: ஓகே கால் பண்ணுங்க.
1: தேங்க்யூ
0: ஓகே அஜய் சோனி இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப அழகா அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்காமிச்சாங்க. நம்மளே நிறைய இடத்துல ஷாக் ஆயிட்டோம் என்னடா இவங்க இவ்வளோ அழகா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓகே நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துல இருக்கும். நிகழ்ச்சியோட பாடல் நிறைவாக வரும் பாடல் அம்மா கணக்கு திரைப்படத்துல இந்த தொடர்ந்து கேளுங்க புதுவை 102.8. அடுத்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. யாரு எந்த பீச்ல இருக்காங்க யார்கிட்ட எல்லாம் பேச போறாங்க அப்படின்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு தெரியுது எனக்கும் ஆர்வமா இருக்கேன். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பக்கத்துல அஜய் சோனி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நான் கடையை சாத்திட்டு பாய் பாய் சொல்லிக்கிறேன்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில இன்னொரு ஆர்ஜி ஒரு பீச்ல போயிட்டேன், இந்த நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்ஜின்னு எனக்கு தெரியும், பட் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் அந்த ஆர்ஜி கிட்டே லைன் கொடுக்க போறேன். ஹலோ, வணக்கம்.
2: உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல ஜில்லுன்னு கடல் காத்தோட நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆட்பு நண்பன் ஜவார். சரி, நம்ம டேரக்டா ஷோஸ்ல போலாம். நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிரிஸ்க் வாய்ப்பு இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: இந்த பேர் நௌஷின்.
2: நௌஷின், உங்க நேம்?
3: என் பேர் ஐஷா.
2: ஐஷா, உங்க நேம் ப்ரோ?
4: அப்துல்லா.
2: அப்துல்லா, உங்க நேம் ப்ரோ? சார், வாங்க பேர் சொல்லு. நீங்களும் க்ரௌடு தான்.
3: ரேவதி.
2: ரேவதி, ஓகே. இன்னைக்கு எதுக்காக எல்லாரும் பேசிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் கும்பலா வந்தீங்கன்னா பேசுறதுக்கு கேட்கும். ஓகே, எதுக்காக பேசிட்டு ஒரு பொய் இருக்கணும், அந்த பொய்ய உங்க ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்கலாம். ஓகே, புரிஞ்சுச்சா? ரொம்ப நன்றிங்க. யார் முதல்ல ஆரம்பிக்கிறா? முதல்ல அவரை சொல்ல சொல்லணும். ஒருத்தர் சொல்லுவீங்க, யார் சொல்ல போறீங்க? என்ன பொய் பொய்யா இருக்குன்னு கெஸ் பண்றீங்க? ரிமைனிங் கேஸ் நீங்க என்ன சொல்றீங்க?
3: அதேதான்.
2: நீங்களும் அதே தானே? அவங்கள்ட்ட கேட்டுருவோம் உண்மையா? நீங்க
3: சொல்லுங்க.
2: அப்படியா? சூப்பர், எல்லாரும் நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்றீங்க அவங்க பத்தி? வேணா பர்டே பாய். நீங்க வேணா, நீங்க அவங்க பேரு மட்டும் தான் சொல்லணும். அந்த முன்கூட்டியே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்க பாக்குற பாவரை பார்த்து எப்படி சொல்ல போறதுக்கிறான்னு தெரிஞ்ச பத்தி நம்ம நெக்ஸ்ட் கேம்குள்ள போலாம். இது வந்து நான் வந்து ஒரு மூவி பத்தி ஒரு க்ளூ ஒண்ணு சொல்லுவேன். க்ளூ வந்து அப்படியே சொல்லிட்டே வருவோம். நீங்க அந்த க்ளூ வச்சுட்டு என்ன மூவின்னு கண்டுபிடிக்க போய் ஓகேவா? ஒரு பறவையோட பேர் வச்சுக்கிட்டு லோக்கல் கொரியர் பாயா வெளிநாட்டுக்கு போவார். இதுதான் பஸ்ட் க்ளூ. என்ன கண்டுபிடிக்க முடியுதா? சரி, ஓகே. மெயில் வில்லன் மெயினா ஒரு வில்லன் இருப்பான்ல, அவனை வந்து ரயில தூக்கி அடிச்சு இன்னொரு வில்லனை வந்து தேனியை விட்டு கடுக்க வச்சு கல்யாணத்துல இருந்தவர். ரெண்டாவது க்ளூ, சில வில்லன் வந்து மலேசியா வந்து மலேசியால டானு அங்கேயே போய் வைரத்தை கடைசி வருவார் ஏரோப்ளேன்ல. மலேசியால போய் எங்க கூறிய கடத்திட்டு வருவார். இது வந்து நம்ம ஊர் லோக்கல் ஹாலிவுட் கேஜிஎம். நாலு க்ளூ சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆக்டர் விஜய். எப்பா வந்து? ஆமா ஆமா, அதே தான் அதே தான். ஊருக்கு போற போது அந்த ஏரியா லோக்கல் ரவுடி அடிச்சுட்டு ஊர் கிளம்பிடுறாரு. இதுதான் முதல் குழு.

0: சண்டைக்கோழி. சூப்பர் கைஸ், ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பேர் இருக்கீங்க. சார் ஒரு கேம் ஒன்று ஆடுமா, இன்னைக்கு வந்து யார் வின் பண்றீங்க பார்க்கலாம். எனக்கு வந்து தமிழ் தெரியல, ஒன்னு ரெண்டு மூணு இங்கிலீஷ் ஒன் டூ த்ரீ. இப்ப நீங்க ஒன் சொன்னீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு, நீங்க ரெண்டுனா நீங்க த்ரீ. பரவாயில்ல, பேர தவிர நம்பர் சொல்லலாம் சிஸ்டர். நம்பர் த்ரீ, நீங்க த்ரீனா தமிழ்ல நாலு, நீங்க வந்து சிக்ஸ் வருவீங்க. இன்னும் எனக்கு ரெண்டு வினர் தேவைப்படுவாங்க. வீட்டு பேர்ல அவுட் ஆயிடுவீங்க, சொல்ல சொல்ல அவுட் ஆயிடுங்க. நம்பர் ஒன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்பர்
1: ஒன்
0: ஒன் டூ இல்ல ரெண்டுன்னு சொல்லணும் தமிழ் இங்கிலீஷ் இல்ல, ஒன்னுன்னா ரெண்டு. ஓகே ஆரம்பிக்கலாமா?
1: ரெண்டு த்ரீ
0: த்ரீ சூப்பர். நான்கு நான்கு அடனா அழகா சொல்றாரு. பை
1: இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு
0: 24 25 26 27 28 29 ஆஹா ரொம்ப நன்றிப்பா எங்க இருந்த கேம் முடியும் போயிடுவோம் பார்த்தேன் இப்ப நாலு பேர் இருக்கீங்க நாலு பேர் ரெண்டு பேர் 20 சைடுல முடிச்சிருக்கு 29 லைன்ல முடிச்சிருக்கு 31 32 33
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் வந்து ராக் பீச்ல தான் ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கேக்குற நமக்கே ஆன்சர் பண்ணும் போல இருக்கு. அண்ட் அங்க விளையாடுறவங்களுக்கு மட்டும் இல்லாம நேர்களுக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்ததா என்னெல்லாம் வந்து பண்ணி கலக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: தெரிஞ்சுக்கலாமே, வாங்க.

0: சசிகுமார், தேர்ட் பிக்ல வந்து சிம்ரன், ஃபோர்த் பிக்ல வந்து விஜய் சேதுபதி இருக்காரு. இப்ப நாலு பேரும் ஒரு படத்துல கனெக்ட் ஆகுறவங்க என்ன படம்? ராக்கெட் ப்ராப்ளம் வந்து காமிச்சிருக்கேன் போன வந்து. இது வந்து ஆக்டர் வந்து ஹீரோ வந்து ரஜினி சார். எப்பாடா நீங்க கண்டுபிடிச்சீங்களா, வாழ்த்துக்கள். அடுத்த போமா இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து ஜெனிபியா, செகண்ட் பிக்ல வந்து வடிவேல் சார், தேர்ட் பிக்ல வந்து ரகுவரன் சார், ஃபோர்த் பிக்ல வந்து பிபாஷ் தபாஸ். இவங்க நாலு பேரும் ஒரு படத்துல கனெக்ட் வராங்க. இந்த ஹீரோ பேரும் சொல்லிடுறோம், ஆக்டர் விஜய். ஆமாங்க, நல்லா தெரிஞ்சு பத்தி நல்லா வந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு கேம் ஒன்று ஆகணும்னா என்னன்னா சம்பந்தம் பேசணும். இது வரைக்கும் நீங்க பேசவே இல்லைன்றது வேற விஷயம், ஆனா சம்பந்தம் பேச போறீங்க. ஓகே நீங்க ஆரம்பிக்கலாம். நான் பேசுறதுக்கு டைரக்ட் ஆன்சர் கொடுக்கூடாது, சம்பந்தம் தான் பேசணும். சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது, என்ன கொஸ்டின் கேட்கிற மாதிரி பேசக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? ஓகே, இன்னைக்கு நீங்க தானே பாடு, என்ன சாப்பிட்டீங்க?
1: சாப்பிட்டீங்களா?
0: வேற யாரெல்லாம் தேவையில்லை. வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இது நொடி போதுமே. வேறின்றி விதையின்றி விட்டும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ போகுது கண்டுபிடிச்சு. உள்ளவங்கெல்லாம் பாருங்க, எனக்கு ஆஃப்லைன்ல கேக்குது அவங்க வர்றது, அந்த ஆர்டியை கட்டுப்பிடிச்சாங்க. சரி, ஆர்யா குக்கும் தரும் வந்து கண்டுபிடிக்கல. சரி ஓகே, அவங்க ஹாப்பி பர்த்டே, உங்களுக்கு பர்த்டே வாய்ப்பு கண்டுபிடிங்க. நேரடியாக என்ன திரும்ப உங்கள் மனதோடு
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ஷோ அலையோடு விளையாட நம்ம ஜார்ஜ் கிட்ட டைரக்டா பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: எஸ் வாங்க பேசலாம். நம்மள்ட நெக்ஸ்ட் பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க நம்ம ப்ரோ பேர் சொல்லுங்க. கிருபாநிதி. கிருபாநிதி உங்க நேம் ப்ரோ? சுந்தரராஜ். சுந்தர் தம்பி உங்க நேம்?
2: கணேஷ்.
1: கணேஷ் உங்க நேம்?
2: சங்கீதா.
1: சங்கீதா உங்க நேம் சொல்லுங்க.
3: சமைப்பேன் அது ரெண்டு உண்மை ஒரு பொய். அந்த ஒரு பொய்ய வந்து சங்கீதா மேடம் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகேவா? அந்த பொய் கேட்டா கண்டுபிடிச்சிருவீங்களா? ட்ரை பண்றேன்ல. உங்களை வச்சு மூணு விஷயம்.
4: நல்ல விஷயம். சாங் அதிகமா கேட்பேன்.
3: பாட்டு அதிகமா கேட்பீங்க. ஒண்ணு
4: பைக் ஓட்டுறதுனால பிடிக்கும்.
3: பைக் ஓட்டுறது பிடிக்கும். ரெண்டு
4: நிறைய சாப்பிடுவேன்.
3: நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்டு மூணு. இந்த மூணுல ஒரு பொய் இருக்குல்ல கேட்டுலாம். ஒரு பொய் இருக்குதா? அவன் என்ன பொய்? என்ன சொல்றீங்க? அடிக்கடி
4: கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: வாழ்த்துக்கள். உங்களை கேட்டா சிரிப்பீங்களா ஆன்சர் சொல்லுவீங்களா? இந்த கேம் அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். இப்ப என்னன்னா, ஒரு படத்தை பத்தினா ஒரு க்ளூ கொடுப்பேன். அது என்ன படம்னு எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். ஓகே தம்பி, கொஞ்சம் ஆர்வமா இருக்க. ஆனா வந்து ஒரு மிட் படம் தான். மிட் அந்த ரேஞ்சில் அந்த படம் கொஞ்சம் புது. இதான் முதல் க்ளோ. அவர் வந்து கண்ணைக்கு ஒரு பக்கத்துல இருக்க ஒரு மீனவன். ஓகேவா? வந்து ஹீரோயின் வந்து அவங்க வந்து தொடர்ந்து தொடர்ந்து லவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்ணவே மாட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அக்செப்ட் பண்ணி அந்த ஹீரோயினுக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவார். அங்க போய் கஷ்டப்படுவார். ஏன்னா கண்டுபிடிக்க முடியுதா? நல்லா
4: பாத்துருக்கேன்.
3: பாட்டு கூட பாடுங்க அந்த படத்துல இருந்து. அப்புறமா அந்த தீவிரதில தப்பிச்சு எப்படி ஒரு வழியா என்ன பாட்டு சொல்றீங்களா தம்பி? உனக்கா ஆடா உனக்கு நான் இருக்கவா ஜனம் தனம் துடிக்கவா ஒயிட்டா இவ யாரோ சொக்க வச்சானே என் மனசுக்குள்ள குழந்தை போல கொஞ்சிக்கிட்டானே. அப்படியா? சரி ஸ்டாப் பண்ணிப்போம். சரி ஓகே. இப்ப வந்து ஃபேமிலி ஒரு கேம் ஒண்ணு ஆடுவோமா? அப்படி வந்துருங்க. என்னன்னா 1, 2, 3. இப்ப நீங்க 1 சொன்னீங்கன்னா இங்கிலீஷ்ல, தம்பி வந்து 2 தமிழ்ல சொல்லுவாரு. நீங்க இந்த ரெண்டுன்னா நீங்க 3 சொல்லுவீங்க. நீங்க 3ன்னா சிஸ்டர் நீங்க என்ன 4. யார் வின் பண்றீங்க பாக்கலாம். ஓகே ஆரம்பிக்கலாமா? இப்படி வந்து ஆரம்பிக்கலாம். இருப்பா நம்பர் 1 1 1. சூப்பரா டவுன் பஸ் சொன்ன. 2 3 4 5 5 6 7 8 9. ஆஹா
2: 10.
3: எட்டுக்கு அப்புறம் என்னடா வரும்? 8 சொன்னாரு. சோ 9 சொன்னீங்களா? 9
4: 10
3: சொன்னா அப்பா வந்து தாக்கடிச்சாரு.
2: 10 11 12 13 14
3: 16

0: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நேரம் 5:45. நேர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ராக் பீச்ல இருக்காங்க. உங்ககிட்ட பேசிடலாம்.
7: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: தனியா
7: என்ன கேம் பேசிக்கிட்டே அப்பதான் இமீடியா பேசணும்னு முன்னாடியே சொன்னா நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்க.

0: ஓகே ரூபாய் பத்து கிளி கொடுக்குறேன். அது என்ன பழம் கண்டுபிடிப்பீங்களா? சரி ஓகே. என்னன்னா வந்து வேற கேம் விளையாடுவோம். அந்த பேப்பர் பின்னாடி போயிடுச்சு. நான் ஒரு பாட்டை படிக்கிறேன், அது என்ன பழம் கண்டுபிடிக்கணும்? பத்தாமலே ஒண்ண ரசிக்கிறக தாங்காமலே துண்டா விழுகிற ஊர்பட்ட ஆசையெல்லாம் உள்ள முடக்கிற உன் மூவி குத்தும் பார்வையில ரொம்ப இழைக்கிற பல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுற இன்னொரு கேம் போல சம்பந்தம் சம்பந்தமா என்கிட்ட பேச ஆரம்பிக்கலாமா? நானே சொல்லப்படாத நினைச்சேன், உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அத மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச கலர்
1: மரம் நீட்டா இருக்கு.
0: நீட்டுனா அந்த நீட்டா இந்த நீட்டா?
1: ஹைட் உயரம்
0: அவுட். ஆனா என் கேம் இவ்வளவு சுலபமா எனக்காக முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நம்ம வந்து வேற ஒரு கேம் ஆடலாம். இப்ப என்கிட்ட வந்து ராங் ஆன்சர் பேச
1: சொல்லணும்.
0: அது ராங் ஆன்சர் சொன்னா வந்து ஆன்சர் கரெக்ட்
1: புரிஞ்சிச்சு?
0: வாழ்க்கையில ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கீங்க. சரி, ஒரு சூப்பரான பிரியாணி செய்யறதுக்கு என்ன பண்ணும்?
1: நிறைய வாழை போடணும்.
0: டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா என்ன நடக்கும்?
1: ஆப்பிள் தீந்து போயிடும்.
0: இது கரெக்டான ஆண்டர்ல வருது. சரி, நீங்க அவுட்டு போங்க. இந்த கேமும் அவுட்டு. நீங்க கருப்பு ராஜாவா? ஒரு ராபிட் பேர் ஆடுவோம். ஓகே,
1: நீங்க வாக்கிங் எடுத்து வச்சு கேட்டு
0: இல்லாம மேடம் வந்து பூந்து விளையாடுவாங்க இல்லையா? ஓகே, நீங்க என்னன்னா போக இருக்குமா நான் பார்த்தோம்னா பிடிச்ச அப்ப இதே கையில தான் கேட்பேன். சரி ஓகே, நம்ம அடுத்து ராபிட் பேர் போலாம். அஞ்சு நக்கையில அஞ்சு ஃபிளவர் நினைக்கும்.
1: ரோஸ், லோட்டஸ், லில்லி, ரோவிலியா, ஜாஸ்மின்.
0: ரோவிலியா?
1: அது ஒரு பூ.
0: சரி ஓகே, ஏதோ பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நாலு செகண்ட், நாலு சாப்பாடு.
1: பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்,
0: என்ன
1: பாட்டு?
0: மூணு கேம்லயும் எனக்காக வந்து வித்து கொடுத்துருக்கீங்க இல்லையா? உங்களை நான் வந்து சாதாரணமா சொல்ல மாட்டேன். நீங்க எனக்கு வித்து கொடுத்து இந்த கேம் எனக்கு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்க வாட்டி கம்மியும் பண்ணீங்க. அந்த வரல முடிச்சு பத்திரமா வீட்டுக்கு போங்க. நேரங்களே நான் திரும்ப வரேன். ரைன்போ கூட இன்ஸ்டன்ட் ரொம்ப லேட்டு என்று மக்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். 5:55 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் வந்து ராக் பீச்ல வந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜார்ஜ் கிட்ட பேசலாம்.
3: எஸ் வாங்க பேசலாம். நம்மள்ட்ட நெக்ஸ்ட் பேசுறதுக்காக யங் பியூட்டிஃபுல் எனர்ஜெடிக் ஓகேவா.

0: வாங்க பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சாஜிதா.
0: சாஜிதா. உங்க நேம்?
1: தீப் அக்ஷயா.
0: தீபா
1: அக்ஷயா.
0: நல்லா இருக்கு சாஜிதா, நல்லா இருக்கு. அவரை என்கிட்ட கோச்சுவீங்க. சரி ஓகே. இன்னைக்கு எதுக்காக பீச் வந்துருக்கீங்க?
1: நீங்க
0: ஒரு பொய் இருக்குதான். அம்மா கன்ஃபியூஸ் பண்றாங்க. அதான் அம்மாவோட பேச்சு தான் முக்கியம். ரொம்ப நம்பியிருக்காங்க. அதாவது வந்து உண்மையை பொய்யன்னு தப்ப கரெக்டா சொல்றீங்கல்ல. புரியல, விடுங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் பாக்கலாம். ஒரு பாட்டை படிச்சா என்ன பாட்டுன்னு கண்டுபிடிப்பீங்களா? ஓகே ஃபைன். அந்த பாட்டை வந்து எடுக்கிறேன் உங்களுக்காக. படிக்க போறேன். என்ன பாட்டுன்னு சொல்ல போறீங்க? தனியாகவே இருந்து வெறுப்பாகி போச்சு, நீ வந்ததால என் சோகம் போச்சு, பெருமூச்சு கிட்ட சூடான மூச்சு, போ வாசப்பட்டு ஜலதோஷம் போச்சு. ஆமா அர்ஜே, இது உள்ள அவங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா? அதேதான் வாங்க. அவங்க மாத்திட்டாங்க. சரி ஓகே, இந்த பாட்டை கண்டுபிடிவீங்களா பாக்கலாம். இவன் யாரோ சொக்க வச்சானே, என் மனசுக்குள்ள குழந்தை போல கொஞ்சிக்கிட்டான். இவன் யாரோ கிக்கா வச்சானே, என் வயசுக்குள்ள முதல் மழைய கீழ வச்சானே. ஓ கியூட்டி, ஒரே வார்த்தை சொல்ற உடனே ஐயோ ஆமா சொல்லுவீங்க. ஒரு வார்த்தையை சொல்லவா? அல்ல மத்திய தீபு சொல்லுங்க. வாராமல் போகும் நாட்கள் வீணன வம்பாக சண்டை போட வைக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த லைன் வரும் பாருங்க. சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான், துள்ளல் இல்லா என் பார்வையில் தூண்டில் மீனாய் வந்தவளும்
1: நீதான்.
0: இப்ப வந்து பாட்டு பேர் சொன்னா கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? நெஞ்சில் மாமழை, நெஞ்சில் மாமழை.
1: அந்த போட்டோ
0: உங்களுக்கு தெரியுமா? வாங்க படம் பாப்பீங்களா? நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். அதுல வந்து ஒரு நாலு பிக் இருக்கும். நம்ம நாலு பேர் ஒரு படத்துல கனெக்ட் ஆவாங்க. என்ன படம்னு சொல்லணும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து அனுப்பம்மா, செகண்ட் பிக்ல வந்து கௌதம் மேனன், தேர்ட் பிக்ல வந்து காயடு, ஃபோர்த் பிக்ல வந்து மிஸ்கி. இவங்க நாலு பேர் ஒரு படத்துல கனெக்ட் ஆறாங்க. என்ன படம்? இன்னொரு படம் வந்து சொல்லவா? சரி ஓகே, இந்த படம் கண்டுபிடிக்கணும் பாக்கலாம். உங்களுக்கு தரேன், ட்ரை பண்ணுங்க. வந்து திருச்சா, சக்கத்துக்கு வந்து பிரபு, திருப்பிக்கு வந்து பிரசன்னா, போர்த்துக்கு வந்து பூஜரில் அர்ஜுன் அர்ஜுன் தான். இவங்க நாலு பேரும் ஒரு படத்துல கனெக்ட் ஆகணும். ஹீரோ நேம் சொல்றோம். அஜித், ரீசெண்டா வந்த படம் அஜித் லாஸ்ட் மூவி.

0: இதை நடத்திட்டு கரோட்ட போயிட்டார், புரியுது கிடையாது. அதுக்கப்புறம் வந்தது பாட்டு பாடுங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குற பாட்டு தவணும். இல்ல நான் கேப் ஃபில் பண்றதுக்கு நான் அதான் பேசிட்டு
1: இருக்கணுங்க.
0: ஆரம்பிங்க. சரி ஓகே. ஐயோ கேரி ஆன் உங்க வாய்ப்பை கண்டு மணி நேரில் திருமுறை எனக்கு பயம்போ புது இன்னொரு என்று முன்பு மனதோடு.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அலையோடு விளையாட நம்ம ஜார்ஜ் கிட்ட பேசலாம்.
1: அலையோடு விளையாட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க மற்றும் கேட்ட ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நேரம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கடை முடிச்சேன். நேற்று கேட்டு போய் போய்

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலைக்கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் ஜூலை 3 வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக

0: அமெரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று வதோதராவில் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை நோக்கி இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். ரசாயனம், மின்னணு, கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வலுவாக உள்ள குஜராத் மாநிலம் பாதுகாப்பு உற்பத்திக்கான உலக கேந்திரமாக மேம்பட முடியும் என்று அவர் தெரிவித்தார். ராணுவ விமானங்களை தயாரிப்பதற்கான நாட்டின் முதலாவது தனியார் உற்பத்தி ஆலை ஏற்கனவே வதோதராவில் தொடக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் போது மொத்தம் 3.34 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் வதோதரா பகுதியில் 1.97 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்தார்.
0: நாடு முழுவதிலும் உள்ள நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் மற்றும் மண் சரிவுகளுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளை அரசு கண்டறிந்து 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசுகையில், இந்திய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க உலகத்தரம் வாய்ந்த சாலை பொறியியல் அம்சங்களும் உரிய அடையாள பலகைகளும் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். அதே சமயம் பொதுமக்களும் சாலை விதிகளை முற்றிலுமாக பின்பற்றினால்தான் முழு அளவிலான சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல், சீட் பெல்ட் மற்றும் தலைக்கவசம் அணிதல், வாகனம் ஓட்டும்போது மொபைல் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்தல் மற்றும் இதர சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை அவர் வலியுறுத்தினார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுடெல்லியில் கல்லீரல் மற்றும் பித்தநாள அறிவியல் கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் அதேவேளை மருத்துவத் துறையில் பயிற்சி பெற்ற மனித வளத்தை அதிகமாக உருவாக்குவதிலும் அரசு முக்கிய கவனம் செலுத்துவதாக அவர் தமது உரையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டில் மொத்தமுள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 818 ஆகவும் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களின் எண்ணிக்கை 120,000 ஆகவும் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று ஹரியானா மாநிலம் ஹிசாரில் கேத் பச்சாவ் எனும் வயல்வெளி பாதுகாப்பு இயக்கத்தின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மண்ணின் வளம் குறித்த தகவல்கள் மற்றும் மண் வளத்திற்கு ஏற்ற உரங்கள் குறித்த பரிந்துரைகளை விவசாயிகளுக்கு வழங்க மொபைல் செயலி ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மண் வளத்தை பாதுகாக்கும் வகையில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை சமச்சீராக பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இயற்கை வேளாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்நினோ விளைவினால் மழை அளவு குறைவதின் தாக்கங்களை சமாளிக்க பல்வேறு வழிமுறைகளை அரசு ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் மாற்றம் கொண்டு வருவது குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப புதுடெல்லியில் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 நாள் தேசிய ஊரக வளர்ச்சி மாநாடு இன்று முடிவடைந்தது. மத்திய மாநில ஒருங்கிணைப்பு, சமூக பங்கேற்புடன் கூடிய வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நிர்வாகத்தை வலுப்படுத்துவதன் மூலம் முன்னேறிய கிராமங்கள் முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட இம்மாநாட்டில் உறுதியேற்கப்பட்டது. விக்சித் பாரத், ஜி ராம்ஜி உள்பட ஊரக வளர்ச்சி தொடர்பான அரசு திட்டங்களின் அமலாக்கம் குறித்தும் இது தொடர்பான மாநில அரசுகளின் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கிராமங்களில் வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும், பருவநிலைக்கு ஏற்ற வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவது குறித்தும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுள்ளார். ராணுவ தளபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் ஜெனரல் உபேந்திர துவேதியிடமிருந்து பொறுப்புகளை அவர் பெற்றுக்கொண்டார். அனுபவம் வாய்ந்த போர் வீரரும் சிறந்த நிர்வாகியுமான ஜெனரல் தீரஜ் சேத் தலைமையில் இந்திய ராணுவம் புதிய உயரங்களை எட்டும் என்று ஜெனரல் துவிவேதி கூறினார். மகோன்னத மரபுகள், தொழில்முறை திறன்கள் மற்றும் மன உறுதிக்கு பெயர் பெற்ற இந்திய ராணுவம் தயார் நிலை, சமநிலை மற்றும் விழிப்பு நிலையை தொடர்ந்து பராமரித்து வருவது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் 11வது மாநில நிலைக் கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது.

0: இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதியில் போதைப் பொருட்களை தடுத்தல், போதை கடத்தல் பேர்வழிகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்தல், கடல்சார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரமாக்குதல், பாரத் போல் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளை முழுமையாக பயன்படுத்துதல் மற்றும் போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், வளர்ச்சித்துறை ஆணையர் திரு கிருஷ்ணமோகன், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
0: புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாஹியில் அடல்ஜி சேவா அறக்கட்டளை அமைப்பின் புதிய ஆம்புலன்ஸ் வாகனத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அறக்கட்டளை உறுப்பினர் திரு கே எம் திருஜேஷ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் எல்டிசி உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஆள் எடுக்க கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற ஒருங்கிணைந்த மேல்நிலை கல்வி நிலை தேர்வுகளில் 20,000-க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்றனர். முழு அளவிலான பாதுகாப்புக்கு இடையே நடைபெற்ற இத்தேர்வுகளுக்கான பூர்வாங்க விடைத்தால் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தேர்வர்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்வர்களின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு தகுதி பெறும் தேர்வர்களின் பூர்வாங்க பெயர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் இன்று உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உடனிருந்தார். தொடர்ந்து இப்பகுதி மக்களின் குறைகளையும் இவர்கள் கேட்டறிந்தனர். ஜிப்மரில் முதுகலை உள்ளூரே மருத்துவ மாணவர்கள் அதிக எண்ணிக்கையை ராஜினாமா செய்வதாகவும் மனநல ஆலோசனை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அண்மையில் வெளியான செய்திகளை ஜிப்மர் நிர்வாகம் மறுத்துள்ளது. உள்ளுறை மருத்துவ மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவு மற்றும் கல்லூரி கிடைத்தால் அதற்கு மாறுவது வழக்கம்தான் என்றும், மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சொந்த பிரச்சினை, குடும்ப பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களுக்காக மனநல ஆலோசனை பெறுவது இயல்பானதே என்றும் ஜிப்மர் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள எண்ணிக்கை விவரங்களை ஜிப்மர் மருத்துவமனையின் கல்விச்சூழல் மற்றும் மாணவர் நலன் தொடர்பான குறைபாடாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும், ஜிப்மரில் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் நலனை உறுதிப்படுத்த அமைப்பு ரீதியிலான பல்வேறு வசதிகள் அமலாகி வருவதே உண்மை என்றும் ஜிப்மர் நிர்வாகம் கூறியுள்ளது. காரைக்கால் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் முதுநிலை தொழில்நுட்ப உதவியாளராக பணிபுரிந்த திரு எஸ் இளங்கோபன் 36 ஆண்டு சேவைகளுக்கு பின்னர் இன்று பணி ஓய்வு பெற்றார். ஏற்கனவே திண்டிவனம் எல்பிடி, சிதம்பரம் எல்பிடி மற்றும் கும்பகோணம் HPTயிலும் அவர் பணிபுரிந்துள்ளார். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 12:30 மணிக்கு ஆர்லிங்டனில் நடைபெறும் போட்டியில் நார்வே, ஐவரி கோஸ்ட் அணிகள் மோதவுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற போட்டிகளில் மொராக்கோ, பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலைக் கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 3 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் கேட்கலாம். ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: சைபாலின் இன்றைய ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே லண்டனில் உள்ள த அவுல் மைதானத்தில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்டு நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம்.

நேரம் 6:30 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம், மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி, தொடர்வது திரை இசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. திரை இசை நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். சுஜாதா மோகன் குரல்ல தித்திக்கதே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:15 48 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில அடுத்ததா ஹரிஹரன் குரல்ல துல்லாத மனமும் தொல்லும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் குரல்ல ஜெமினி திரைப்படத்திலிருந்து. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம், டைம் திரைப்படத்திலிருந்து.

திரைசை நிகழ்ச்சியில அடுத்ததா உன்னிமீனன் மற்றும் ஸ்ரீவர்தினி குரல்ல அள்ளி தந்தவாடம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ரெயின்போ வின்தரை இசை நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் குரல்ல

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு இரவு வணக்கத்துடன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரைசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜி சோனி. நேரம் 8:02. திரைசை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

8:19 திரைசை நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுமை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் குட் நைட் திரைப்படத்திலிருந்து.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா?
1: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை.
2: சித்தார்த் கே பாப்பா கி தபியத் ठीक नहीं है.

0: It's healthy, it's good for the weather.
1: I've been drinking it. இது எப்படி சார் குடிக்கிறீங்க?
0: அது சரி.

0: பேர் வைக்கணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: எல்சா
2: கோஸ்ட்
3: ஆச்சிக்கு.
0: நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனா நீங்களா சிரிக்க கூடாது.

இசை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

போயிட்டே இருக்கேன்.

0: முத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.
2: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன்பா.
2: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
3: அடுத்த வாரம்.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
2: எட்டு மணி 50 நிமிடத்தில் திரைசை நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம FM 90.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி திரு இசை நிகழ்ச்சியில பாடல் கேட்க

நேரம் 9:16 40 எஃப்எம் ரெயின்போவின் திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததா விஜய் யேசுதாஸ் யுவன் சங்கர் ராஜா குரல்ல ராம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். கோபால் சர்மா மற்றும் தேவி குரல்ல தாயின் மணிக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

9:43. எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். யோன் சங்கர் ராஜா சாதனா சர்கம் குரல்கள்ல கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து.

0: 8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:10. எஃப்எம் ரெயின்போவின் தரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹரிச்சரண் மற்றும் ஸ்ருதி குரல்ல பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போவின் திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கல்யாணி மற்றும் கார்த்திக் குரல்ல தம்பி வேட்டோத்தி சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:26:35.

நேர்கள் இதுவரை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே லண்டனில் உள்ள த ஓவல் மைதானத்தில் இன்று நடைபெற்ற முதல் அரையிறுதி போட்டியின் வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்டநேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இதில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 10:31. 15 நொடிகள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவின் திரு இசை நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்ல தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:55. எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி குரல்ல முண்டாசுபட்டி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 11 மணி. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குடமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்துவ கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் தேனியும் அதன் தோற்றமும் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையாடலின் நிறைவு பகுதி. காலை 7:25 நலமாய் வாழ பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 மற்றும் 8:30 முதல் 8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே காயத்ரி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதே, ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வு மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் குழந்தைகளிடம் ஏற்படும் சிறுநீரக கற்கள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவத்துறை குழந்தைகளுக்கான சிறுநீரக மருத்துவ பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சுதர்சன் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரூலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விஜய். மாலை 6:20 முதல் 7:00 வரை, இரவு 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்று நாளை ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும்.

மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்லை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்லை புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.